நேரம் காலை 5:37 ஒலித்த பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா மற்றும் மாஸ்டர் மகாராஜன் ஆகியோர். பாடல் கேட்டலாம் திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடல் பக்த பிரகலாதா திரைப்படத்திலிருந்து. காலை 5:44 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இசை அமுதம். திரையில் ஒளிவளம் வந்த தெய்வீக பாடல்களின் தொகுப்பை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி ஆகியோர். பாடல் கேட்டுலாம் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

இசை அமுதம் நிகழ்ச்சியில் ஒலிவலம் வந்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து. நேரம் 5:51 நிகழ்ச்சியில் வளம் வரக்கூடிய அடுத்த பாடலை பாடியிருக்காங்க உன்னி கிருஷ்ணன். பாடல் கேட்டலாம் பிஸ்தா திரைப்படத்திலிருந்து.

அரசாலும் ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. கேட்டு ரசித்த பாடல்களுடன் இனிதை நிறைவு பெறுகிறது இசையமுதம் நிகழ்ச்சி. தொடரும் நிகழ்ச்சியாக 6:02 கேட்டு ரசிக்கலாம் புதிய காலை. அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம் காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யும்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தம் குறித்த பரிந்துரைகளை வழங்க பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமுகத்தில் உள்ள சட்டவிரோத பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100 அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணியும் இந்திய ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒன்று மட்டுமல்ல. ஏளனமாக பேசுபவர்கள் முன் நாம் என நிரூபிக்க கடவுள் பரிசளிக்கும் ஒரு பொற்காலம். அப்படியான பொற்காலத்தின் துவக்கமாக விடிந்திருக்கிறது புதிய காலை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. புதிய காலை நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள். கோவில் திருமாலிருஞ்சோலை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 7ஆம் நாள் திருநாளான இன்றைய தினம் இரவு அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் மஞ்சள் நீராட்டு மற்றும் புஷ்ப சப்பரத்தில் எழுந்தருளல் நிகழ்வு நடைபெற உள்ளது.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி. தமிழ்நாட்டை விளையாட்டில் முதன்மையான மாநிலமாக உருவாக்குவதுடன் பல்வேறு விளையாட்டுகளில் உயர்தர பயிற்சிக்கான வழிகளை உருவாக்கி வீரர் வீராங்கனைகளை தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அவர்களின் சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு விளையாட்டு வீரர்களின் பின்புலம் மற்றும் தனித்திறன்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் ஒரு சீரான விளையாட்டு மேம்பாட்டு அணுகுமுறை மற்றும் சம வாய்ப்பினை வழங்கிட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் செயல்படுத்தி வருகிறது. அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்டார் விளையாட்டு பயிற்சி மையத்தின் கீழ் தடகள விளையாட்டானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இவ்விளையாட்டு பயிற்சி மையத்திற்கு தடகள பயிற்றுநர் பதவிக்கான விண்ணப்பங்களை 23/7/2026 முதல் விருதுநகர் மாவட்ட விளையாட்டரங்க அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பயிற்றுநருக்கான அதிகபட்ச வயது வரம்பு 50 ஆகும். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பித்த கடைசி நாளாக வருகிற 31/7/2026 மாலை 5 மணியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பித்தவர்களுக்கு நேர்முக தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வானது 5/8/2026 அன்று மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. நேர்முக தேர்வு அன்று உரிய அசல் மற்றும் நகல் சான்றிதழ்கள் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். இது நிரந்தர பணி அல்ல, முற்றிலும் தற்காலிகமானதாகும். இதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு சலுகைகளோ நிரந்தர பணியோ கோர இயலாது. மேலும் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகம், மாவட்ட மருத்துவக் கல்லூரி எதிர்ப்புறம், விருதுநகர் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது 7824009970 மற்றொரு தொலைபேசி எண் 04562225947 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய காலினை வரவேற்கும் விதமாக பாடல் ஒலிக்க வருகிறது அநேகன் திரைப்படத்திலிருந்து.

0: 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலை நேரம் காலை 6:10
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள்.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நாம் நல்ல சொற்களை கேட்கும் பொழுது அது நல்ல பேச்சாகவே நம்மிடமிருந்து பிறருக்கு சென்று அது பயனுள்ளதாக அமைகிறது. ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதையே உங்கள் வாழ்க்கையாக தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு நல்ல எண்ணங்கள் தான் உறுதியாக இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நல்ல எண்ணங்கள் ஒருவருக்கு எப்படி வருகிறது, கெட்ட எண்ணங்கள் ஒருவருக்கு எப்படி வருகிறது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது அது புரியாத புதிராக இருக்கிறது. நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் இரண்டுமே ஆற்றல் மிக்கவை, ஒன்றுக்கொன்று சலத்தவை அல்ல. ஒரு செயலில் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கும் ஒருவர் எதையாவது வேண்டுகோளாக நல்ல எண்ணத்துடன் வைத்திருந்தால் நாளடைவில் அவரது எண்ணம் வேள்வி செய்து கிடைக்கும் பலனை காட்டிலும் பெரிதாக மாறிவரும். நல்ல எண்ணங்கள் நம்பிக்கையாக வேறுபடும் பொழுது அது மந்திர சக்தியாக மாறுகிறது. எந்த முடிவை நமது எண்ணம் எதிர்பார்த்ததோ அந்த முடிவை கொண்டு வரும் வரை எண்ணங்கள் சும்மா இருப்பதில்லை. திடமான எண்ணங்களை மனதிற்குள் வாழ விடுங்கள். உற்சாகம் ஊக்கம் என்னும் விளக்குத்திரிகளை தூண்டி விடுங்கள். நமது நம்பிக்கை கலங்கரை விளக்காய் விடுவெள்ளியாய் சுடர்விட்டு அச்சுடரே உங்களை நீங்கள் எண்ணிய எண்ணத்தின் வழியே வளைத்து செல்லும். பலருடைய வாழ்க்கை சம்பவங்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. நல்ல எண்ணங்களை மட்டும் மூலதனமாக ஒருவர் வைத்திருந்தால் இந்த உலகே அவருக்கு சொந்தமானதுதான். அவர்கள் கேட்டதெல்லாம் இயற்கையே அவர்களுக்கு அளிக்கும். உதாரணம் சொல்ல நிறைய கதைகள் இருக்கிறது. 2 மகாயுத்த நேரத்தில் கேப்டன் ரிக்கன் பேக்கரும் அவரது 8 உதவியாளர்களும் பசிபிக் கடலில் ஒரு சிறிய படகில் திசை மாறி போய் தத்தளித்து கொண்டிருக்கின்றனர் பல நாட்களாக.

0: சாப்பிட உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. அந்த காலத்தில் மிகுந்த அறிவியலும் இல்லை, அதனால் வழியும் தெரியவும் இல்லை. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்த வேளையில் தன்னிடம் இருந்த விவிலியத்தை புரட்டுகிறார் ரிக்கன்பெக்கர். அதில் தண்ணீருக்கு எங்கே போவேன், சாப்பிட என்ன செய்வேன் என்று கவலைப்படாதே என்று மாத்தியுவின் வாசகங்கள் அவர்களது கவலையை பரந்தோட செய்திருக்கிறது. படித்த ஒரு கணத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்ததாம். எங்கிருந்தோ ஒரு கடல் புறா காற்றன் தலை மீது அமர அவர் அதை லாகவமாக பிடித்து அனைவருக்கும் உணவாக சமைத்து வழங்க, அடுத்த அரைமணியில் வானம் கருத்த இடியுடன் மழை பெய்ய அவர்களுக்கு குடிக்கவும் தண்ணீர் கிடைத்ததாம். இப்போது இவர்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லையென மகிழ்வை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எங்களுக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது, இப்போது நாங்கள் பிழைத்து கொள்ளப் போகிறோம். இதற்கெல்லாம் காரணம் எங்கள் நல்ல எண்ணங்களே என்று ஆனந்தப்பட்டார்கள் என்பதை நல்ல எண்ணத்தை அடிப்படையாக வைத்து நடந்த நிகழ்ச்சிகள் கூறுகின்றன. லட்சியங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பவர்களாக ரிக்கன்பெக்கரும் அவரது உதவியாளர்களும் இருந்திருந்தால் அவர்களுக்கு கேட்டவுடனேயே இயற்கை வழங்கி இருந்திருக்காது. லட்சியங்களையும் எண்ணங்களையும் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள் எந்த ஊருக்கும் போவதில்லை. நல்ல எண்ணங்களை வளர்த்தால்தானே நம்பிக்கை வளரும். அவர்கள் எதிலும் நம்பிக்கை இல்லாதவர்களே. லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டோரே சரித்திர புருஷர்களாக திகழ்கின்றனர். மனிதர்களின் லட்சிய உயர்வு நிலை என்பது அவர்களது உருவத்திலோ நிறத்திலோ வயதிலோ படித்த படிப்பிலோ இதில் எதிலுமே இல்லை. அவர்கள் தன் மனத்திற்குள் கட்டி காத்து வைத்து கொண்டிருக்கும் உயர்வான நல்லெண்ணங்களால் என்பதுதான் உண்மை. ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் இருவரில் மூத்தவர் படித்து பட்டம் பெற்று வறுமையில் வாடுவதும், இளையவர் எடுப்பார் கைப்பிள்ளை போல இருந்து இன்று செல்வ சீமானாக இருப்பதும் அவரவர் நல்ல எண்ணத்தினாலே என்பதை மறந்துவிடக்கூடாது. எண்ணத்தை மாற்றியாவது நல்ல எண்ணத்தை வளர்த்து கொண்டால் அந்த எண்ணமே நம்மை மேலும் மேலும் வளர்க்கும். எண்ணம் போல் வாழ்வு என்பார்கள். அந்த வாழ்வு உயர நல்லெண்ணத்தை மேலும் மேலும் வளர்த்திருப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள்.

0: எப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் காலை 6:15 கேட்டு இருக்கும் புதிய காலை மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள், உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற APJ அப்துல் கலாம் வரிகளோடு நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து கார்த்திக், திப்பு, அருண், பிரேம்கி, ஃபெபிமணி, ஷாலினி ஆகியோர் பாடியிருக்காங்க.

0: நேரம் காலை 6:21 புதிய காலை நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: இந்நாளின் சிறப்பு.
2: ஜூலை 27 இந்நாளின் சிறப்பு. இன்று தமிழக கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்த தினம். இன்று ஆண்டு 1876.
3: தமிழக தமிழறிஞர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1879.
2: 1921 இதே நாளான ஜூலை 27 அன்றுதான் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவை இன்சுலின் என்ற ஹார்மோன் கட்டுப்படுத்தும் என டொரண்டோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர்.

0: 1955 இதே நாளான ஜூலை 27 அன்றுதான் மலேசியாவின் முதலாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக வி டி சம்பந்தன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
1: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் காந்தியவாதி பட்டம்தானு பிள்ளை அவர்கள் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1970.
0: 1990 இதே நாளான ஜூலை 27 அன்றுதான் பெலாரூஸ் என்ற நாடு சோவியத் ஒன்றியத்திலிருந்து விடுதலையை அறிவித்தது.
1: தமிழக அறிவியலாளர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2015.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
3: என்ன நிகழ்ச்சி எல்லாம் வரிசையா காத்துட்டே இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியும் நிறுவமாக இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 6:55 பூந்தளிர். 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இந்நிகழ்ச்சியில் கரிவடம் வந்தவண்ணல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதர் திருக்கோவில் குறித்த சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:30 கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி காலை 8 செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தாங்க கேட்டு ரசிக்க போறோம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. அதனைத் தொடர்ந்து காலை 9 செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை. 10 செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் யாருன்னு கேட்டீங்கன்னா மதுரையில இருந்து ஹரிணி தாங்க. 10:30 ஒரு பாட பாடல்கள் நிகழ்ச்சியில் புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 கல்லூரி கலாட்டா. மதுரை மாவட்டம் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக விளம்பர காத்திருக்குங்க. அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 அசத்தல் சந்திப்பு. மேனால் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் பிரப்பன் வலசை டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியருடன் ஒரு அசத்தல் சந்திப்பு. பிற்பகல் 1 வசந்த கானங்கள். 1:55 பாரதியார் பாடல்கள். 2 துள்ளல் தாளம். 2:55 வானிலை இருக்கை. பிற்பகல் 3 செய்தி சுருக்கம். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாக விளம்பரம் காத்திருக்கிறது. 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் கடற்பசு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவகுமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன். 9 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 பட்டுச்சிறகை. 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் நாளை காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவை அனைத்தும் நமது FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இன்றைக்கு ஒளிவரக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆகுங்க.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் காலை 6:30:50.
6: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
7: நீரின்றி அமையாது உலகு என்று நமது வள்ளுவ பெருந்தகை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உலக பொதுமறையாம் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி வருவது நிலத்தடி நீர் குறைதல். ஒரு காலத்தில் மிக குறைந்த ஆழத்தில் கிடைத்த குடிநீர் இன்று பல இடங்கள்

0: மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி வருவது நிலத்தடி நீர் குறைதல். ஒரு காலத்தில் மிக குறைந்த ஆழத்தில் கிடைத்த குடிநீர் இன்று பல இடங்களில் நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் கிடைக்காத நிலை உருவாகியுள்ளது. இது இயற்கையால் ஏற்பட்ட மாற்றம் மட்டும் அல்ல, மனிதனின் செயல்பாடுகளாலும் ஏற்பட்ட பிரச்சனையாகும். முதலில் நிலத்தடி நீர் என்றால் என்ன? மழை பெய்யும் போது அந்த நீரின் ஒரு பகுதி ஆறுகளிலும் ஏரிகளிலும் குளங்களிலும் நீர்நிலையாக சேருகிறது. மற்றொரு பகுதி மண்ணுக்குள் ஊடுருவி பாறைகளின் இடுக்குகளிலும் மண் துகள்களிலையும் சேமிக்கப்படுகிறது. அதுவே நிலத்தடி நீராகும். கிராமங்களின் குடிநீர் பெரும்பகுதி கிணறுகள் மற்றும் ஆழ்துணை கிணறுகள் மூலம் கிடைக்கிறது. விவசாயத்திற்கு தேவையான நீரிலும் பெரும்பகுதி நிலத்தடி நீரையே தென் மாவட்டங்களில் காணப்படுகிறது. நிலத்தடி நீர் ஏன் குறைகிறது? அளவுக்கு மீறிய உறிஞ்சுதல். பல இடங்களில் இன்று ஆழ்துளை கிணறுகள் அதிக அளவில் அமைக்கப்பட்டுள்ளன. தேவையை விட அதிகமாக நிலத்தடி நீரை எடுப்பது. அதனால் மழைநீர் மீண்டும் நிலத்தடிக்குள் செல்லும் அளவு இருந்தாலும் எடுக்கப்படும் அளவு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் ஆண்டுதோறும் குறைந்து வருகிறது. மற்றும் நகரமயமாக்கல். முன்பு மழைநீர் இறங்கிய இடங்களில் இன்று காங்கிரீட் கட்டிடங்கள் நகரங்கள் வந்துள்ளன. வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், இவற்றால் உயிர் நீரான மழைநீர் மண்ணுக்குள் செல்லாமல் வடிகால்களில் வெளியேறுகிறது. இதனால் நிலத்தடி நீர் நிரம்பும் வாய்ப்பு குறைகிறது. மூன்றாவதாக, நிலத்தடி நீர் குறைவுக்கு முக்கிய காரணமாக இருப்பது அதிக நீர் தேவைப்படும் பயிர்களை விளைவித்தல். நெல், கரும்பு போன்ற சில பயிர்களுக்கு அதிக தண்ணீர் தேவைப்படுகிறது. நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளிலும் தொடர்ந்து இவ்வகை பயிர்கள் ஆழ்துளை கிணறுகள் மூலம் ஏற்படும் பாசனங்களால் வைத்து பயிரிடப்படும் பொழுது நிலத்தடி நீர் மிக வேகமாக குறைகிறது. நிலத்தடி நீர் குறைவது மட்டுமல்ல, நிலத்தடி நீர் சமீப காலங்களாக மாசுபட்டும் வருகிறது. தொழிற்சாலை கழிவுகள் இதில் முக்கிய பங்குகளை வகிக்கின்றன. பல தொழிற்சாலைகள் மாசடைந்த நீரை நிலத்துக்குள் வெளியேற்றுகின்றன. அவற்றில் ஈயம், காட்மியம் போன்ற கன உலோகங்கள் மண்ணில் கலந்து நீரை மாசுபடுத்துகின்றன. பல பெரிய நோய்களை ஏற்படுத்தும் நச்சு நீரை நிலத்தில் வெளியிடுகின்றன. அதிகமாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் செயற்கை உரங்களில் உள்ள இரசாயனங்கள் மழை நீருடன் கலந்து மண்ணுக்குள் செல்கின்றன. இதனால் நிலத்தடி நீர் மாசடைந்து அதன் தரம் குடிப்பதற்கு தரமில்லாததாக உள்ளது. தொடர்ந்து நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வருவதால் கடலோர பகுதிகளில் கடலீரானது உள்புகுந்து விடுகிறது. கடைக்கரை பகுதிகளில் நிலத்தடி நீரை அதிகமாக எடுத்தால் கடல் நீர் மண்ணுக்குள் புகுந்து கிணறுகளில் உப்புத்தன்மை அதிகரிக்கலாம். அப்போது அந்த நீர் குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் ஏற்றதாக இருக்காது. எனவே ஒவ்வொரு துளி நீரையும் மதிப்போம், மழை நீரை சேகரிப்போம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்த நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 11 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளை, வெப்பத்தை தாங்கும் பயிர் மேலாண்மை உத்திகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். கோடை மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக நிலத்தை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை சேமிக்கலாம். அதிக வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். வெப்ப அலை வீசும் காலங்களில் விதைப்பு நேரத்தை மாற்றுவது அல்லது பயிர் சுழற்சி செய்வது அவசியம். பயிர்களை நேரடி சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க நிழல் வலைகளை பயன்படுத்தலாம். 5% கயோலின் கரைசலை தெளிப்பதன் மூலம் இலைகளின் வெப்பநிலையை குறைத்து அதிகப்படியான நீராவி போக்கை தடுக்கலாம். குருணை வடிவ

0: ஐசோஹைட்ரோசல் எனும் நீர் உறிஞ்சும் பாலிமரை ஒரு ஏக்கருக்கு 1 முதல் 2.5 கிலோ வரை மண்ணில் இட வேண்டும். இது தனது எடையை விட பல மடங்கு நீரை உறிஞ்சி சேமிப்பதால் வறட்சி காலங்களில் பயிர் காய்ந்துவிடாமல் வளர உதவுகிறது. சொட்டு நீர் பாசனம் அமைப்பதால் நீர் இழப்பை குறைத்து வேர்பகுதியில் நேரடி நீர் வழங்கப்படுகிறது. நீர் ஆவியாதலை தடுக்க காலை அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்ய வேண்டும். தெளிப்பு நீர் பாசனம் அமைப்பதன் மூலம் பயிர்களின் மேல் நீர் தெளிப்பதால் பயிர்களில் வெப்பத்தை குறைக்கலாம். கோடை காலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் போது நீரின் உப்புத்தன்மை அதிகரிக்கும். இதை தவிர்க்க அடிக்கடி நீர் பாய்ச்சுவதுடன் இலைகளின் ஓரங்கள் கருகினால் தகுந்த ஊட்டச்சத்துக்களை வழங்கி பயிர்களை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கலாம் என்று பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, வேளாண்மை உழவர் நலத்துறை அறிவித்துள்ள செய்தி என்னவென்றால், குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 விவசாயிகளின் நலனுக்காகவும் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2006 செயல்படுத்தப்படுகிறது. இயந்திர நடவு மற்றும் நேரடி விதைப்பிற்கு ₹4000 ஏக்கர் மானியம் என்று பார்த்தால் அதிகபட்சம் 2000 ஏக்கர் வரையும் தரப்படுகின்றது. தரமான விதைகள் மற்றும் இடுபொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வது, நெல் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் போன்றவை இதில் அடங்கும். இத்திட்டத்தின் பயன்களை பெற உழவர் செயலி வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் அருகில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகியும் பதிவு செய்து கொள்ளலாம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாடிப்பட்டி வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களில் அரசின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானியத்தில் தக்கை பூண்டு விதைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. மண்ணின் வளத்தை அதிகரிக்கவும் உகந்த இயற்கை உரமாக மாற்ற தக்கை பூண்டு சிறந்த பயிராகும். மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி உவர் மற்றும் மணல் நிலங்களை சீர்படுத்துவதுடன் மண்ணில் நீரை தேக்கி வைக்கும் திறனை அதிகப்படுத்துகின்றது. ஈரப்பதத்தை மேம்படுத்தி மண்ணரிப்பை தடுக்கிறது. இவை வயல்களில் அடர்த்தியாக வளர்வதால் பிற களைகள் முளைப்பதையும் தடுக்கின்றது. மேலும் வேர் நூர் புழுக்களை கட்டுப்படுத்த உதவுகின்றது. எனவே வாடிப்பட்டி, சோழவந்தான் மற்றும் நாச்சிகுளம் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் தக்கை போன்ற விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது என்று வேளாண் உதவி இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தமிழக விவசாயிகளின் தொழில்நுட்ப தேவையை பூர்த்தி செய்வதோடு ஆராய்ச்சி நிறுவனமாகவும் மதுரை விவசாயக் கல்லூரி செயல்படுகின்றது. நெல் சாகுபடியில் விவசாயிகள் அதிக மகசூல் பெறும் வகையில் தரமான நெல் விதைகளை உற்பத்தி செய்து ஆண்டுதோறும் வழங்கி வருகின்றது. தமிழக நெல் சாகுபடியாளர்கள் மற்றும் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அதிக மகசூல் தரும் நெல் ரக விதைகள் விற்பனைக்கு இருக்கின்றது. அனைத்து ரக விதைகளும் தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகளே ஆகும். தற்சமயம் நெல் ரக விதைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளது. அதாவது 50/16 ஆதார நிலை 1 கிலோ 1 ₹41, 55 ஆதார நிலை 1 ₹44, 21 உண்மை நிலை விதை ₹35, ஆடுதுறை 45 உண்மை நிலை விதை ₹40, ஆடுதுறை 54 உண்மை நிலை விதை கிலோ ₹40 விற்பனையாகின்றது. விவசாய பெருமக்கள் தங்களின் விதை தேவைக்கு மதுரை விவசாய கல்லூரி உளவியல் துறையை அணுகலாம். இந்த விதை விருப்பத்தின் பேரில் பார்சல் மூலமாகவும் அனுப்பப்படும். இணையவழி பரிவர்த்தனையும் உண்டு. மேலும் தொடர்புக்கு 8778712291, 89736975700 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு மதுரை விவசாய கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இனி கேட்க இருப்பது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை அறிவியல் பள்ளி வேளாண்மை துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பயிர்களுக்கு தண்ணீர் விடுறது மிகவும் சிரமமாக உள்ளது. அந்த தண்ணீர் பற்றாக்குறையை நம்ம போக்குறதுக்கும் பருவநிலை மாற்றினாலும் இந்த நிலை வந்து ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு சொட்டு நீர் பாசனம் தான் ஒரு சிறந்த தீர்வாக நம்ம பார்க்குறோம். சொட்டு நீர் பாசனம் என்பது குறைந்த நீரை கொண்டு அதிக பரப்பில் மகசூல் எடுக்கிறது தான் இந்த சொட்டு நீர் பாசனம். இந்த நீர் வந்து பாசனம் மூலம் 75% நீரை வந்து சேமிக்கலாம். அது மூலயமா சாகுபடி செலவும் குறைந்து அதிக வருமானமும் நமக்கு கிடைக்கும். பயிர் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்வதற்கு வேகமாகவும் முதிர்ச்சி அடையிறதுக்கும் இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து உதவியாக இருக்குது. தண்ணீரில் கரையும் உரங்களை நேரடியாக பயிருக்கு வேர் பகுதியில் வழங்கலாம். தண்ணீரில் கரைய முடியாத உரங்களை நம்ம கொடுக்கறது மூலயமா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, தண்ணீரில் நம்ம கரையில்னா அந்த உரம் வந்து சொட்டு நீர் பாசத்தில் விடும்

0: அது போய் அந்த சுடுநீர் பாசத்தோடைய ட்ரிப்பர்ஸ்னு சொல்லுவோம், தெளிப்பான், அதில் போய் அது அடைச்சிக்கும். அதனால் திரும்ப அடுத்த முறை நம்ம இந்த தண்ணி பாய்க்கும் போது அதனால் அந்த சரிவர தண்ணீர் வந்து விழாமல் அதிகமான அடைப்பு ஏற்படும். இது வந்து அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. தண்ணீரில் கரையக்கூடிய உரங்களாக பார்த்து நம்ம பயன்படுத்துறது நல்லது. தண்ணீரில் கரைய முடியாத உரங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது. தண்ணீரில் கரையக்கூடிய உரங்கள்னு ஒரு சில உரங்கள் இருக்குது. அது என்னென்னா இந்த யூரியா, மோனோ அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இந்த உரங்கள் வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட்டு, அப்புறம் வெள்ளை பொட்டாஸ் இந்த மாதிரி உரங்கள் வந்து தண்ணீரில் கரையும். அதே மாதிரி ஆல் 19 சொல்லுவோம், அதாவது 19 19 19 அந்த கலவையில் தண்ணியில் கரையக்கூடிய உரங்கள் வந்து இதில் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உரங்களை நம்ம பயன்படுத்தும் போது அடைப்பும் ஏற்படாது, அதே மாதிரி சீராக நமக்கு தண்ணி பாய்ச்சது மூலயமா நம்ம உரங்களையும் சேர்ந்து நம்ம பாய்ச்ச முடியும். களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த சொட்டுநீர் பாசனம் பயன்படுத்துறது மூலயமா. ஆட்களுக்கு ஆகும் செலவும் குறைக்கப்படும். அதே மாதிரி தரமான விளைபொருட்களுடன் அதிக விளைச்சலும் நமக்கு கிடைக்கிது இந்த சொட்டுநீர் பாசனம் பயன்படுத்துற மூலயமா. சொட்டு நீர் பாசனம் வந்து இரண்டு விதமாக உள்ளது. அதில் முதல்ல வந்து சொட்டு நீர் பாசனம், அடுத்ததான் இரண்டாவது கீழ்மட்ட சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனங்கிறது நம்ம மண்ணுக்கு மேலே தெளிப்பான் மூலயமா நேரடியாக வேருக்கே போய் சொட்டு நீர் பாசனம் மூலயமா தண்ணியை நம்ம பாய்ச்சறது அது சொட்டு நீர் பாசனம். இன்னொன்று கீழ்மட்ட சொட்டு நீர் பாசனம்னா இது வந்து மண்ணுக்குள்ளே பதிக்க வச்சு அது மூலயமா அந்த வேருக்கு நேரடியாக நம்ம மண்ணுக்குள்ளேயே தண்ணியை நம்ம அனுப்பி தண்ணியை பாய்ச்சறது கீழ்மட்ட சொட்டு நீர் பாசனம். எங்கெங்கே சொட்டு நீர் பாசனம் வந்து அமைக்கலாம்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. இந்த நில அமைப்பை பொறுத்து அந்த சொட்டு நீர் பாசனம் வந்து அமைக்கலாம். நீரை தேக்கி வைக்க முடியாத மணல் பாங்கான நிலங்கள், நீர் பாசனம் மிக அதிகமாக தேவைப்படும் நிலங்கள், மேலும் மலை சார்ந்த பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்கள், சொட்டுநீர் இந்த நிலங்களில் சொட்டுநீர் பாசனம் வந்து குறைந்த நீர் மூலயமா நம்ம அதிகமான விளைச்சலை வந்து எடுக்க முடியும். அடுத்ததாக வந்து காற்று வீச்சு. ஒரு சில நிலங்களில் வந்து காற்று வீச்சு வந்து அதிகமாக இருக்கும். காற்று வீச்சு அதிகமாக இருந்தனாவே அந்த காற்று வீச்சு உள்ள இடத்துல வந்து நீராவி போக்கு வந்து அதிகமாக இருக்கும். காற்று வீச்சில் இருக்கிற அதிக வேகத்தில் காற்று வீசும் பொழுது தெளிப்பு நீர்ப்பாசனம் மூலம் தண்ணீர் செலுத்துவது என்பது முடியாத காரியமாக நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் வந்து நம்ம சொட்டு நீர் பாசனத்தை வந்து நீரை அதிக விளைச்சலுடன் நம்ம பயன்படுத்த முடியும். இதுவும் வந்து சொட்டு நீர் பாசனத்தை உதவியாக இருக்கும்.
1: இதுவரை சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது. ஒலித்தது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ல கேட்டுட்டு இருக்கோம் புதிய காலை. இன்னைக்கு நாளைக்கு எனர்ஜி பூஸ்ட் தர்ற விதமா பாடல் வந்துட்டே இருக்கு பட்டியல் திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 6:50 கேட்டுட்டு இருக்கோம் புதிய காலை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு சச்சின் படத்துல இருந்து.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: ஒரு காபி போடு.
1: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: புதிய காலை நேரம் காலை 6:56 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக கேட்கலாம்.
4: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பூந்தளிர். பூந்தளிர் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய குட்டி குழந்தையோடு பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம். என் பேர் சர்வேஸ்.
4: சர்வேஸ் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
5: அம்மா, அப்பா, என் பாப்பா, சித்தப்பா, சாந்தி. அம்மா பேர் மகா, அப்பா பேர் நாகராஜ்.
4: பாப்பா பேரு
5: வசிக்கம்.
4: உங்க தங்கச்சி பாப்பாவை நீங்க தான் தாளாட்டு பாடி தூங்க வைப்பீங்களாமே, அந்த தாளாட்டு பாட்டை எங்களுக்காக பாடுறீங்களா?
5: ஆறாரு அறிவாரு, ஆறாரு அறிகிறாரு, கண்ணு மணி கண்ணு பரங்கு, பாட்டி அடைச்சாலோ அம்மதூட்டும் கையாலே, அத்தை அடைச்சாலோ அம்மதூட்டும் கையாலே, மாமா அடைச்சாரோ மைய பூச்சண்டால.
4: அவ்வளோதானா? ரொம்ப அழகா பாடுனீங்க. உங்க தங்கச்சி பாப்பா வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவாங்க?
5: கேட்டு பண்ணுவா, ஏதாச்சும் நோண்டுவா, டிவியை நோண்டுவா, அப்புறம் எங்கள் அம்மா வேலை படுக்கணுமோ அடுப்பு நோண்டுவா, கரண்ட் அடுப்பு நோண்டுவா, அப்புறம் எங்கள் அம்மா ஃபேனை துடைச்சி கொடுக்கும். ஏனியிலேயே எங்கள் அம்மா ஃபேனை துடைச்சி கொடுக்கும் போது ஏனி ஆட்டுப்பா, சுவிட்சை போடுவா, எல்லாமே செய்வா.
4: இவ்வளோ சேட்டை பண்ணுவாங்களா?
5: ஆமாம், இவ்வளோ சேட்டை பண்ணுவா.
4: சரி, உங்கள் குட்டி பாப்பாவை உங்களுக்கு பிடிக்குமா?
5: பிடிக்கும்.
4: வேறு என்னெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் சொல்ல போகிறீங்க?
5: பச்சை கிளி வா வா, பாலம் சோறும் திங்கவா, ஒத்தி மஞ்சள் பூசவா, குஞ்சு விளையாடவா. அடுத்து சாயந்தாலம்மா சாயந்தரம் சொல்ல போகிறேன். சாயந்தாலம்மா சாயந்தாரு, சாய கிளியே சாயந்தாரு, குத்து விளக்கே சாயந்தாரு, கோவில் புறாவே சாயந்தாரு.
4: ரொம்ப

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோவில் கேட்டேன், நிறையா ஆரோக்கியம் பற்றி பேசுனாங்க, உடல்நலம் பற்றி பேசுனாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாகிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
2: ஓவர் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க
3: வேண்டியதானே. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: சூப்பரா எனர்ஜி தரமானி சாங்ஸ் கூடவே நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த காலை வேலையில கேட்டு ரசம். புதிய காலை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியாக 7 வளம் வர காத்துட்டே இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் இணைந்திருங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங், ஹாப்பியான மண்டே மார்னிங். வீக்கெண்ட் ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ் ஆகிருந்துட்டு இன்னைக்கு வீக்கோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேவை பல பல எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாமல் இந்த நாள் என்னோட நாள் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஸ்டேட் ஆஃப் மைண்டோட இந்த மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்காக சூப்பரான பாடல்கள் கத்துட்டே இருக்கு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்ப்புகள் நிகழ்ச்சியில் நான் அஜிதா. நிகழ்ச்சியில முதல் பாடலா பாடல் கேட்டலாம் புதிய முகம் படத்திலிருந்து.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் தாங்க கேட்டு ரசிச்சுட்டுக்கோ மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு மக்கள் குறைதீர் முகாம் கூட்டமானது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கிரீவன்ஸ் இருக்கு, அதை போய் கலெக்டர்கிட்ட கொடுக்கணும்னா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிருங்க. அடுத்ததான் நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காகவே பாடல் வந்துட்டே இருக்கு. நேருக்கு நேர் படத்துல இருந்து பாடலை பாடியிருக்காங்க ஹரிணி.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: காலை நேரத்துல இனிமையான இசையின் தொகுப்பாய் வளம் வந்துட்டு இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில நாம எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்றதுக்காகவே அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் மற்றும் அனுபமாவோட குரல்ல ஆசை படத்துல இருந்து.

0: மதுரையில் ஒரு மரத்துக்கு 107வது பிறந்த நாள் கொண்டாடிருக்காங்க. 107வது பிறந்த நாள்னே அது என்ன மரம்னு தெரிஞ்சிருக்கும், ஆலமரம் தாங்க. சரி, இந்த ஆலமரம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை மீனாம்பாள்புரத்தில் இருக்குங்க. ரோட்டோரம் இருக்கிறதுனால இதை அகற்றிடுவாங்கன்ற பயத்தில் 2019 இருந்து இதுக்கு விழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த விழால ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வாரமாகவே மதுரையில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, பருவநிலை மாற்றமும் வந்துட்டு இருக்கு, எல்நீனோ அது இதுன்னு சொல்கிறாங்க, அதனால எல்லாருமே ஒருத்தர் ஒரு மரமாவது நடுங்கன்னு சொல்லி பேசியிருக்காருங்க.
1: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
0: நேரம் 7:20 நிமிஷத்துல நிகழ்ச்சியில நம்ம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க சித்ரா. பாடல் கேட்டலாம், அமர்க்களம் படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சிட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் காலை 7:25
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று சோமவாரம் கரி வலம் வந்த நல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். சங்கரன் கோயில் ராஜபாளையம் சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரி வலம் வந்த நல்லூரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஐராவதம் என்னும் கரி அதாவது யானை இந்த கோவிலை தானாகவே சுற்றி வந்து வழிபட்டதால் இவ்வூர் கரி வலம் வந்த நல்லூர் என பெற்றது. சங்கரன் கோவிலிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. பார்க்கலரை கடைந்த பிறகு அதன் முக்கிய நோக்கமான அமிர்தம் வெளிப்பட்டது. அதனை தேவர்கள் மட்டும் திருமால் மோகினியாக வந்து பகிர்ந்து அளித்தார். இதனால் கோபமுற்ற அசுரர்கள் தம் குலகுருவான சுக்கரரிடம் முறையிட்டனர். சுக்கரரும் பூ உலகில் கருவை பதியில் பால் தடாகம் ஒன்றினை உருவாக்கினார். அந்த பாலை அருந்தினால் அவர்கள் வலிமை பெற்று விடுவர் என அஞ்சிய தேவர்கள் சிவபெருமானை தஞ்சமடைந்து வந்தனர். அதனால் சிவபெருமான் அந்த நீர் தடாகத்தை வெறும் தண்ணீர் தடாகமாக மாற்றினார். அரக்கர்கள் ஏமாற்றமடைந்தனர். பால் தடாகத்தை மாற்றியதால் இங்கு ஈசன் பால் வண்ணநாதர் என்றும் சுக்கரர் உருவாக்கிய தீர்த்தம் சுக்கர தீர்த்தம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஒரு சமயம் இந்திரனுக்கும் அவன் மகனுக்கும் வேடர்களாக மாறும்படி சாபம் ஏற்பட்டது. அதை போக்கிய கொள்ள அவர்கள் இங்கு வந்து பால் வண்ணநாதரை பூஜித்தனர். அப்போது சாபம் பெற்ற ஐராவதமும் இங்கு வந்து பூஜித்தது. அது மீண்டும் வெள்ளையானையாக மாறியது. இந்திரனும் இது கண்டு மகிழ்ந்தான். அகத்தியரும் இங்கு வந்து வழிபட்டு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்துள்ளார். இந்த தலத்திற்கு அனாதிபுரம், பாபநாசம், சித்துருவம், ஞான பாசுரம், சிவசக்திபுரம், அமுதாச்சலம், முக்திபுரி, உபயபுரி, கரியபுரம், அம்பாபுரம், திருக்கலாவனம் என்னும் பல பெயர்கள் உண்டு. சுக்கர தீர்த்தத்தில் நீராடி அக்னி பகவான் ஈசனை வழிபட்ட தலமாகையினால் இந்த தலம் அக்னி தலம். அம்பாளும் இங்கு சிவ வழிபாடு செய்துள்ளார். பிரம்மாண்டமான ஆலயம், 125 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம். கோவிலினுள் விதானத்தில் மூலிகை வண்ண ஓவியங்கள் உள்ளன. கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை கடந்தால் அகத்தியர், சந்திரன், சூரியன்

0: மூவரும் சன்னதி கொண்டுள்ளனர். தருவரையில் மூலவர் பால்வண்ணநாதர் சுயம்பு மூர்த்தி வெண்ணிறத்தவராய் காட்சி தருகிறார். அக்னித்தலம் என்பதால் நம்மை நெருங்கும் தீமைகள் சாம்பலாகி விடுவதை உணரலாம். பிரகாரத்தில் துர்கை, 63 சப்தமாதர்கள், தட்சிணாமூர்த்தி, கன்னிமூல கணபதி, பஞ்சலிங்கம் முதலிய சன்னதிகள் உள்ளன. வீர சண்முகர் சன்னதி மிகவும் சிறப்பானது. அம்பாளுக்கு காட்சி தந்த சிவன் லிங்கோத்பவராக கருவறை பின்புறம் உள்ளார். இறைவி ஸ்ரீ ஒப்பனை அம்மாள் சன்னதி தனியே உள்ளது. தவக்கோலத்தில் காட்சி தருகிறார். தமிழ் புத்தாண்டு, ஆவணியிலே தபஸ் விழா, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, மகாசிவராத்திரி போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. இந்த தலம் பற்றி திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி என்னும் நூல் விரிவாக கூறுகிறது. இந்நூலை வரதுங்க ராமபாண்டியன் பாடியுள்ளார். நம் பாபங்களை போக்கி நலமெலா மருளும் கரிவலம் வந்த நல்லூர் ஸ்ரீ பால்வனநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேல மசீதி, போத்தி செதில், மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி செதில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.

சூப்பரா இந்த மண்டே மார்னிங்ல நிறைய பேர் புது புது துவக்கங்களை நோக்கி பயணிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இந்தியன் ரயில்வேல டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3 ஜாப்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்தமாக 6557 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. இதில் சதர்ன் ரயில்வேயில் சென்னை ஜோனில் 591 வேகன்சியும் திருவனந்தபுரம் ஜோனில் 390 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 அப்ளை பண்ண நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடிச்சிருக்கணுங்க. இதே ஃபீல்டில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமாவும் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். டெக்னீஷியன் கிரேட் 3 பணிக்கு SSLC தேர்ச்சியுடன் அந்தந்த சம்பந்தப்பட்ட பதவிக்கு ஏற்ற மாதிரி ITI அல்லது அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கணுங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பா டெக்னீஷியன் கிரேட் 1 பிரிவுக்கு July 1, 2026 படி 18 முதல் 33 வயசும், டெக்னீஷியன் கிரேட் 3 18 முதல் 30 வயசும் இருக்கணும்.

சொல்லிருக்காங்கங்க. எக்ஸாம்க்கான ஃபீஸா பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும் பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் 250 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண கம்மிங் புதன்கிழமை தாங்க லாஸ்ட் டேட். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமாவே அப்ளை பண்ணிருங்க. பணம் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டா ஜூலை 31 சொல்லிருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சியா 82 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தாங்க கேட்டு ரசிக்க போறோம். ஸோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்க மதுரை மாவட்ட நேயர்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்கள்ல. பொய்கை புகழ் நிகழ்ச்சியில நிறைவு பாடலா பாடல் கேட்டலாம். மௌனம் பேசியதே படத்துல இருந்து சங்கர் மகாதேவனோட குரல்ல.

சந்திக்கலாம். அதுவரை நன்றி. தொடர்ந்து 8:02 மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பு வளம் வர காத்துட்டே இருக்கு. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி, அதற்கு முன்னாடி கேட்டலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணியும் இந்திய ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 8:03 கேட்டிருக்கோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நல்ல இசை நல்ல உற்சாகத்தை தருங்க. அதுவும் இந்த காலை நேரத்துல நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை பண்பலையில கேட்டு ரசிக்கிறதே ஒரு தனி சுகம்தான் இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரி எந்த மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்க போறோம் அப்படின்னா, நேத்தும் மதுரை மாவட்ட நேயர்கள் தான் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சாங்க, இன்னைக்கும் அதே மாதிரி மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்க போறோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில. மாவட்ட நேயர்கள் இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படி இந்த பாட்டு கேட்டா நல்லா இருக்கும்பா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 04

0: இரண்டு என்ற மதுரையோட முன்னணி பேத்தோட்ட 25, 30, 170 மற்றும் 25, 30, 171 ஆகிய எண்களில் அழைத்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டு மகிழலாங்க. இப்போ ஒரு நேயர் பாட்டு கேட்கறதுக்காக வந்திருக்காரு, யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம் மதுரை எஃப்எம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: மாமதுரை நேயர், முத்துப்பட்டி பாலமுருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: ஜெகமே தந்திரம் பாட்டு
0: கொடுத்துடலாம். நல்ல துள்ளலான பாடல், தனுஷ் மற்றும் சந்தோஷ் நாராயணன் தி ஆகியோரோட குரல்ல வந்துட்டே இருக்கு.

0: மாணந்தர் கல்லூரிக்கு தாங்க போயிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. மாணவர்கள் எல்லாம் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் பண்ண காத்திருக்காங்கன்னு சொல்லி நானும் கேட்க ஆர்வமாக காத்துட்டே இருக்கேன். காலையில் 11:02 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம். மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களாக பாட்டு வேணுமா? அடுத்த நேர சந்திக்கிறதுக்கு முன்னால கேட்டலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நினைப்பில்
0: வந்தமைக்கு நன்றி. ஸ்ரீராமோட குரல்ல இதோ பாடல்.

சூப்பர் வைபா பாட்டு கேட்டு ரஷ்யா மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த பாட்டு மாதிரியே வைபா ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு வளம் வர காத்துட்டே இருக்குங்க. 11:02 கலகலப்பா வர காத்துட்டே இருக்கு கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கலாட்டா பண்ண நம்ம நிலைய அறிவிப்பாளர்கள் எங்க போறாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. மதுரை மாவட்டம் கருமாத்தூர்

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில் அண்ணா நகர் மதுரை.
3: நேரமேட்டு மணி 15 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேயர்கள் தங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இணைப்புல காத்திருக்க அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
4: எனக்கு வெற்றிவேல் படத்துல உன்ன போல ஒருத்தர நான் பார்த்ததே இல்ல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: கேட்டலாம், நீங்களும் கேளுங்க, அவங்க கூட சேர்ந்து எல்லா நேயர்களும் கேட்பாங்க. ஸ்ரேயா கோஷலோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

0: மாவட்ட நேர்களோட விருப்ப படங்களை கேட்டு ரசிட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா. அடுத்ததா எந்த நேரோட விருப்ப பாடல் கேட்டு மகிழ போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வாழ்க வளமுடன், நல்லது நடக்கும் அஜிதா மேடத்துக்கு இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுவது யார், எங்க இருந்து?
1: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: ரெட் ரோல் மேம், கன்னிமாங்கிற பாட்டு கொடுங்க மேம்.
0: கொடுத்துடலாம். இணைப்பல் வந்தமைக்கு நன்றி. சந்தோஷ் நாராயணனோட இசை மற்றும் குரல்ல இதோ பாடல்.

0: சினிமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போல இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சுந்தரபாண்டியன் ஐயா, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பாட்டு
0: குரல்ல வித் லவ் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு 8:25.

0: ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட்டு விமா நிகழ்ச்சியில பாடல் கேட்க வந்திருக்க அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம்.
2: வண்டியூர் சக்தி ஜனார்த்தனன்.
1: சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
2: ஜிகர்தண்டா படத்திலிருந்து மாமதுரை அன்னக்கொடி, அந்த பாடல் வேணும்.
1: கொடுத்தலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ உங்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் ஒலிக்க வருகிறது. நேரம் 8:30 நிமிடத்தில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 20:30 July 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு மதுரை வானொலி. July 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை தசந்தி.

0: குமார் ஸ்ரீனிவாச முருகன் படைப்பு புதுச்சேரி வானொலி. ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள். ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை இரவு 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில. நேரம் 8:35 இணைப்புல காத்திருக்க நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் பத்மாவதி பேசுறேன் மேடம், மதுரை 3 மாவட்டில இருந்து.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: தலைவன் தலைவி பாடத்திலிருந்து பொட்டல மிட்டாய் பாட்டு வேணும் மேடம்.
1: கொடுத்துடலாம். உங்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுப்லாஷினியோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்ன
2: பாட்டு கொடுக்கலாம்?
1: விஜய் நடித்த கோட் படத்துல இருந்து மட்டை பாட்டு போடுங்க மாமா.
2: மட்டை சாங் கொடுத்துடலாமா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ பாடல் உங்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தாங்க கேட்டிருக்கோம். அந்த வரிசையில நிறைவான நேரா இணைஞ்சு யாரு என்ன பாட்டு கேட்க போறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பா, இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இணைப்பில் காத்திருக்கும் நேயர், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்,
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கங்காதரன்.
1: கங்காதரன், என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: மாமன்னன் படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டுமா?
1: மாமன்னன் திரைப்படத்துல இருந்து ஏதாவது பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, காலை பொழுது எப்படி போயிட்டு இருக்கு?
2: நல்லா போயிட்டுமா. நான் கைத்தறி நெசவாளி. ரேடியோ கேட்டுக்கிட்டே வேலை பாக்குறதுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. நம்ம ஆட்டுக்கு வேலையை பார்க்கலாம்.
1: சூப்பருங்க, சூப்பருங்க. இதோ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, அதையும் கேட்டு அழகா வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு இதோ பாடல் ஒலிக்க வருகிறது. ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் அறிவோட குரல்ல.

இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி முழுக்க மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களாக தாங்க வளம் வந்துச்சு. நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் நேயர்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சோ அதே மாதிரி கேட்டு ரசித்த நேயர்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில பங்கு கொண்ட பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

0: அணி. மதுரை பண்பலை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
2: நேரம் காலை 8:50.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார் சார். இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி போடணும்னு தான் பார்க்குற முடியலன்னார். புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறேன் சார் அப்படின்னார் இவர். இதிலேருந்து என்ன தெரியுது? புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டு விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 வழிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து, புகைப்பிடிக்கிறதை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். மூன்றாவது கருத்து என்னென்னா, தினமும் 2 தடவை குளிக்கணும். எப்படி தெரியுமா? முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா. 4வது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்குற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் 5வது கருத்து, சாப்பாடு வந்து மிதமாக இருக்கணும், சீராக இருக்கணும். பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். 6வது கருத்து என்னென்னா, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. 7வது கருத்து, காப்பி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 கோவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி புகைப்பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்குதான். 8வது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகைப்பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். 9வது கருத்து என்னென்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகைப்பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். 10வது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் புகைப்பிடிக்கிறத நிறுத்தி விட்டதாக சொல்லிவிடுங்க. இந்த 10 வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்கே வந்த இன்னொருத்தர், ஏன் சார் இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்க அப்படின்னார் இவர். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குதே, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் உங்கள் மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர்.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
7: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

இன்று பகல் 12 மணிக்கு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியானது விளம்பரம் காத்துட்டே இருக்குங்க. மேனால் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் பிரப்பன் வலசை டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியருடன் ஒரு அசத்தல் சந்திப்பு. கேட்க மறந்துடாதீங்க இன்று பகல் 12 மணிக்கு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியை. நேரம் 8:55 கேட்கலாம் திரை இசை பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து.

0: கிட்டு போன
1: தொடரும் நிகழ்ச்சியாக 9:02 கேட்கலாம். டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம் காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பழுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: உங்கள் நேர்த்தியான கட்டம் இசைத்து

காலை வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வீக்கெண்டுக்கு ஒரு பெரிய டாடா பாய் சொல்லிட்டு அப்படியே வாரத்தோட முதல் நாளான திங்கட்கிழமைக்குள்ள நம்ம அடியெடுத்து வச்சிட்டோம்னே சொல்லலாம். இந்த நாளில் எல்லாருமே ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ்னு உங்களோட அன்றாட வேலைகளையும் பார்க்க தொடங்கியிருப்பீங்க. அப்படி செய்யும் போது மறக்காம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. அதே மாதிரி டூ வீலரில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே உங்களோட ஹெல்மெட் போட்டுக்கோங்க, அண்ட் காரில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காது. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 ட்ரைவ் டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. எப்பயும் போல இன்னைக்கும் நிறையா குட்டி குட்டி தகவல்கள் மற்றும் பீட்டான சாங்ஸ்லாம் கேட்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேட்கலாம் சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடல்.

கம்மக்கரக்கறி சக்காடு செம்மண் அள்ளி தெளிக்கும் ரோடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

கரக்காரி சக்காடு செம்மண்ணில் தேலி.

0: Cool.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ராக் டைம் வீட்ஸ் காத்திருக்க நிறமலை கேட்டுதான் இணைந்திருக்கும் நேர்களே. தினம்தோறும் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிரதம மந்திரியின் நலத்திட்டம் பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு எந்த திட்டம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நவோதயா வித்யாலயா பள்ளி திட்டம், அதாவது நவோதயா வித்யாலயா ஸ்கீம் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, கிராமப்புறங்களில் இருக்க திறமையான ஏழை மாணவர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உலக தரம் வாய்ந்த கல்வியை இலவசமா தரது தாங்க. இந்த திட்டத்துல மத்திய இடைநிலை கல்வி வாரியம், அதாவது CBSE பாடத்திட்டம் கற்றுத்தரப்படுது. ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தங்கி படிக்கும் வசதி கொண்ட பள்ளிகள் இங்க இருக்கு. மாவட்டத்திற்கு ஒரு பள்ளின்னு இந்திய மாவட்டங்கள் எல்லாத்திலையும் ஒரு நவோதயா பள்ளியை வச்சு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த திட்டத்தோட இலக்கு. 75% இடஒதுக்கீடு கிராமப்புற மாணவர்களுக்கும், 33% ஒதுக்கீடு மாணவிகளுக்கும் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல பயன்பெற வேண்டிய தகுதிகள் என்னன்னா, மாணவர்கள் அதே மாவட்டத்துல உள்ள அரசு பள்ளிகள்ல இல்லனா அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 5ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும். கேட்ட இந்த தகவலோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். நண்பன் திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடக தொடர் தினமும் இரவு மணி 8:30 July 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு மதுரை வானொலி. July 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு புதுச்சேரி வானொலி. July 29 புதன்கிழமை மௌன விரதம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. July 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி. July 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள் July 26 முதல் July 31 வரை இரவு மணி 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.
1: காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
2: எதுக்குப்பா, படிக்க போறியா?
1: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன். அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
2: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
1: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன். நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா இருக்கலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
3: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
4: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
2: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு. அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
1: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
4: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
2: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
1: ஓகே.

0: நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 9:20.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நீங்கள் கேட்டு இணைந்திருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. ஜூலை 27 திங்கட்கிழமையான இன்றைய நாளோட சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. இன்னைக்கு தாங்க நம் நாட்டின் முன்னாள் குடியரசு தலைவரும் விஞ்ஞானியும் ஆன டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட நினைவு நாள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஜூலை 27, 2025 தன்னோட 83rd வயதில் இயற்கை எய்தினார். அப்துல் கலாம் ஐயா பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராமேஸ்வரத்துல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து தன் கனவுகளை நம்பி அதுல விடாமுயற்சியோட பயணித்து ஒரு விஞ்ஞானியா மட்டும் இல்லாம நம் இந்திய நாட்டோட குடியரசு தலைவராகவும் இருந்திருக்காரு. மத்திய அரசோட டிஆர்டிஓ மற்றும் இஸ்ரோ போன்ற நிறுவனங்களில் பணி செய்து இந்திய நாட்டோட முதல் சொந்த சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை திட்டத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தார். அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணைகளையும் நம் நாட்டிற்கு தந்து நம் நாட்டுக்கே ரொம்பவே பெருமை சேர்த்திருக்கார். அதனால தாங்க இந்த உலகமே அப்துல் கலாம் ஐயா அவர்களை மிசைல் மேன் கொண்டாடுறோம். மேலும் வருங்கால இந்தியா மற்றும் உலகத்தின் வளர்ச்சியே மாணவர்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பினவர். அதனால கனவு காணுங்கள் அப்படின்ற ஒரே ஒரு இந்த வாக்கியத்துல பல மாணவர்களை ஊக்குவித்து அவங்கள தன்னோட கனவு நோக்கி பயணிக்க சொல்லியிருக்காரு. தன்னோட கடைசி மூச்சு இருக்கும் வரை மாணவர்களுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுத்து கற்பித்தல் பணியிலேயே இருந்திருக்காரு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 11:02 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கல்லூரி கலாட்டா. மதுரை மாவட்டம் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. காற்றலைகளில் வர காத்திட்டு இருக்கு, கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும்

கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 9:32. நேரம் 9:32 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் வேட்ஸ் காத்திருக்க நிறமலை கேட்டுதான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. தான் பிறக்கும் போதே தன்னோட வயிற்றுக்குள்ள தன்னோட குட்டியை சுமந்து பிறக்கிற ஒரு உயிரினம் இருக்காங்க. அந்த உயிரினத்தோட பேரு ஏஃபிட்ஸ். இந்த உயிரினம் பேரண்டோஜெனசிஸ் மூலமா இனப்பெருக்கம் பண்ணும். அண்ட் இப்படி பிறக்கும் போதே தன்னோட குட்டிய சுமந்து பிறக்கிற இந்த ப்ராசஸ அண்ட் இப்படி பிறக்கும் போதே தன்னோட குட்டிய சுமந்து பிறக்கிற இந்த ப்ராசஸ டெலிஸ்கோப்பிங் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட இந்த தகவலோட நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் நினைவிற்கு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று 12 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மேனாள் இந்திய குடியரசு தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களோட நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் பிரபன் வலசை டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியருடன் ஒரு சிறப்பு அசத்தல் சந்திப்பு. இன்று 12 மணிக்கு அசத்தல் சந்திப்பு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது ட்ராக் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியில அடுத்ததா

அடுத்து இன்னொரு தகவல் கேட்கலாம் நேயர்களே. மனிதர்களான நம்மெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்க அந்த சிப்ளிங்ஸ் இருக்காங்களே, அவங்க கிட்டலாம் நீ எனக்காக இந்த வேலை செஞ்சேன்னா நான் என் ஃபுட்டுலேருந்து உனக்கு ஒரு ஷேர் தரேன் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஒரு டீலிங்லாம் போடுவோம் தெரியுமா. அந்த மாதிரி ரெண்டு பூச்சிகளும் டீலிங் போட்டிருக்காங்க. ஆன்ஸ் அண்ட் ஏஃபிட்ஸ், எறும்புகள் மற்றும் ஏஃபிட்ஸ்னு சொல்லப்படுற இந்த இரண்டு பூச்சிகளும் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கு. எறும்புகள் ஏஃபிட்ஸை லேடிபக் மாதிரியான வேட்டையாடும், அதாவது ஏஃபிட்ஸை வேட்டையாடக்கூடிய சில பூச்சிகள்கிட்ட இருந்து எறும்புகள் வந்து அந்த பூச்சிகளை காப்பாத்துதான். அதனால ஏஃபிட்ஸ் எறும்புகளுக்கு நன்றி சொல்ற விதமா ஹனி டியூ அப்படின்னு சொல்லப்படுற தான் உருவாக்குற ஒரு இனிப்பான லிக்விட தருமாங்க. கேட்ட இந்த தகவலோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம், உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:47 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் வித் காத்திருக்க நிரம்பல நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில வரிசையா நிறைய தகவல்கள் அப்புறம் நல்ல வைபான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
2: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கல்லூரி கலாட்டா. மதுரை மாவட்டம் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. காற்றலைகளில் உங்களுக்காக காத்திருக்கு, கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. கல்லூரி கலாட்டா.
1: வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆல்பாபெட்ஸ் பத்தி தாங்க ஒரு தகவல் கேட்க போறோம். ஆங்கில எழுத்துக்கள்ல எஸ் மற்றும் ஜி எழுதுவோம் இல்லையா, அந்த எழுத்துக்கள்ல ஒரு கர்வ் ஷேப் மாதிரி இருக்கும்ல, அந்த ஷேப்க்குன்னு ஒரு தனிப்பட்ட பேர் இருக்குங்க. அந்த ஷேப்பை ஸ்பைன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட இந்த தகவலோட நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம், மாரி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்தது டிரைவ் டைம் பேட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் மற்றும் நல்ல வைவான பாடல்கள்லாம் கேட்டு உங்களோட மார்னிங்கே ரொம்ப சூப்பர்வா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி மீண்டும் நாளை காலை 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும்

வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கரநாராயணன் திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே தருவைகுளம் பகுதியில் கடலில் மூழ்கிய இரண்டு சிறுவர்களின் உடலை தீயணைப்பு படையினர் மீட்டுள்ளனர். சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்து சம்பவம் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் சாலையின் குறுக்கே வேரோடு சாய்ந்ததால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இளைஞர்கள் பயனடையும் வகையில் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்துடன் இணைந்து ஆகஸ்ட் 1 வேலைவாய்ப்பு முகாம் நடத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:36.
2: நேர்களை ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நேர்களோடு நம்மளுடைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியானது திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமைகள்ல ரொம்பவே சிறப்பாக வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் யார், அவங்களை பத்தியான விஷயங்களும் கூடவே அவங்களுக்கு பிடித்த பாடலை நம்முடைய காற்றில கேட்டு நிறைய காத்துட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா. வணக்கம்.
3: வணக்கம். என் பேரு ஹரிணி. நான் மதுரையை சேர்ந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய மியூசிக் என்தூசியாஸ்ட். 4 வயசுல இருந்து மியூசிக் கத்துக்கிறேன். எனக்கு மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும் மேம். உங்களோட ஷோல இன்னைக்கு நான் உங்க கூட பேச எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
2: இசை அப்படின்னு சொல்லி உங்களுடைய குரலே எங்களுக்கு வந்து ஒரு இசை கீற்று மாதிரிதான் ஒழிக்குது. சரி, இந்த சந்தோஷத்துல உங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு பாடல் சொல்லுங்களேன்.
3: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, ஜூலி கணபதி அப்படின்ற ஒரு படத்துல இருந்து. எனக்கு அந்த பாடல் நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அதனால எனக்கு அந்த இளையராஜா ஐயாவுடைய இசை, ஸ்ரேயா கோஷல் மேமுடைய வாய்ஸ், எல்லாமே அந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: நேயர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஸ்வீட்டான ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. இசையில நீங்க ரொம்ப வருஷமா திளைத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது. இந்த சந்தோஷத்தோட இப்ப நம்ம பாடல் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து சந்திக்கலாமே.

0: மீண்டும் இணைவோம் நேர்களே. விருதுநர் விருப்பம் நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்மளுடைய நிலையத்துக்கு ஹரிணி அவங்க தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இசை கலைஞரும் கூட. சொல்லுங்க ஹரிணி, 4 வயதுல இருந்து இசை கூட பயணித்துட்டு இருக்கீங்க, அப்பால இருந்து உங்களுடைய சின்ன சின்ன அனுபவங்கள் ஏதாவது ஒன்னு பையங்க சொல்லுங்களேன்.
1: எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் வந்து எங்க மேம்ட லெசன்ஸ் கத்துக்கும் போது நான் வாங்கின திட்டு தான் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா கர்நாடக சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு சரளி வரிசை, ஜண்டை வரிசை இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசைகளா சொல்லி தருவாங்க. உங்க தொண்டை அதுக்கேற்ற மாதிரி மாறணும் அப்படின்றனால அதுல வந்து சாட்டு வரிசை அப்படின்னு வந்து ஒரு வரிசை இருக்கு. அது வந்து என்னன்னா ஸ்வரங்கள் தாண்டி தாண்டி வரும். சோ அந்த சவுண்ட் வந்து கட்டுப்பாட்டுல ஒழிக்காது, மாறி மாறி ஒழிச்சுட்டே இருக்கும். அப்ப நீங்க அதை வந்து ஃபிகர் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா எங்க மேம் வந்து ரொம்ப ரொம்ப ரெசிலியன்ட். எனக்கு கிடைச்ச மேம் சவுந்தரம் ஐயர் ரொம்ப ரொம்ப அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி, நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேனோ அதை தாண்டி அந்த சின்ன குழந்தையோட மண்டைக்குள்ள அந்த பாடங்கள்லாம் போகணும்னு அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப அதிகம். சோ அவங்க கிடைச்சதுக்கு நான் தான் தேங்க்ஃபுல்லா இருக்கணும் மேம்.
0: இந்த சந்தோஷத்துல மற்றும் ஒரு பாடல் கேட்கலாமே,
1: மரிதாணி விழியில் ஏன் அப்படின்னு ஒரு சாங். அந்த இசை, அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா.

0: ஆகாஷவாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல இன்றைக்கு விருதுநர் விருப்பம் நிகழ்ச்சியில இசை கலைஞர் ஹரிணி அவங்க கிட்டதான் நாம பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க, ரொம்ப அழகா உங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நிறைய விஷயங்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ மேடை கச்சேரிகள் அப்படின்னு நிச்சயமாக நீங்க போயிருப்பீங்க, அதை பத்தி ஏதாவது விஷயங்கள் சொல்லாமே.
1: மேடை கச்சேரிகள் அப்படின்னு சொன்னா, நான் வந்து முத முதல்ல என்னோட அரங்கேற்றம் வந்து ராமநாதபுரத்துல முருகன் கோயில்ல வந்து நான் வந்து என்னோட அரங்கேற்றத்தை பண்ணேன். இப்ப என் கூட மேம் இல்ல, ஏன்னா அவங்க வெளியூர்ல இருந்தாங்க. அதனால நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் என்னோட வேகான மெமரியில வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, நான் எல்லா பாடலையும் பாடி முடிச்சுட்டு ஏந்திக்கும் போதே என்னால நிக்கவே முடியல, ஏன்னா கால் தூங்கிடுச்சு. அவ்வளவு நேரம் நான் உட்காந்து பாடிந்தேன், அதனால என் கால் எல்லாம் தூங்கிடுச்சு. என்னையவே வந்து எங்க அம்மா தான் பிடிச்சாங்க, நான் ஏன்னா விழுக போயிட்டேன். எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்கு. அண்ட் எல்லாரும் சுத்தி கரகோஷங்கள், கைத்தட்டல், கோயில்ல கூட அவங்க எல்லாரும் கைத்தட்டி அந்த சின்ன பொண்ணை வந்து உற்சாகப்படுத்தினாலதான் இன்னைக்கு எவ்வளவு தூரம் வர முடிஞ்சிருக்கு. சோ எல்லாருக்குமே தேங்க்ஃபுல்.
0: கட்டாயம் ஒரு கலைஞருக்கு தேவையான விஷயம் வந்து மிகப்பெரிய அந்த கைத்தட்டு, நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கையான நீ நல்ல சூப்பரா வருவப்பா அப்படின்னு பிற்காலத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளஸிங் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இந்த டைம்ல ஒரு பாடல் கேட்டுருமே,
1: மலரோட மலரிங்கு அப்படின்னு ஒரு சாங் பாம்பே படத்துல இருந்து. அந்த பாடலை பத்தி நான் சொல்லணும்னு தேவையில்லை. அதாவது அந்த பாடல், அது அதோட வரிகள், அது மூலியமா நமக்கு வரக்கூடிய தேசப்பற்று, மலரோட மலரிங்கு. அது எஸ்பெஷலி இப்ப நான் இந்த சாங் சொல்றேனாலும் சொல்றேன், அந்த மலரோட மலரிங்கு அப்படின்ற சாங் வந்து பீலு அப்படின்ற ஒரு ராகத்தை பேஸ் பண்ணின ஒரு சாங். அந்த ராகத்தை பத்தி சொல்லணும்னாலே அதுவே வந்து ஒரு தேசப்பற்று, நமக்குள்ள வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ராக் தான் அது. அது அந்த பீலு அப்புறம் அந்த ராக் காஃபி இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா இருக்கும் பாடல். அந்த ராகங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்.
0: பாடலை கேட்டு மீண்டும் நினைவு

0: இசைவாணி மதுரை வானவில் பண்பலை 103.3. எப்பையும் நம்ம கூட இசையோடு இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஆகாஷ்வாணியில இன்னைக்கு இசை கலைஞரோட தான் நம்மளுடைய விருத விருப்பம் நிகழ்ச்சியானது ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு இசை கலைஞர் ஹரிணி அவங்ககிட்ட நாம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம நேர்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பாடல்கள் அதை சொல்லும் பொழுதையும் வந்து அது தனித்துவம் எங்களுக்கு புரியுது. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த ஆசிரியர் சிரமப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இப்போ அந்த பீரியடுக்கு நீங்க போயிட்டீங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆமா, அதாவது இப்போ நான் பாக்குறேன் இல்லையா, என்னோட இந்த மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கும், அது வந்து பிடிக்கும்னு ஒரு ஃபேஸ் இருக்கும், ஒரு ஃபேஸ்ல வந்து என்னடா இது அப்படின்ற ஒரு டைமும் இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஆசையாதான் வந்து நடத்த ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த சின்ன குழந்தைய உட்காந்து வச்சு அவங்களுக்கு சொல்லி தரதுங்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது அவங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளவு கஷ்டமா என் டீச்சருக்கு இருந்திருப்பேன் அப்படிங்கறதே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைங்க வந்து எவ்வளவு அழகோ
0: அந்த சேட்டை இல்லைன்னா குழந்தைத்தனம்
1: அவங்க அவங்க பண்றத சின்ன குறும்புகள் இதெல்லாம் வந்து கஷ்டம். அது அது வந்து நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் வந்து வந்திருக்காங்க. அதனால அந்த மாதிரி ஒரு குரு என்னைய வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த என்னோட குருக்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன்.
0: ஆனா குரு அப்படின்னு வரும்போதுதான் அவங்களுக்கு எண்ணிலடங்கா குழந்தைகள், அது அத்தனையும் ஏன் பிள்ளை பெரிய ஆளாயிட்டான்னு அவங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் சொல்லும் பொழுது அவங்க அடையிற சந்தோஷம், சந்தோஷத்தை வச்சு அவங்களுடைய சந்தோஷம் இருக்கே வந்து வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த சந்தோஷத்துல ஒரு பாடல் சொல்லுங்களேன் ஹர்மி.
1: எனக்கு பர்சனலா பிடிச்ச பாடல்கள் சொல்லிட்டு வரேன். இது எனக்கு வந்து இந்த பாடல் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, என் அம்மாவுடைய ஃபேவரட் சாங் இது. ஏன்னா என் அம்மாவோட ஃபேவரட் சாங்கா இருந்து அவங்க என்னைய கேட்க வச்சு காலப்போக்கில் அது ஏன் ஃபேவரட்டாவும் ஆயிடுச்சு. என்ன சாங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காற்றின் மொழி அப்படின்ற ஒரு சாங். மொழி படத்துல இருந்து ஜாதா அம்மா பாடிப்பாங்க. சாங் வந்து கேட்க ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாகவும் பிரீதியாகவும் இருக்கும். நம்ம ஒரு கவர் பண்ணி அட்டம் பண்ணும்போது ரொம்ப ஒரு டஃப்பான சாங். அது எங்க மூச்சு விடுறது என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஜாலி சாங்குக்குள்ள இவ்வளோ நுவான்சஸ் இருக்கு, நஹ்ராஸ் இருக்கு அப்படின்னு வந்து நான் பாடி அதை கத்துக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது.
0: சிறப்பு சிறப்பு, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய விருந்தர் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா பேசிட்டே இருக்காங்க. நேர்களே தொடர்ந்து விருந்தர் ஒரு நிகழ்ச்சியை கேட்கலாம், நாளை காலை 10:02 இருக்கு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3

0: விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஒரு படம் நமக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கிறதுக்கான காரணம் வந்து நிறையா இருக்கலாங்க. அந்த படத்தோட கதையாக இருக்கலாம், அதில் நடித்த நடிகர்களாக இருக்கலாம், முக்கியமாக அந்த படத்தோட பாடல்களாக இருக்கலாம். அப்படி நமக்கு பிடிச்ச படத்தில் இருக்க எல்லா பாடல்களையும் ஒன்றா கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கும்ல. அப்படி ஒரு படத்தில் இருக்க எல்லா பாடல்களையும் வரிசையா தர ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில 2002 வெளிவந்த புன்னகை தேசம் படத்தோட பாடல்கள் தான் கேட்க போறோம். இந்த படத்தோட இயக்குனர் கே ஷாஜஹான் மற்றும் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் பாவிஜய் வரிகளில். உன்னிகிருஷ்ணன், ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்வர்ணலதா மற்றும் டாக்டர் நாராயணன் ஆகியோர் குரல்களில் பாடல்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் புன்னகை தேசம் திரைப்படத்தோட பாடல் தான் கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல்.

கழுதை தேசம் திரைப்படத்தோட பாடல்கள் தான் உருப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புனகை தேசம் திரைப்படத்திலிருந்து இசைக்கக்கூடிய பாடல் விவேகா வரிகளில் ஹரிஹரன் குரலில்

பத்து மணி 48 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம். வாலி வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் ஒரு பட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். புன்னகை தேசம் திரைப்படத்தோட பாடல்களை வரிசையாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடலாக கேட்கலாம் ரா ரவிசங்கர் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல்.

நேரம் 10:59 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்களில் புன்னகை தேசம் திரைப்படத்தோட பாடல்கள் தான் வரிசையாக கேட்டு ரசித்தோம். இதே மாதிரி நாளைக்கும் 10:30 இன்னொரு சிறப்பான திரைப்படத்தோட பாடல்களை அழகாக கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தில் தேசத்திற்கு அவர் ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையினர் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வேளாண் பட்ஜெட் குறித்து தமிழக அமைச்சர்கள் விவசாயிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கர நாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி

நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் கல்லூரி கலாட்டா. மதுரை மாவட்டம் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. வாருங்கள் வாருங்கள் நேர்களே, கல்லூரிக்கு செல்வோம்.
2: வணக்கம். ராமேஸ்வர கரையில் பிறந்தார், இந்தியாவின் இதயத்தில் நிலைத்தார், ஏவுகணையின் நாயகனாக ஏற்றம் கண்டார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க விடாமல் முயலுங்கள் என்றார். தோல்வி வந்தாலும் துவள வேண்டாம், துணிவோடு முன்னேறுங்கள் என்றார். மாணவர்களின் மனதில் தீபம் ஏற்றி மாற்றத்தின் விதையை விதைத்து எண்ணற்ற இளைஞர்களின் இதயத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான். அவர் யார் அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்தான் நம்ம நாட்டுடைய 11வது ஜனாதிபதியாக பதவி வகித்த பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். மாணவர்கள் இளைஞர்களுடைய முன்னேற்றம் தான் ஒரு நாட்டுடைய முன்னேற்றம் அப்படிங்கறத ரொம்ப முழுமையா நம்பினாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இளைய சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்காக உழைத்த ஐயா தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவங்களுடைய 11வது நினைவு நாள் இன்று. இந்த நாளில் ஐயாவின் நினைவுகளை மனதில் கொண்டு இன்றைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் இருக்கிறோம். மாணவர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு மாணவர் தொடக்க உரை ஆற்றுவதற்காக ஆவலோடு காத்திருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம், உங்களுடைய பேரு?
3: முத்து சஞ்சய்.
2: என்ன துறை படிக்கிறீங்க?
3: வரலாறு துறை. காற்றில் தவழ்ந்த காதுகளை வருடும், காற்றில் தவழ்ந்த காதுகளை வருடும் ஆகாசவாணியின் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேரடி ஒளிபரப்பை கேட்டி கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி மதுரை மாவட்டத்தின் கலைமண் கருமாத்தூர் கலையரங்கை விளக்கமாய் அமைந்துள்ள அருளானந்தர் கல்லூரியில் நடைபெறுகிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ள எங்கள் கல்லூரி முதல்வர் திரு அன்பரசு அவர்களை இனிய மனதோடும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நேயர்களின் காதுகளுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் ஆகாசவாணியின் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103 மாநிலிருந்து வந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளையும் அன்புடன் வரவேற்கிறேன். பண்பாளே வாணியருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் கல்லூரி மாணவர் குலத்தலைவர் முனைவர் கணேச அவர்களையும் மற்றும் பேராசிரியர்களையும் முழு மாணவரும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தங்கள் பேச்சாலும் கவிதையாலும் பாடல்களாலும் உங்கள் நெஞ்சங்களை சிந்தனைகளால் நிரப்ப போக்கும் மாணவர்கள் அனைவரையும் நெஞ்சார வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் ஆகாசவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேரில் அனைவரும் உளமாற வரவேற்கிறேன்.
4: ரொம்ப சூப்பராகவே ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க. அருளானந்தர் காலேஜ் சார்பாக ஒரு மாணவர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒரு வரவேற்புரை வந்து கொடுத்தாங்க. அவங்களுடைய கல்லூரி முதல்வர்கள் மற்றும் சக மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லோரையும், அது மட்டும் இல்ல கூட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற எங்களையும் சேர்ந்து வந்து வரவேற்றது எங்களுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சி. அடுத்து ஒரு மாணவர் வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய திறமை வந்து வெளிக்காட்டுற விதமா வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அவரை மீட் பண்ணிடலாம். உங்களுடைய பேர்

0: கோகுல் கிருஷ்ணன்.
1: நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தீங்க?
0: தமிழ் துறையில இருந்து.
1: தமிழ் துறை, சூப்பர். தமிழ் அப்படின்னு பேச்சு கேட்கவே வந்து ஒரு இனிமையா இருக்கு. என்ன சொல்ல போறீங்க?
0: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி பேச போறேன். எனக்கு பிடித்த இந்தியர் அவர்.
1: சூப்பர் சூப்பர். உங்களுடைய ஸ்பீச் கேட்க வந்து நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். சொல்லிடலாமா? சூப்பர் சொல்லுங்க.
0: சொல்லிடலாம். 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையால் செப்பு மொழி 18 உடையால் ஏனில் சிந்தனையில் ஒன்றுடையால் என போற்றப்படும் எனது பாரத தாயை வணங்கி என் உயிரிலும் மேலான என் தமிழ் அன்னையும் வணங்கி ஆகாசவாணி 103.3 வானொலியில் பணியாற்றும் தொகுப்பாளர்கள் மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என் வகுப்பு தோழர்களுக்கும் கல்லூரி முதல்வருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். நான் விரும்பும் இந்தியர் மட்டுமல்ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இந்திய மக்களால் அனைவராலும் விரும்பப்பட்டு இனிமேலும் விரும்பப்படும் இந்தியர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரம் என்றும் கிராமத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தார். அவருக்கு வசதி இல்லாவிட்டாலும் அவருடைய கனவு பெரிதாக இருந்தது. அந்த கனவை கல்வி என்ற ஒரு செல்வத்தின் மூலம் தன் எவ்வளவு பெரிய உயர்த்துக்கும் போகலாம் என்று எடுத்துக்கட்டாக வாழ்ந்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 1954 திருச்சியில் உள்ள ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார். 1960 சென்னை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விண்வெளியில் பொறியியல் முடித்தார். 1960 இஸ்ரோவில் சேர்ந்தார். 1980 SLV-3 ராக்கெட் மூலம் ரோகிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார். 1981 அவருக்கு பத்மபூஷணம், 1990 பத்ம விபூஷணம், 1997 இந்தியாவில் உயரிய விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது. 1998 பொக்ரான் இரண்டாம் அணு ஆயுத சோதனையில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்தது. அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு வலதுகரமாக திகழ்ந்தார். 2002 முதல் 2007 வரை 11வது இந்திய ஜனாதிபதியாக இருந்தார். அவர் வாழ்நாள் முழுக்க இந்தியாவின் அறிவியலுக்கும் விண்வெளிக்கும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களோட முன்னேற்றத்துக்கு முழுமையாக பாடுபட்டவர். அதனால்தான் அவரை மக்கள் ஜனாதிபதி என்று அன்போடு அழைத்தார்கள். அவருடைய ஒரு நிறைவேறாத ஆசை ஒன்று உள்ளது. அது என்னவென்றால் 2020 இந்தியா குடியரசு நாடாக மாறும் என்று அவருடைய நிறைவேறாத கனவு ஒன்று உள்ளது. அதை அனைவரும் இன்றைய அவர் நினைவு நாளான இன்று முதல் அனைவரும் அதற்காக இந்தியா ஜனநாயக நாடாக மாறுவதற்காக உழைப்போம் என்று உறுதி கொள்கிறோம்.
1: ரொம்ப சூப்பராகவே பேசிட்டாங்க. அதாவது அப்துல் கலாம் ஐயா வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த கனவு காண்கிறது அப்படின்றது நாம தூங்கி இருக்கும் போது வர்ற கனவு இல்ல. நம்மள எது வந்து தூங்க விடாம பண்ணதோ அதுவே நம்மளுடைய லட்சியத்தை அடையும் உண்மையான கனவு அப்படின்ற அவருடைய பொன்மொழிகள் வந்து ரொம்பவே ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு பொன்மொழி. இப்போ நம்மளுடைய அருளானந்தர் கல்லூரில இருந்து முதல்வர் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய உரை வந்து நம்ம கேட்டலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களுடைய பெயர், உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. இந்த காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன் சைட்ல இருந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத டீடைலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார்.
2: எல்லோருக்கும் வணக்கம். அருளானந்தர் கல்லூரி முதல்வர், என்னுடைய பெயர் அன்பரசு. அருளானந்தர் கல்லூரி 1970 இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலில் இது லசால் கல்லூரியாக தொடங்கப்பட்டு 1972 இருந்து அருள் ஆனந்தர் கல்லூரியாக இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம் உலக புகழ்பெற்ற இயேசு சபை நிறுவனங்களுள் ஒன்று. இந்த நிறுவனம் அருள் ஆனந்தர் கல்லூரியில் இருந்து ஏறக்குறைய 17 துறைகளை நாங்கள் பாடங்களாக மாணவர்களுக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாணவர்கள் முழுமையாக கிராமப்புற மாணவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள். அதில் தான் எங்களுடைய பெருமையே இருக்கிறது. தொடங்கிய காலத்தில் இருந்தே முதல் தலைமுறை பட்டதாரிகள் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்று பார்த்தோம் என்றால் 70% மாணவர்கள் எங்களுடைய மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கல்வி சேவை செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய கல்வியினுடைய

0: நோக்கமாக இருப்பதே மூன்று நிலைகளில் இருந்துதான். புத்தக அறிவை கடந்து வாழ்க்கை திறன்கள், தலைமைத்துவ பண்பு, தொழில்நுட்ப திறன், சமூக பொறுப்புணர்வு, இதில் எங்களுடைய மாணவர்களை வளர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. உலக அளவில் மிக வேகமாக மாறிவரும் தொழில்நுட்ப சூழல், வேலை வாய்ப்பு சந்தை மற்றும் சமூக தேவைகள், இந்த அடிப்படையில் இதுதான் நம்மளுடைய கான்டெக்ஸ்ட், இன்றைய சூழல் இதுதான். இதற்கு தேவையான சரியான மாணவர்களை தயாரிப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தலைமைத்துவம் என்று பார்த்தோம் என்றால், இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரிந்த அறிமுகமான மாணவர்களால் கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய ஜாம்புவான் அறிவு ஜீவி அப்துல் கலாமினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிற பொழுது, அப்துல் கலாம் அவர்கள் தான் நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார். நான் இந்த நேரத்தில் அப்துல் கலாமும் ஒரு இயேசு சபை முன்னாள் மாணவர் என்பதை தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு சபையினரால் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தூய வளனார் கல்லூரி, அதனுடைய மாணவராக அவர் இருந்திருக்கிறார், அதில் படித்திருக்கிறார். தன்னுடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்கின்ற நூலில் அந்த கல்லூரி வாழ்க்கையை பற்றி மிக அழகாக எழுதியிருக்கிறார். அவர்தான் எங்களுடைய முன்னோடி. அந்த முன்னோடியின் அடிப்படையிலேயே எங்களுடைய மாணவர்களையும் தலைமை பண்பில் வளர்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம்.
1: ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு வைபா வந்து சொன்னாரு சார். தேங்க்யூ சோ மச் சார், உங்களுடைய அந்த காலேஜ் பத்தி இன்ட்ரோ சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப வைபா, நான் அதை சொல்ல போறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அப்பதே இருந்து சந்திச்சிடலாமா? அவங்க பேர் உங்களுடைய வினோத், நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்து படிக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசினா நல்லா இருக்கும்.
2: அனைவருக்கும் வணக்கம், எனது பேர் வினோத், அருள் ஆனந்தர் கல்லூரியில் எம்சிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். என்னோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அருள் ஆனந்தர் காலேஜில் டீன் ஆஃப் ரிசர்ச் கீழே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து சொந்தமாக ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன், அருள் ஆனந்தர் கல்லூரியின் கீழ் அன்பு ஐஓடி அப்படின்ற ஸ்டார்ட் பிரைவேட் லிமிடெடாக இயங்கி கொண்டிருக்கிறது. அது ஃபவுண்டர் ஆஃப் வினோத். ஓகேங்களா, என்னோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை அப்படின்னு ஒரு நியூ ஆப் வந்து நாங்கள் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். இந்த ஆப் மூலியமாக வந்துட்டு டவுன் பஸ் எப்போ வருது என்னன்னு நம்ம மொபைல் மூலியமாக நார்மல் மக்கள் யூஸ் மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃப்ரீயான ஒரு ஆப். இந்த ஆப் மூலியமாக நம்ம எல்லாருமே பஸ் எப்போ வருது, பஸ்ஸில் வந்துட்டு கண்டிஷன் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட்ஸாகவும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். இதை வந்துட்டு நாங்கள் போக்குவரத்துறை அமைச்சருக்கு இந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம் எங்கள் காலேஜ் சார்பாக. இங்கே இந்த மாதிரி எங்கள் காலேஜில் என்ன மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அதிக உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஹெல்மெட், ஸ்மார்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட்மே பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். இந்தியன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட மூணு பேட்டன் ரைட்ஸ் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். இந்த பேட்டன் ரைட்ஸில் வாய்ஸ் ரெகனைசேஷன் இது எல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் ஹெல்மெட்ல நம்ம வந்து ஆக்சன் ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக 108 கால் போகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம். சப்போஸ் அவங்க வண்டியில் போயிட்டு இருக்காங்க, வேற கால் வருது, அட்டன் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா 20 கீழே வந்து ஸ்பீடு குறைஞ்சி வந்துடும். ஓகேங்களா, அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எனி எமர்ஜென்சினாலும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கான்டெக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். சப்போஸ் அவங்க விழுந்துட்டாங்கன்னா எந்த இடத்துல விழுந்தாங்க அந்த லொக்கேஷனோட அவங்க பேரண்ட்டுக்கு ஒரு காலே போகும். அவங்க அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகி எந்த இடத்துல இருக்காங்க, என்ன விபத்து நடந்திருக்கு, எல்லாமே 108 போகும், பேரண்ட்ஸுக்கும் போகும். ரெண்டு வந்து அட்மின் இதில் கொடுத்துருப்போம், அவங்களும் ஒரு அட்மின், பேரண்ட்ஸ் ஒரு அட்மின், எமர்ஜென்சி அட்மிஷனாக வந்து 108 வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சிறப்பு அம்சங்களை எங்கள் காலேஜ் பண்ணிட்டு வராங்க. இது மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கள் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்னோட பெருமை என்னன்னா, எங்களோட ஃபாதர் வந்து என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார், அன்பரசர் அவர் மூலியமாக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதனால் எங்கள் ஃபாதர் பேரவே எங்களோட ஸ்டார்ட் அப் நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் ஸ்டார்ட் அப்பில் நவீன், கரோல், யோகேஸ்வரன் இந்த மாதிரி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், எங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுத்து இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து லீவ் எடுத்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இதை பார்க்குற எத்தனையோ மக்கள் இருந்தாங்கன்னா, எங்கள் காலேஜுக்கு வாங்க, எங்கள் காலேஜ் இன்வைட் பண்ணுங்கள், எங்கள் காலேஜ் உங்கள் மாணவர்களை சேருங்க கொண்டு வந்து. ஸோ எங்களை மாதிரி வெளியே வர மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே பின்தங்கிய குடும்பத்தில் தான் வந்த மாணவர்கள், என்னால் ஒரு ஃபீஸவே எங்களால் கட்ட முடியல. எனக்கு இன்ன வரைக்கும் எங்கள் பிரின்சிபல் பா தான் ஃபீஸ் கிரெடிட் வராரு. இந்த ஸ்டார்ட் அப்லேருந்து எல்லாமே எனக்கு எங்கள் ஃபாதர் கொடுத்த ஒரு ஐடியா, இந்த ஐடியாவில் தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஸோ எங்களை வளர்த்த எங்கள் காலேஜுக்கும், என்ன வளர்த்த எங்கள் ஃபாதருக்கும், என்னுடைய அப்பாவுக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் எங்கள் என்ன டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நான் புதுசாக வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், இவங்க ஹெச்ஓடிஸ் எல்லாமே எனக்கு எல்லா சப்போர்ட்ஸும் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ மேம்.
1: ரொம்பவே ஒரு எமோஷனல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய காலேஜுடைய பிரான் அப் பாட் அப், அவங்க எப்படி வந்தாங்க, அதை விட ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து ஒரு ப்ராஜெக்ட் சொன்னாங்க பாத்தீங்களா, ஹெல்மெட் பத்தின ஒரு அவேர்னஸ், அதுக்கு பேட்டர்ன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆனா அந்த மொமெண்ட்லயே வந்து ஆம்புலன்ஸ் வரும், ஸ்பீட்ல வந்து நம்ம கால் வந்தபோது ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்து ஸ்பீட் வந்து லோ ஆகுமா. ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே ஒரு நல்ல ஒரு வைப்ரண்டா இருக்கு. நிஜமா இது எல்லாமே வந்து

0: நடைமுறையில வந்தா யூஸ் பண்றதுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்பவே ஆவலா இருக்காங்க. இது ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியில இணையலாமா?
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: நீங்க கேட்டு இருக்கீங்க கல்லூரி கலாட்டாக்காக நம்ம வந்திருக்கிறது அருணானந்தர் காலேஜுக்குதான் வந்திருக்கோம். இப்போ அடுத்ததா ஒரு மாணவர் நம்மளோட பேச காத்துட்டு இருக்காங்க, அவங்க யாரு அப்படிங்கறதையும் கேட்கலாம், என்ன படிக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருணானந்தர் காலேஜ்ல படிக்கிறேன். என் பேர் ரா தரணேஷ். நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி ஆர்டிஎஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து தமிழ் மேல எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, அதை வந்து நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழ் ஆகட்டும். தமிழா, நீ பேசுவது தமிழா, மொழிதான் உயிரடா, மொழிதான் உடலடா, மொழிதான் வரமடா, மொழிதான் வாழ்க்கையடா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த கொடியே நிழற்கொழி. கன்னிச்சிமணி நெற்றியில் செங்கல் தளர் உடை சுடர் கடவுள் தந்தமிழே, என்றும் உள்ள தென் தமிழே. அமிழ்தினும் இனிய தமிழின மடமயாம் பைந்தமிழே, அமிழ்தினும் பெயர் பெற்ற தீந்தமிழே. அன்னார் என்னும் தனித்தமிழே, தேருதோர் மினிதான் பூந்தமிழே. வீடு பேரின்பத்திற்கு பெருமை தரும் திகட்டாத பைந்தமிழே என்று கூறி என் தமிழுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உடை நாகரிகம் கலாச்சாரம் மதம் சாதி என அனைத்திற்கும் அப்பாற்பட்டது நம் தமிழ். தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் அல்ல, ஆப்பிரிக்கனோ அமெரிக்கனோ கருப்போ சிகப்போ தமிழ் மேல் பாசம் நேசம் மதிப்பு கொண்டு பேசும் ஒவ்வொருவனும் தமிழன் தான். நன்றி, வணக்கம்.
0: சூப்பர். அதாவது தமிழ் நேசிக்கக்கூடிய எல்லாருமே தமிழ் குடிமகனே அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க. அருமையா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக ஒரு மாணவர் பேசு பாட்டு பாட போயிட்டு இருக்காங்க.
2: நான் வந்து அருளாந்தர் கல்லூரியில் படிக்கிறேன். நான் வந்து பிலாசபி டிபார்ட்மெண்ட் இரண்டாம் இயர்ல படிக்கிறேன். நான் வந்து ஒரு பாட்டு பாடலன் இருக்கேன். பாடல் பாடியர் வந்து ஸ்டீபன் ஜெயராஜ். நான் பாடல் போட போறேன்.
3: நான் பிழைக்கிறேன் ஏனோ உன் விழிகளில் தானோ, நான் பிழைக்கிறேன் ஏனோ உன் விழிகளில் தானோ, உன் கண்ணோரம் கண்ணோரம் விழுந்தே உன் நெஞ்சோரம் நெஞ்சோரம் பிழைத்தே, உன் உயிரோடு உயிரோடு கலந்தேனோ நான் உன்னோடு ஒன்றாகி குலைந்தேன், உன் கண்ணோரம் கண்ணோரம் விழுந்தேன் உன் நெஞ்சோரம் நெஞ்சோரம் பிழைத்தேன், உன் உயிரோடு உயிரோடு கலந்தேனோ நான் உன்னோடு ஒன்றாக

காதல் பாவம் என்றால் மீண்டும் மீண்டும் செய்வேனோ, நீ இன்றி மண்ணில் வாழ இன்றே சாவேனோ, என் இதயத்தில் கூட அன்பே உந்தன் பேதானோ.

0: இருக்கக்கூடிய மாணவர் என்ன சொல்ல போறாரு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: என்னோட பெயர் மரியசு சிக்னேஷர். நான் வந்து மெய்யியல் துறை முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் வந்து பாரதியாரோட சிந்தனைகளையும் அப்துல் கலாம் அவர்களுடைய கனவை பற்றியும் நான் இப்போது உங்களோட பேச ஆசைப்படுகிறேன். பாரதியார் வந்து வெறும் கவிஞர் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்காக கவிதையை ஆயுதமாக மாற்றிய புரட்சியாளர். அவருடைய கவிதைகள் வாசிப்பதோடு மட்டுமல்ல, அதை விழிப்புணர்வோடு நாம் அதை செயல்படுத்துகின்ற போதுதான் அது அவற்றிற்கு ஒரு உயிர் கிடைக்கின்றது. பயம் மனிதனை அடிமையாக்குகின்றது, அச்சமின்றி மனிதனை சுதந்திரமாக்கும் என்பதை பாரதியார் தன் வாழ்நாள் முழுவதும் வலியுறுத்தினார். பெண் கல்வி, பெண் சுதந்திரம், பெண் சமத்துவத்தை 100 ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்திய தொலைநோக்கு சிந்தனையாளர் நம் பாரதியார். நாட்டின் உண்மையான செல்வம் அதன் இயற்கை வளங்களோடு சேர்ந்த விழிப்புணர்வும் கல்வியும் உள்ள மக்களே என்று பாரதியார் நம்பினார். மகாகவி பாரதியார் விதைத்த கனவுகளைத்தான் நம் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நனவாக்க முயன்றார். அதனால்தான் தன் வாழ்க்கையில் குடியரசுத் தலைவர் என்ற உயரிய விருதையும் பெற்று அவற்றிற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார்.

0: இன்னையில் இளைஞர்கள் அச்சமில்லை என்று பாரதியாரின் கவிதையை மனதில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அப்துல் கலாமின் கனவு காணுங்கள், அந்த கனவை இலக்காக மாற்றுங்கள் என்னும் வார்த்தைகளை நம் நெஞ்சத்தில் இருத்தி அதை வாழ்வாக்கும் போதுதான் நாம் நம்முடைய முன்னாள் கவிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் நாம் கொடுக்கும் மரியாதையாக இருக்கும். இருவரின் சிந்தனைகளுமே இளைஞர்களை அச்சமற்ற அறிவார்ந்த பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்றுவதே நோக்கமாக இருந்தது. பாரதியார் நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்தார். நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமோ அந்த சிந்தனைகளை வாழ்வாக்க கற்றுக் கொடுத்தார். பாரதியாரின் எழுத்தும் அப்துல் கலாமின் வாழ்க்கையும் ஒன்று சேர்ந்து சொல்லும் செய்தி ஒன்றுதான். அச்சமின்றி கனவு காணுங்கள், அறிவுடன் உழையுங்கள், நாட்டிற்காக வாழுங்கள். இளைஞனே, நீ செல்லும் வழியில் முள்ளும் கத்தியும் கூர்மையான கல்லும் கண் விழித்து காத்திருக்கும். ஒரு மனதோடு முழு மூத்தாய் அதை மிதித்து நீ மேலே ஏறி வந்துவிடு. மேலே வந்த பிறகு அவை அனைத்துமே உனக்கு மினுமினுக்கும் விண்மீன்களாய் தோன்றும். வாய்ப்பளித்த மதுரை ஆகாசவாணி 103.3 நிகழ்ச்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சுப்பராசனிங்க முன்னேற்றம் அப்படின்றத வச்சு சொன்னீங்க. இப்ப தொடர்ந்து விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாடலையும் கேட்கலாம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக கல்லூரி கலட்டா. இன்றைய கல்லூரி கலட்டா நிகழ்ச்சியில் நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, மதுரை மாவட்டம் கருமாத்தூர் பக்கத்துல உள்ள அருள் ஆனந்த கல்லூரியில இருக்கோம். மாணவர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மாணவி பேச இருக்கிறாங்க. யாரு என்ன சொல்லுங்க, உங்களை பற்றி ஒரு அறிமுகம்.
1: வணக்கம், என் பேர் ஜென்சி புளோரா. நான் அருளாந்தர் கல்லூரியில தமிழ் துறை 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன்.
0: இந்த நிகழ்ச்சியில என்னமா நீங்க பேச போறீங்க?
1: நான் பாட் பண்ணலான் இருக்கேன் சார். சூப்பர், பாடுங்க.

கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு, இன்னும் வாழலும் 100 ஆண்டு. எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம், அழகே பூமியில் வாழ்க்கையை வாழ்ந்து விடைபெறுவோம். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடி வாழ்த்து பாடு.

0: கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடி வாழ்த்து பாடு. நன்றி மேம்.
1: வாவ் வாவ் வாவ், சோ அமேசிங், எக்ஸலண்டா பாடிட்டீங்க. அந்த நடுவுல அந்த இருமல் மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் செம்மையா பாடுங்க. நீங்க பாட்டு கத்துக்கிறீங்களா? கத்துக்கிறீங்களா? ஓ, நல்லா பேசலாம், ஒன்னும் பயப்பட தேவையில்லை.
0: பயமா இருக்கு.
1: உங்களுடைய பாட்டை கேட்டு இங்க எல்லாரும் அப்படியே ஸ்டன்னாய் போயிட்டு உட்காந்துருக்கோம். சரி, உங்களுடைய லட்சியம் என்ன? நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களா? உங்களுடைய லட்சியம் எந்த இதை நோக்கி நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க.
0: நான் வந்து இதான் கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும் அப்படின்னு ஆசை, அதுலயும் ப்ரொஃபஸர் ஆகணும்.
1: சூப்பர் சூப்பர். உங்களுடைய லட்சியத்துக்கு வந்து எங்க ஆகாஷ்வாணி சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்க ரெடியா இருக்காங்க பிரபு அவங்க.
2: வணக்கம். நம்ம கல்லூரி கலாட்டாவில கருமாசூர் ஆர்லாந்தர் கல்லூரி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப நேரம் வந்து 11:35, நேரம் போனதே தெரியலங்க. சிறப்பா ஆட்டம் பாடத்தோட மாணவர்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா பேசுறாங்க. என்னென்ன நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா, பாரதியார் பத்தி கேட்டோம், கவிதைகள் கேட்டோம், அது மட்டும் இல்லைங்க, சிறப்பா ஒரு தேனமது குரல் ஒருத்தர் பாடியிருக்காங்க. இப்ப நம்மகிட்ட ஒரு வீடு கொண்ட ஒரு இளைஞர் ஒருத்தர் நிக்கிறாரு, உங்க பத்தி சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
3: வணக்கம், என்னுடைய பேர் ராகுல் ஜோசப். நான் 2ஆம் 3ஆம் 1ஆம் ஆண்டு மெய்யியல் படிக்கிறேன்.
2: பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்குதானே செய்யும், அதை நான் மாணவர்கள் பருவம் தானே திருத்திக்கலாம். இப்ப நீங்க படிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் கனவுகள் என்ன?
3: பிறருக்கு உதவி செய்யணும், அதான் நான் படிக்கிறேன்.
2: சிறப்பு. நிச்சயமா வந்து அடுத்து உதவி செய்யணும் சொல்லியிருக்காங்க, அதே மிகப்பெரிய ஒரு பெரிய மனசு. இப்ப நம்முடைய கல்லூரி கலாட்டாவில நீங்க

0: பண்பலைய கல்லூரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது மட்டும் உங்க முன்னாடி வந்து ஏகப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க, அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ல போறீங்க?
1: நான் சுவாமி விவேகானந்தரை பத்தி சொல்ல போறேன், அவர் நம்ம கட்சி கொடுத்ததை பத்தி பேச போறேன்.
0: நிச்சயமா ஒரு பெரிய சிறப்புரையா இருக்கு நினைக்கிறேன். சொல்லுங்க, நாங்களே கேட்போம், நேர்களை கேட்டுட்டு இருக்காங்க.
1: நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முன்னல்ல வாழ்க்கை என்று கூறிய சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிக்கு இணங்க, உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சுவாமி விவேகானந்தரின் வாழ்வும் மற்றும் அவர் கற்றுக் கொடுக்கும் பாடத்தை உங்கள் முன் பேசுகின்றேன். 1863 ஜனவரி 12 கொல்கத்தாவில் பிறந்தார். சிறு வயதில் இருந்தே அவர் அறிவிலும் தைரியத்திலும் உண்மையை தேடும் சிறந்து விளங்கினார். 1893 சிஸ்கோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சிஸ்டர்ஸ் ஆன் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற வார்த்தையால் உலகை வியக்க வைத்தார். விவேகானந்தர் இளைஞர்களே நாட்டின் வலிமை என்று நம்பினார். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நிற்காதீர்கள் என்று சுவாமி விவேகானந்தர் ஒரு பெரிய பாடத்தை கற்று தந்திருக்கிறார். சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர், அவருக்கும் சோதனைகள் இருந்தன. ஆனால் அவர் தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் கைவிடவில்லை. ஒரு மாணவன் தேர்வில் தோல்வி அடையலாம், ஒரு விவசாயி ஒரு பருவத்தில் இழப்பை சந்திக்கலாம், ஒரு இளைஞன் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி ஒரு நாளைக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள், உங்களை நம்புங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார். தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் எதையும் சாதிக்க முடியாது என்பதே அது அவருடைய கருத்து. இன்று உலகம் சுவாமி விவேகானந்தரை நினைவு கூறுவதற்கு காரணம் அவர் வாழ்ந்த ஆண்டுகள் அல்ல, அவர் வாழ்ந்த விதம், அவர் விட்டு சென்ற சிந்தனைகள் இன்று கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டுகின்றன. நன்றி.
0: ரொம்ப அருமையா சொன்னாருங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை நம்ம கேட்டுக்கிட்டு கல்லூரி கலாட்டா. ரொம்ப அற்புதமா சொன்னாரு விவேகானந்தரை பற்றி எழுதி சொல்லியா சொன்னாரு. இன்னைக்கும் இன்றைய தினத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க, அப்துல் கலாமுடைய நினைவு தினம். அது மட்டும் இல்லாம இளைஞர்களை கொடுங்க, நான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண அவர் சொன்னாரு. அதே மாதிரி மாணவர்களை சிறப்பாக படிங்கன்னு அவரும் சொன்னாரு. இந்த நினைவு தினத்துல அற்புதமா கருத்து சொல்லிருக்காங்க. தொடர்ந்து இணைவோம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இது கல்லூரி கலாட்டம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வணக்கம் நேயர்களே, நம்ம கண்ணாடி மாளிகையில இன்றைக்கு கல்லூரி கலாட்டாவில இருக்கிறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி தாங்க இருக்கிறோம். இப்ப நம்ம ஏகப்பட்ட மாணவர்களும் கூட உரையாடிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டுக்கிறது வந்து ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில தாங்க. நேயர்களே, நம்ம இங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது ஒரு மாணவர் தன்னுடைய உத்வேகத்தோட ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற நம்ம கேட்போம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க?
1: வணக்கம், என்னுடைய பெயர் அஜய். நான் மெய்யியல் துறையில் முதலாம் ஆண்டு படிக்கிறேன்.
0: சூப்பரா சொன்னீங்க. நீங்க இந்த கல்லூரி கலாட்டாவில நீங்க என்ன சொல்றதுக்கு ஆர்வமா வந்திருக்கிறீங்க?
1: ஒரு நட்பை பற்றி கவிதையை ஒண்ணு பேச போறேன்.
0: ஆஹா, சிறப்பு. கேட்கும் போது நட்பு உங்க கூட எங்களுக்கும் ஒரு சிறப்பா இருக்கு நினைக்கிறேன். சொல்லுங்க, உங்களுடைய குரல் வந்து காற்றாலையில எல்லாரும் வானொலியை கேட்டுட்டு இருப்பாங்க, போய் பதிவாகட்டும் மனதுல.
1: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவ்வாறாக நட்பை பற்றி கூறுகிறார். உண்மையான நட்பு என்பது பால் இனத்தை பார்க்காது, அது பரஸ்பர மரியாதை, நம்பிக்கை, நல்லொழுக்கம் மற்றும் ஒருவரை ஒருவர் உயர்த்தும் பண்பின் மீது அமைய வேண்டும். இங்கே தொடர்கிறது இந்நட்பின் வாழ்க்கை பயணம். சில உறவுகள் இரத்தத்தில் பிறப்பதில்லை, அன்பில் பிறக்கின்றன. அப்படிப்பட்ட என் வாழ்வின் அரிய உறவினி, என் உயிரினும் மேலான தோழியே. நட்பென்று தொடங்கிய நம் பயணம் இன்று என் வாழ்வில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் மிகப்பெரிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறாய். என் சிரிப்புக்கும் பின்னால் இருக்கும் காரணமும் நீதான். என் கண்ணீரை துடைக்கும் கரமும் நீதான். நான் விழும்போது தாங்கும் தோளும் நீதான். நான் வெல்லும் போது மகிழும் இதயமும் நீதான். இரத்த உறவாக இல்லாவிட்டாலும் உயிர் உறவாக என் வாழ்வில் இறைவன் அனுப்பிய வரம் நீ. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல நினைவிலும் உன் புன்னகை ஒரு அழியாத தடமாக இருக்கின்றது. 5 ஆண்டுகள் எண்ணற்ற சண்டைகள், ஆனால் ஒரு நாளும் மனதால் பிரிந்ததில்லை நம் நட்பு. நட்பாக வந்த நீ இன்று என் தாயின் மறு உருவமாக இருக்கின்றாய். அம்மாவின் அன்பும் தோழியின் குறும்பும் தேவதையின் பாசம் அனைத்தும் உன்னில் இருக்கின்றது. எத்தனை தூரம் இருந்தாலும் நம் இதயங்கள் ஒரே துடிப்பில் பேசிக் கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நீயே. என் தவறுகளை திருத்தும் உரிமையும் என் கண்ணீரை துடைக்கும் அன்பும் உன்னுடையது. என் வாழ்க்கையில் இருண்ட பாதையில் ஒளியேற்றிய அணையா விளக்கு நீ. நீ என் தோழி மட்டுமல்ல, என் உயிரின் ஒரு பகுதி, என் இரண்டாம் தாயாக என்றென்றும் மாறாத செல்வம் நீ. 1000 ஆண்களை கவர்ந்த உன் கண்கள் என்னை மட்டும் கொன்றது. உன்னை என்னிடம் தந்த அந்த இறைவனிடம் கேட்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் உன் கைரேகையாக நான் இருக்க வேண்டும் என்று. இப்போது பிரிந்திருக்கும் நாம் அடுத்த ஜென்மத்தில் பிரிய முடியாத அளவிற்கு இருப்போம் என் உயிர் தோழியே.
0: ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. நட்பை பத்தின அருமையான கவிதை.
2: வாவ், சூப்பர். தொடர்ந்து வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து பேசிட்டு இருக்கோம். இந்த ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில நிஜமாவே இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த மாணவரை நம்ம சந்திக்க ரெடியா இருக்கோம். இந்த மாணவருடைய ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு சாங் வந்து அவருடைய ஓனாவே லிரிக்ஸ் எழுதி கரோக்கி எல்லாம் வச்சு ரெடியா இருக்காங்க. யார் அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், உங்களுடைய பேர்?
3: வணக்கம் மேம், நான் வந்து ஜிஏ தெரிஞ்சிச்சோ அருணாந்தர் காலேஜ்ல மெய்யியல் துறையில 2ஆம் ஆண்டு படிக்கிறேன்.
2: சூப்பர், உங்களுடைய சாங் வந்து அங்க கேட்க ரெடியா இருக்கோம், பாடிறீங்களா?
3: எஸ் மேம், எஸ்.

போற்றுமா தந்தே சிகர வேணுமா குடித்த

ஒரு சிம்மாளாகின்றதே, வயிற்றில் ஒன்றும் ஏதோ நொன்று உள்ளூருதே, அதனா சுவாசம் கெட்டு போனது, ஏதோ நஞ்சு உள்ளூருதே அதனா சுவா

0: சுகிரா சிகர வேணுமா
1: அதாவது இவரா ஓனா லிரிக்ஸ் எழுதி பாடியிருக்காங்க. புகைப்பிடித்தல் மற்றும் குடிப்பழக்கம் வந்து இருக்க கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பாடலா இருந்துச்சு. சூப்பர், நல்லா சொன்னீங்க தம்பி. அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெடியா இருக்காங்க கவிதை சொல்றதுக்கு. என்ன சொல்ல போறீங்க, கவிதையா ஸ்பீச்சா பாடலா? ஸ்பீச். உங்களுடைய பேர் சொல்லுங்க.
2: என் பெயர் மகிமையா.
1: என்ன டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறீங்க, எந்த இயர்?
2: தத்துவியல் இரண்டாம் ஆண்டு.
1: சூப்பர், என்ன சொல்ல போறீங்க?
2: நான் இன்று உங்களுடன் பேச உள்ள தலைப்பு தொலைபேசி மற்றும் AI தொழில்நுட்பம். இந்த தலைப்பை கேட்டவுடன் என் மனதிற்கு தோன்றிய சில வரிகளை நான் இங்கு கூறுகிறேன். மாட்டிற்கு மூக்கனாங்க இருப்போடு மாநில பிறவியே, இதோ உனக்கு மூக்கனாங்க இருப்போட வந்துவிட்டனர் தொலைபேசி மற்றும் AI தொழில்நுட்பம். ஆம், இது உண்மைதான். மாடுகளை நம் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர அதற்கு மூக்கனாங்கயிறு தேவை. அதை வைத்து நாம் மாட்டை கட்டுப்படுத்துகிறோம். அதுபோல இந்த தொலைபேசி மற்றும் AI தொழில்நுட்பம் அதன் கட்டுப்பாட்டிற்குள் நம்மை வைத்திருக்கிறது. நான் இந்த செயற்கை நுண்ணறிவு சாதனங்கள் தேவையில்லை என்று சொல்லவில்லை. இது மனிதனுக்கு தேவைதான். ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை தான் நான் இங்கு கூற வருகிறேன். நாம் இதற்கு அடிமைகளாகி விடக்கூடாது. இந்த சாதனங்கள் அனைத்தும் நம்மை வளர்ப்பதற்காக மட்டுமே அன்றி நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்காக இல்லை. தினமும் எழுந்தவுடன் தொலைபேசியின் முகத்தில் விழிக்கிறோம். தூங்கும் பொழுது அதை பார்த்து விட்டு தூங்குகிறோம். யார் யாரிடமோ மணிக்கணக்காக தொலைபேசியில் பேசிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அருகில் இருப்பவர் முகம் பார்த்து கூட பேசுவதில்லை. போலியான விளம்பரங்கள் மற்றும் தகவல்களை நம்புகிறோம். ஆனால் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள நாம் விரும்புவதில்லை. அடுத்தபடியாக செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI தொழில்நுட்பம். இதை பற்றி சிந்திக்கும் பொழுது இது ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாக எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நாம் எதற்கெடுத்தாலும் AI தொழில்நுட்பத்தையே நாடிக்கொண்டு

உதாரணமாக கல்லூரியில் கொடுக்கப்படும் அசைன்மெண்ட்களை ஏஐயிடம் கொடுத்து அது கொடுப்பதை அப்படியே தாளில் ஒப்படைத்து விடுகிறோம். சொந்தமாக எழுதி சொந்தமாக யோசித்து புத்தகங்களை புரட்டி பார்த்து நமது சொந்த கருத்தை எழுதுவதில்லை. இது பின் நாட்களில் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இப்பொழுது தப்பித்து விடலாம், ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல ஒரு நாள் நாம் நிறைய சிக்கல்களில் அகப்படும் வாய்ப்பு உள்ளது. நாம் நம் சந்தேகங்களை தீர்க்க ஏஐயிடம் உதவி கேட்கலாம். அது கோரும் கருத்தை வைத்து நாம் நமது சொந்த கருத்துக்களை உருவாக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஏஐ கூறுவதை அப்படியே பயன்படுத்துவது தவறு. எனவே நாம் இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் வீழ்ச்சிக்காக அல்லாமல் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவோம். இறுதியாக, அணுகுண்டு நல்லதுதான், அது ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு, ஆனால் அதை வைத்திருப்பவனின் கைதான் ஆபத்தானது. அதே போலதான் இந்த தொழில்நுட்ப சாதனங்களும் ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு, அதை வைத்திருப்பவனின் கைகள் தான் ஆபத்து. எனவே இந்த தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தும் நம் கை

0: அணுகுண்டு நல்லதுதான், அது ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு. ஆனால் அதை வைத்திருப்பவனின் கைதான் ஆபத்தானது. அதே போலதான் இந்த தொழில்நுட்ப சாதனங்களும் ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு, அதை வைத்திருப்பவனின் கைகள் தான் ஆபத்து. எனவே இந்த தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தும் நம் கை எப்படிப்பட்ட கையாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திப்போம். வாய்ப்பிற்கு நன்றி.
1: சூப்பரா சொன்னாங்க டீச்சர். இப்ப வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய சார்பாகவும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்மகிட்ட வந்து அவங்களுடைய நன்றியுரை வந்து தெரிவிக்க ரெடியா இருக்காங்க. அந்த மாணவருடைய பெயர் என்ன டிபார்ட்மெண்ட் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், என்னுடைய பேர் ராகுல் ஜோசப், மீயல் முதலாம் ஆண்டு படிக்கிறேன். காணாத நண்பனாய் குரல் கொடுத்து காதுகள் வழியே இதயம் தொட்டவனே, காலையின் புத்துணர்வாய் எழுப்பி மாலையின் அமைதி துணை நின்றவனே, இசையால் மனங்களை இணைத்து இன்பம் என்னும் பாலம் கட்டி செய்தியால் உலகை அறிய செய்து சிந்தனையால் மனிதனை உயர்த்தினாய், துயரத்தில் தோள் கொடுத்து தனிமையில் தோழனாக்கி பயணத்தின் பாதையாய் முழுவதும் பாசமுடன் கூட வந்தாய், புதிய திறமைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தி பல கனவுகளுக்கு சிறகு தந்தாய், சிரிப்பையும் நம்பிக்கையும் விதைத்து வாழ்வுக்கு புதிய அர்த்தம் கொடுத்தாய். அருளானந்தர் கல்லூரி சார்பாக ஒளிபரப்பின் ஒவ்வொரு அலைக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். உங்கள் குரல் என்றும் ஒலிக்கட்டும், உங்கள் சேவை என்றும் எங்கள் கல்லூரிக்கும் எங்கள் கல்லூரியின் வளர்ச்சிக்கும் இன்னும் பல வாய்ப்புகளை கொடுத்து உங்கள் சேவை என்றும் வளரட்டும். இசை ஒலிக்கும் வரை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரேடியோ எங்கள் இதயங்களில் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாவே வந்து நன்றி உரை சொன்னாங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில கல்லூரி கலாட்டா கருமாத்தூர் அருளானந்தர் காலேஜ்ல இருந்து ரொம்ப சூப்பராவே அட்டகாசமா அதாவது ஸ்பீச்சும் சரி பாட்டும் சரி கவிதையும் சரி எல்லா வகையிலையும் அவங்களுடைய திறமையை வந்து வெளிக்காட்டும் விதமா தான் அமைஞ்சிருந்தது. இன்னும் மாணவர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க, பட் நம்ம கிட்ட வந்து டைம் லிமிட்டடா தான் இருக்கு. சோ ஒரு மணி நேரம் போனதே தெரியலங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து உங்களிடமிருந்து விடை பெறுவது சுந்தரி, பிரபு, லாவண்யா மற்றும் நிகழ்ச்சி அமைப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள். நன்றி நேயர்களே.
3: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கல்லூரி கலாட்டா.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பகல் 12 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அசத்தல் சந்திப்பு. மேனாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக கேட்கவிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பிரப்பன் வலசை டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியருடன் ஒரு அசத்தல் சந்திப்பு. நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்கின்றனர் ஏ விக்னேஷ், டி பிரகாஷ்ராஜ், எஸ் ஸ்ரீநாத் உடன் நிலைய ஒளிபரப்பு அதிகாரி என் வி சதீஷ்குமார் அவர்கள். இதோ இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியருடன் உரையாட செல்லலாம். நேர்களே
2: வணக்கம். நேர்களே, இன்று ஜூலை மாதம் 27ஆம் நாள் நமது இந்திய திருநாட்டின் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தண்ணி வியந்து எனும் குரலுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் கலாம். பெற்றோருக்கு நல்ல மகனாக, சிறந்த மாணவனாக, எழுத்தாளராக, சிந்தனையாளராக, சிறந்த ஆசிரியராக, மாணவர்களுக்கு வழிகாட்டியாக, விண்வெளி விஞ்ஞானியாக, ஏவுகணை நாயகனாக, மனித நேயம் மிக்கவராக, இந்திய வரலாற்றிலேயே மக்களின் குடியரசுத் தலைவர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட ஒரே தலைவராக வாழ்ந்து காட்டியவர்தான் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள். இவர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றி பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்தாலும் அவரை கவர்ந்த பணி ஆசிரியர் பணியே. கலாம் அவர்

0: ஆய்வாளர்களின் கூற்றுப்படி கல்விச் சாலைகள் என்பது வெறும் மனப்பாட பயிற்சியையோ மதிப்பெண்களையோ வழங்கும் இடங்கள் அல்ல, மாறாக அவை நல்ல மனிதர்களை உருவாக்கும் பட்டறைகள் என்றார். இத்தகு கல்விச் சாலைகளின் ஆன்மாவாக இருப்பவர் ஆசிரியர்களையே அவர் பார்த்தார். அதனால்தான் ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்றார்கள். இத்தகு சிறப்பிற்குரிய மாணவர்களும் ஆசிரியர்களும் நிறைந்த அவையிலே இன்று நாம் நிகழ்ச்சியினை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆம் நேயர்களே, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளான இன்று அவர் பிறந்த மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறப்பன் வலசை டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியருடன் ஓர் அசத்தல் சந்திப்பு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது ஏ விக்னேஷ், டி பிரகாஷ்ராஜ், எஸ் ஸ்ரீநாத் உடன் ஒலிபரப்பு அலுவலர் என் வி சதீஷ்குமார். இதோ முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பன் வலசை டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமியின் நிறுவனர் டாக்டர் இளையராஜா அவர்கள் நம்மிடையே பேச காத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னு கேட்டுருவோமா? வணக்கம் சார்.
1: ஹாய் எவ்ரிவன், வணக்கம். நான் டாக்டர் இளையராஜா, குளோபல் அகாடமி சிபிசி ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நாள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இந்த ஜூலை 27ங்கிறது நம்ம நெஞ்சில் ஒரு கனமான ஒரு நாளாக இருந்தால் கூட, ஐயா ஏபிஜே அப்துல் கலாம், த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, இவருடைய அரும்பெரும் சாதனைகள் எண்ணற்றது. அதில் அவருக்கு இந்த மாணவர்களை தான் முக்கியமான ஒரு கருவாக எடுத்திருந்தார் அவருடைய வாழ்க்கையில். ஏன்னா மாணவர் சமுதாயம் நினச்சா எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் இந்த சமுதாயத்தில்ங்கிறது அவருடைய ஆழமான நம்பிக்கை. அதனாலவோ என்னவோ அவர் மாணவர்கள்ட்ட உரையாடிக்கிட்டு இருக்கும் போதே ஷிலாங்கில் இதே நாளில் இறந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவருடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்காக மாணவர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துழைப்பு நல்கி எல்லா துறைகளையும் எந்தெந்த துறைகளிலையுமே மாணவர்கள் அனைவரும் சிறந்து விளங்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாணவர் சமுதாயம்தான் நாளைய தலைவர்களாக மாறுறீங்க, நாளைய அதிகாரிகளாக மாறுறீங்க. ஸோ நாளைக்கு நாளைய சமுதாயத்தோடைய முக்கிய அங்கமே இந்த மாணவர்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த கல்வி அறிவு இன்றைக்கி கிடைக்கிது அப்படின்னா அது நம் முன்னோர்கள், நம்மளுடைய தலைவர்கள், நமது ஆசிரியர்கள், நம் பெற்றோர்கள் இவங்கள்லாம் வழிவகுத்தனால தான். ஸோ அந்த கனவை ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் உடைய எண்ணத்தின் வாயிலாக கண்டிப்பாக செயல்படுத்தணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ நம்மளுடைய பள்ளியில் இதனால் இதன் நம்மளுடைய பள்ளியோடைய வளாகத்திலேயே ஐயாவுடைய சிலை தான், உருவ சிலை தான் நிறுவினேன். அது எதுக்காக அப்படின்னா கிராமப்புற மாணவர்களுக்கும் நகர்ப்புறத்துக்கு இணையான கல்வியும் மருத்துவமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய அந்த புறா மாடல் சொல்லுவாங்க. ஸோ அதோடைய மெயின் நோக்கமே இது தான். ஸோ அதை செயல்படுத்தும் விதமாக தான் நம்ம மருத்துவத்துலேயும் சரி கல்வியிலையும் சரி இந்த சேவைகளை தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். ஸோ நகர்ப்புறத்துக்கு இணையான ஒரு கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதனால தான் நான் தூக்கத்தில் கனவு காணல, தூக்கமே கனவாக தான் இருக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும், உறுதியான ஒரு நம்பிக்கையோடு நமது இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு, அதுவும் இந்த கடைக்கூடி இந்த ராமேஸ்வரத்துலேருந்து ஒருத்தர் போயிருக்கார் அப்படின்னா அவரை பின்பற்றி நம்ம செயல்படுத்தணும் எல்லா செயல்களையுங்கிறது நம்ம பள்ளியினுடைய முழு நோக்கம். ஸோ அதனால தான் நம்ம அடிப்படையான இந்த டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகத்தை நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்லையே ஒரு எலெக்ஷன் ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த எலெக்ஷன் வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்கான உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் ஆக்சுவலாக. ஸோ அந்த தேர்தல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நடத்துவோம். இந்த தேர்தலில் முறைப்படி நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுலேருந்து எலிமினேஷன்லேருந்து ஓட்டிங்லேருந்து எல்லாமே நடக்கும். ஸோ பசங்களும் கேன்

0: கேன்வாஸ் பண்ணுவாங்க நியாயமான முறையில். ஸோ எலெக்ஷன் இப்படி தான் இருக்கணுங்கிறத நம்ம இந்த சிறு வயதிலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, ஸோ பின்வரும் காலங்களில் அவங்களுடைய அந்த டிசிப்ளினும் மெயின்டைன் ஆகணும். இந்த ஜனநாயகமும் ஜனநாயக முறையில் தான் எல்லாம் நடக்கணும். ஜனநாயகத்தை நம்ம பாதுகாக்கணும்னு ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காகனா, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவு நிறைவேறணும்னு ஒரே காரணத்துக்காக தான். ஸோ தூக்கத்தில் வருவது கனவல்ல, தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணுறது தான் கனவு அப்படின்னு சொன்னார். ஸோ அதன்படி நம்ம சிறந்த முறையில் ஒரு நல்ல விஷயத்துக்காக கனவு காண்போங்கிறத இந்த பகுதி வாழ் மக்களுக்கு தெரிவித்து கொண்டு வாய்ப்பளித்த ஆல் இந்தியா ரேடியோ அவங்களுக்கு நன்றி இழந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: குட் ஆஃப்டர்நூன் டியர் லிசனர்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா ரேடியோ. ஐ எம் மிஸ்ஸஸ் சைலஜா ஆனந்தி, பிரின்சிபல் ஆஃப் டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி. Our school is not merely a structure of bricks, mortar and blackboards, and where a child first discovers the vastness of world around them. In our classrooms at Dr. Ilayaraja Global Academy, we certainly teach mathematics, science, languages and history. But equal importance belongs to the invisible lessons taught every single day. That is how to share, how to listen with empathy, how to stand up after the setback, and how to respect diverse perspectives in our rich Indian heritage. To the young students listening across towns and villages today, remember that school is your playground for the mind. Do not fear making mistakes. A blank page or an incorrect answer isn't a failure. And to the parents turning in, thank you for nurturing these young minds at home. Education is a shared journey, and your encouragement forms the foundation upon which your children build their self-beliefs. As educators, our goal is not just to prepare the students for exams, but to prepare for them for life, to help them grow into compassionate, responsible citizens who will build a brighter tomorrow for India. Thank you for tuning in today.
2: நம்ம இந்தியாவுடைய பேரணிக்குரிய தலைவன் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கால் பதித்து நடந்த நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பன்மலைசையில் இருக்கக்கூடிய டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி பள்ளியிலிருந்துதான் இன்னைக்கு நம்ம சந்திப்புல சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு கலாம் ஐயாவோட நினைவு நாள். ஆனா அவர் விட்டுட்டு போன எண்ணங்களும் கனவுகளும் இன்னும் பல தலைமுறைகளை வாழ வச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறங்குறப்ப வர்றது கனவு கிடையாது, உன்னை உறங்கவே விடாம செய்யறதுதான் கனவு அப்படின்னு சொன்ன அந்த மா மனிதருடைய சிந்தனைகளை நெஞ்சில் ஏந்திய எதிர்கால இந்தியாவுடைய குட்டி கலாம் இந்த குட்டி சுட்டி சொல்றதான் நாம இன்னைக்கு அடிக்க போற லூட்டி பேச போற விஷயங்கள் எல்லாமே திரும்ப மாத்தா இருக்க போது கலாம் ஐயாவோட நினைவுகளை போற்றும் விதமா இந்த திறப்பன் விளைச்சி மாணவர்கள் என்னெல்லாம் சொல்ல காத்துக்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என்ன
2: வகுப்பு படிக்கிறீங்க? நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல காத்திருக்கீங்க?
3: அப்துல் கலாம்
2: சொல்லுங்க எங்களுக்காக.
3: அன்பிற்குரிய அண்ணன் அக்காகளே, தம்பி தங்கைகளே, எக்ஸாம் ஹாலில் பிட்டடிக்காமல் பாஸ் ஆக பிடிக்கும் என் அருமை மாணவ செல்வங்களே, என் பெயர் சேது தியஸ்ரீ, நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நாம் இந்தியாவின் ஏவுகணை நாயகன், மக்களின் ஜனாதிபதி, கோடிக்கணக்கான இளைஞர்களின் ரோல் மாடல் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேச போகிறோம். பொதுவாக கலாம் உரையினாலே ரொம்ப சீரியஸா இருக்கும் நினைப்பீங்க, ஆனா கலாம் அவர்களோட வாழ்க்கையில நமக்கு தெரியாத எவ்வளவோ சம ஃபன்னான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கலகலப்பா பார்க்க போறோம். கலாம் அவர்கள் 1931 ராமேஸ்வரத்துல ஒரு எளிய குடும்பத்துல பிறந்தாரு. சின்ன வயசுல குடும்ப கஷ்டத்தினால அதிகாலையில பேப்பர் போட போயிருக்காரு. ஆனா நம்ம பசங்க காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சா அலாரத்தையே அடிச்சு உடைச்சிட்டு 9 மணி வரைக்கும் தூங்குவாங்க. ஆனா கலாம் அன்னைக்கு அதிகாலையில பேப்பர் போட்டனாலதான் பின்னால உலகமே அவரை பத்தி பேப்பர்ல எழுத வச்சாரு. வறுமை இருந்தாலும் விடாமுயற்சியோட படிச்சு இப்போ டிஆர்டியோட இந்தியாவின் டாப் சயின்டிஸ்ட் ஆனாரு. அக்னி பிருத்திவினை ஏவுகணைகளை செஞ்சு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஆனாரு. விஞ்ஞானியா இருக்கும் போது கலாம் நாள் முழுக்க லேப்லயே தான் இருப்பாரு. ஒரு முறை ஒரு இளைஞர் கலாமிடம், ஐயா உங்களை எல்லாரும் மக்களின் ஜனாதிபதி என்கிறார்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்பதால் தான் குடும்ப ஜனாதிபதி ஆகாம தப்பித்தீர்கள் என்று வேடிக்கையாக கேட்டார். அதற்கு கலாம் அவர்கள் பலத்த சிரிப்புடன், நான் அறிவியல் மற்றும் நாட்டுடன் மட்டுமே குடும்பம்

0: நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா அக்னி ஏவுகணைக்கு முன்னாடியே என் வீட்டுல ஒரு பெரிய ஏவுகணை வைத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, என் மனைவி என்னிடம் இன்னைக்கு என்ன காய்கறி வாங்கிட்டு வந்தீங்க என்று கேட்டால் நான் இன்னைக்கு என் ராக்கெட்ல என்ன ஃபியூயல் போட்டோம்னு பதில் சொல்லியிருப்பேன். அப்புறம் எனக்கு சாப்பாடே கிடைச்சிருக்காது என்று பதிலளித்தார். கலாம் ஜனாதிபதியான புதிது உலக நாடுகள் முழுவதும் அந்த அவரது அந்த புகழ்பெற்ற நீளமான காதோர சுரண்ட முடியை பார்த்து வியந்தார்கள். ஒரு முறை ஒரு சிறை அலங்கார நிபுணர் அவரிடம், ஏன் ஐயா உங்கள் முடியை இன்னும் சீராக வெட்டக்கூடாது என்று கேட்டார். அதற்கு கலாம் சிரித்துக் கொண்டு, என் தலைமுடி எப்படியோ இருந்து விட்டு போகட்டும், ஒருவேளை நான் முடியை வெட்டி செயலாக மாறினால் என் ஏவுகணைகள் எல்லாம் திசை மாறி போய்விடப் போகிறது, நீங்கள் என் முடியை பார்ப்பதை விட அறிவை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் என்று நெட்டியடியாக பதிலளித்தார். நாம இன்னைக்கு என்னென்னவோ ஹேஷ்டாக் பண்ணிட்டு சுத்துறோம், ஆனா தலைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா வடிவேலு காமெடி மாதிரி அங்க ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. கலாம் அவர்கள் அறிவியல் சோதனைகளில் பல தோல்விகளை சந்தித்த போது சோர்ந்து போகவில்லை. தோல்விகளை குறித்து அவர் சொன்ன மோட்டோ ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபெயில் என்றால் தோற்பது என்று அர்த்தமல்ல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், அதாவது கற்றலின் முதல் படி என்று அர்த்தம். எந்த என்றால் முடிவு அல்ல, எஃபர்ட் நெவர் டைஸ், அதாவது முயற்சிக்கு என்றுமே மரணம் இல்லை என்று அர்த்தம். ஆனா நம்ம ஒரு பையன் ஒருத்தன் எக்ஸாம்ல 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு வந்து மார்க் ஷீட் அவங்க அப்பாட்ட நீட்டி, இது என் கற்றலின் அலாமின் வழியை பின்பற்றினேன்பா, இது என் கற்றலின் முதல் படி என்று சொன்னான். அதை கேட்டு அவங்க அப்பா பெல்ட் கழுத்தி நான் போடு போட்டு, இது உன் கற்றலின் அடுத்தபடிதா என்று சொன்னாராம். பெரியோர்களே மாணவர்களே, கலாம் அவர்கள் இரவில் தூங்கும் போது கண்பது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று சொன்னார். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ராத்திரி முழுக்க மொபைல் போன்ல ரீல்ஸும் இன்ஸ்டாகிராமும் பார்த்துட்டு விடிய காலையில 4 மணிக்கு தூங்க போறாங்க. அப்புறம் என்னால எந்திரிக்கவே முடியல சார், கலாமின் கனவு என் கண்ணுக்குள்ள வந்து என்னை தட்டி எழுப்புது அப்படின்னு ரீல்ஸ் ஊட்டுறாங்க. கலாம் சொன்னது மொபைல் போன் நோண்டிட்டு தூங்காம இருக்கிறத பத்தி இல்ல, உங்க லட்சியத்துக்காக நீங்க தூங்காம உழைக்கிறத பத்தி. கலாம் அவர்களோட வழியை பின்பற்றி நாமும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மட்டும் கலாமோட போட்டோவை வச்சுட்டு நிஜ வாழ்க்கையில சும்மா சுத்தி இருக்க கூடாது. தேர்வு நேரத்துல மட்டும் அக்னி ஏவுகணை மாதிரி வேகமா படிக்கணும்னு நினைச்சு கடைசியில எக்ஸாம் ஹால்ல போய் பேனாவை கடிச்சிட்டு முடிக்க கூடாது. உன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நாமும் நம் வாழ்க்கையை சரித்திரமாக மாற்ற வேண்டும். அதுக்காக நாளையில இருந்து எல்லாரும் ஒழுங்கா படிக்கணும். அதை விட்டுட்டு எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து க்வெஸ்சன் பேப்பரை பார்த்த உடனே சினிமாவில வர மாதிரி சிங்கம் சிங்கிளா தான் வரும், ஆனா இந்த க்வெஸ்சன் பேப்பர்ல வர க்வெஸ்சன் எல்லாம் கூட்டமா வந்து என் தலையை சுத்த வைக்குது அப்படின்னு புலம்ப கூடாது. கலாம் அவர்கள் நமக்கு கொடுத்த டாஸ்க் என்ன தெரியுமா, இந்தியாவை வல்லரசாக்கணும். ஆனா நாம என்னன்னா போன்ல கேம் விளையாடிக்கிட்டு ப்ரோ இனிமே முன்னாடி வரான், ப்ரோ சுடு ப்ரோ சுடு ப்ரோ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கோம். அங்க எவனோ ஒருத்தன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஜெயிச்சா நமக்கு எப்படி நாடு வல்லரசாகும்? கலாம் அவர்களோட வழியை பின்பற்றி நாமும் நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் பயிற்சி இந்த நாட்டை உலக அரங்கில் உயர்த்த பாடுபட வேண்டும். நாளை நமதே இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களாகிய நம் கைகளில் தான் இருக்கிறது. இவ்வளவு நேரம் நான் பேசியதை அகிம்சை வழியில் பொறுமையாக கேட்டு என் மீது எந்த ஒரு ஏவுகணையும் வீசாமல் தப்பிக்க விட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.
1: அதாவது சிந்திக்கக்கூடியவர்கள் அதே சொன்ன சிரிப்பாவும் சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. தங்கை அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பலம் எது தெரியுமா, ராணுவமோ பொருளாதாரமோ இல்லைங்க, வகுப்பறையில அமர்ந்திருக்கக்கூடிய மாணவருடைய கனவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாவே சொல்லியிருக்காரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இன்னைக்கு நம்ம டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவர்களோட தான் அசுத்த சந்திப்புல இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த இன்ஸ்பிரேஷனான வேர்ட் சொல்றதுக்காக காத்துக்கிறாங்க. பாப்பா உங்க பேர் சொல்லுங்க.
2: சுதிக்ஷனா.
1: என்ன படிக்கிறீங்க?
2: 10ஆம் வகுப்பு.
1: ஓகே, நீங்க இங்க என்ன சொல்ல போறீங்க?
2: மாணவர்கள் எப்படி இருக்கணும் அதை பத்தி சொல்ல போறேன்.
1: ஓகே சொல்லுங்க.
2: இன்றைய பொழுதில் மாணவர்களாகிய நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கருத்தை உங்கள் முன் பகிரவுள்ளேன். இன்றைய இளைய தலைமுறை மட்டுமன்று நாம் அனைவரும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் நான் கூறும் 3 போல இருந்தால் உயர முடியும். 1, கொக்கை போல. கொக்கு வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்திருக்கும், அது போல நாமும் செயல்பட வேண்டும். 2, கோழியை போல. குப்பையை கிளறி கொண்டே இருந்தாலும் தனக்கு வேண்டியதை மட்டுமே உண்ணும், அது போல நம் வாழ்வில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து நன்மையை மட்டுமே எடுக்க வேண்டும். 3, உப்பை போல. உப்பை கண்ணால் பறக்கத்தான் முடியும், ஆனால் சுவையை நாவலிட்டுதான் அறிய வேண்டும். அது போல வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் குணங்களை ஆராய்ந்து அறிந்து நடக்க வேண்டும். நன்றி.
1: அதாவது ரொம்ப அருமையா சொன்னீங்க, எப்படிலாம் நடந்துக்கணும்னு. இப்ப அடுத்து நம்ம 2 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்?
3: பாட்டு பாட வந்திருக்கீங்க.

0: He would probably ask, what was your dream and how will you help India become a developed nation? My answer would be, first let my students finish their homework. That's a good start. Then, together, we are following Dr. Kalam's mission. From today onwards, every student should have a dream. That is the true mission of Dr. APJ Abdul Kalam. Dream big, work hard, and make India proud. Thank you.
1: வாவ் சூப்பர், ஒரு இன்ஸ்பிரேஷனான வேர்ட்ஸ், சூப்பரா ஒரு கான்வெர்சேஷன் நல்லபடியா போச்சு. டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவர்கள் வழங்கக்கூடிய அசத்தல் சந்திப்பா நம்ம இருக்கோம். இப்ப தொடர்ந்து அந்த பள்ளியினுடைய ஆசிரியை பேசிருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் முத்தரசி சார், நான் இங்க தமிழ் ஆசிரியரா இருக்கேன்.
1: ஓகே, தமிழ் ஆசிரியை என்ன சொல்ல போறீங்க?
2: எங்கள் தீவின் அடையாளமாய் சரித்திரமாய் இன்றும் எங்கள் மக்கள் மனதில் நீங்காய் இடம் பிடிக்கும் கலாம் அவர்களின் நல்லாசிரியர், பல மாணவர்களின் லட்சியங்களையும் கனவுகளையும் நனவாக்கும் எங்கள் டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமியிலிருந்து தமிழாசிரியர் முத்தரசியின் முத்தான சில வரிகள் மட்டும். இமயத்தின் உச்சியாய் உயர்ந்த மனிதா மானுட பிறப்பே மகத்துவம் என்று மக்களுக்கு காட்டி வாழ்ந்து முடித்தாலும் எல்லா மனதிலும் இமயமாய் உயர்ந்தவரே எங்கள் கலாமே, என்றும் உன் வழியில் நானும் எனது மாணவர்களும். நன்றி.
1: அருமையான வரிகள், சிம்பிளா சொன்னாலும் ரொம்ப சூப்பரா சொல்லி முடிச்சிட்டாங்க மேடம், உங்களுக்கு நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம பேச போறோம். இப்ப ஒரு நாலு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி என்ன சுத்தி நிக்கிறாங்க, எதுக்கு நிக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டு என்ன பண்ண போறீங்க? இப்ப
3: கான்வர்சேஷன்,
1: நீங்க எதை பத்தி கான்வர்சேஷன் பண்ண போறீங்க?
3: யாருக்கு? அப்துல் கலாம் பத்தி ரொம்ப நல்லா தெரியும்.
1: ஓ, உங்க நாலு பேர்ல யாருக்கு தெரியுமோ எங்கிட்ட கேட்டு சொல்ல போறீங்க. சரி, நல்ல கான்ஃபிடன்ஸா சத்தமா சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: என்ன
1: உங்க பேர்? என்ன?
3: ஆசிஃபா பானு. லட்சுமி பிரபா. ஹாஸ்மி ஸ்ரீ. ரக்ஷிதா.
1: சரி, எல்லாருமே எல்லாம் தான் படிக்க போறீங்க. சரி, உங்க கான்வர்சேஷன் கேட்க ரெடியா இருக்கும்.
4: வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே, திஸ் இஸ் லட்சுமி பிரபா ஃப்ரம் கிரேட் 7. திஸ் இஸ் என் ஹாஷிஷி ஃப்ரம் கிரேட் 7. திஸ் இஸ் ரக்ஷிதா ஃப்ரம் கிரேட் 7. அண்ட் திஸ் இஸ் ஆஷிபா பானு ஆஃப் கிரேட் 7. அண்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபௌட் an interesting topic which is who knows Abdul Kalam better. Hey everyone, today is our program about Dr. APJ Abdul Kalam. Are you guys ready?
0: Ready, but I haven't even started. I only know he have a beautiful hairstyle. And
3: Ayyo Prabha, is that all you know? I also know he was a great person, but tell me more.
0: Then listen carefully. Dr. APJ Abdul Kalam was born on 15th October 1931 in Rameshwaram, Tamil Nadu. He came from a simple family and worked hard from a young age. You know, Nanu Rameshwaram da.
3: Oh, super.
0: Okay, then what did he do as a child?
3: He even helped his family by delivering newspaper before going to school. Even though life was difficult, he never gave up on his studies.
0: Wow, delivering newspaper to becoming a president of India. That's unbelievable.
4: Romba nalla vishayam la.
0: Yes, he studied aerospace engineering, became a famous scientist and worked for ISRO and DRDO. He developed India's missile program. So people proudly call him the missile man of India.
3: Wait, I thought he only do one missile.
0: Prabha, you always make us laugh.
3: Then how did he become a president of India?
4: Because of his honesty, knowledge and service to the nation, he became the 11th president of India in 2002. People lovingly call him the people president.
3: Oh, scientist president, what a super journey, right?
0: Guys, did he like children?
3: உனக்கு தெரியுமா, நான் ஒரு புக்ல படிச்சேன். He liked children very much. He loves meeting students. He believed that today's children are tomorrow's leaders. He always told to students to dream big, work hard and never lose hope.
0: அப்போ நம்ம தான் future leaders போல. I think if he meet me, the first thing he would ask is, have you finished your homework?
3: அதுக்கு உண்மைதான்.
4: Harshini, did he write any books?
0: Yes, some of his famous book was The Wings of Fire.
3: என்னது? சிக்கன் விங்ஸா?
0: இல்ல ப்ரோ, அது விங்ஸ் ஆஃப் ஃபயர்.
3: ஓ,
0: இன்டர் மைண்ட் அண்ட் இந்தியா 2020. They inspire people to believe in themselves and work for the country.
4: Rakshita, can you tell us one of his famous quotes?
3: Of course, he said, dream, dream, dream. Dreams transform into thoughts and thoughts result in action.
4: From today, my dream is to finish my homework first.

0: உன்னோட ஹோம்வொர்க் முடிச்சியா? அது guys stop it, let us remember Dr. APJ Abdul Kalam's message.
1: Dream big, work hard, be kind and make India proud.
0: எவ்வளவு நல்ல ஹியூமன். இனிமே அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன்.
2: நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
0: இருந்தாலும் அவங்க ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரபா, ஆர் யூ கிட்டிங்? ஓ காட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, பை தி வே, எங்க கான்வர்சேஷன் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
3: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க ட்ரீம் பிக் ட்ரீம் பிக்னு. இப்போ உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. என்ன ட்ரீம் உங்களுக்கு?
2: எனக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரீம் வரும். ஆனா வந்து டாக்டர் ஆகி எல்லாரையும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க.
3: கண்டிப்பா சூப்பரான ட்ரீம். அதாவது ஒவ்வொரு நாளும் ட்ரீம் வந்தாலும் அது வந்து அது எந்த வயசுல உங்களுக்கு ட்ரீம்ஸ் நிறைய வரும். சோ அதுல ஏதோ உங்களுக்கு பெர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு. உங்க ட்ரீம்ல என்னது?
0: The same man, I like to become a doctor to help fire free hospitals and something. எனக்கும் நிறைய ட்ரீம் இருக்கு. பட் I wish to become a scientist, etc.
2: என்னோட ட்ரீம் வந்து அவரை மாதிரி நானும் இந்த நாட்டுக்காக உழைச்சு.
3: கண்டிப்பா அருமை, அதாவது சூப்பரா சொன்னீங்க. கண்டிப்பா உங்க ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைய வரும். கண்டிப்பா கனவு இருந்துகிட்டே இருங்க, அதான் நல்லா முயற்சி பண்ணி போராடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டி குட்டியா ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கேன். யார் யார் முத பேச போறாங்கன்னு தெரியல. உன் பேர் என்ன தம்பி?
0: ஹரிதரன்.
3: என்ன படிக்கிறீ நீ?
0: I am studying second grade.
3: செகண்ட் கிரேட் படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு சொல்ல போறீங்க?
0: I tell about a tree. I am a tree and I stand so tall. I have great big branches and little branches. When the wind blows left or the wind blows right, I always keep my branches strong. All of my meat, trees can build a shell, birds can build nests. My branches stay strong. I always try my best. I love the earth and the earth loves me. I stand so tall because I am a tree. Save a tree, save a world. Thank you.
3: Super, super. பட்டி மரத்தை பத்தி சொல்லுங்க. மரத்தோட யூஸ்ல என்ன? அடுத்து நீங்க என்ன, அடுத்து ஒரு பாப்பா பாத்திருக்காங்க, நீங்க என்ன பேச போறீங்க எங்க கூட?
0: திருக்குறள்.
3: திருக்குறள் சொல்ல போறீங்களா? என்ன படிக்கிறீங்க? உங்க பேர் என்ன?
0: ஆருத்ரலாச்சியா.
3: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
0: UKG.
3: சரி, திருக்குறள் சொல்லுங்க கேப்போம்.
0: மலர் மிசை ஏகினால் மாநதி சேர்ந்தால் நிழர் மிசை நீனும் வாழ்வார். காலம் கருதிருப்பார் காலம் காதை ஞாலம் கருதுபவர். கற்றதுதான் நாயர் பயனன் கோய் வாழறிவர் கற்றால் தொழால் என அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவர் முகத்தே உலகு. தீனால் சித்தப்பொன் உள்ளாறு மாறாதே நாவினால் சித்தவது. செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓமபலம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துவுமலை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மைம்பொருள் காண்பது அறிவே நன்றி.
3: ரொம்ப அருமையா திருக்குறள அழகா அழகான குரல்ல சொன்னீங்க.
4: அதாவது நம்மளாவது ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு பேசுவோம். இந்த பாப்பா கிட்ட வந்து எந்த ஒரு பேப்பரும் கிடையாது, மனப்பாடமா சொன்னதே பெரிய விஷயம், ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்து ஒரு மாணவி, உங்க பேர் சொல்லுங்க.
5: ரக்ஷனா.
4: என்ன படிக்கிறீங்க?
5: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
4: என்ன சொல்ல போறீங்க?
5: திருக்குறள்
4: சொல்லுங்க.
5: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. கற்றதெல்லாம் நாயன் பயணங்கோள் வாழ்வன் அசால் தொழான் எனில். மலமிசை ஏகினார் மாநடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. தீனால் சுட்டப்போய் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. நன்றி மறப்பது நன்று என்று நன்றளவு நன்றே மறப்பது நன்று. இனிய உளவாக இன்னாத குரல் கணிப்ப காய்கவர் கற்று நன்றி.
4: ரெண்டு பேரும் அப்படியே ஒரே திருக்குறள் சொல்றீங்க. இதுல நீங்க மட்டும்தான் இனிய உளவாக இன்னாத குரல் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஆனா ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சியா இல்லைங்களா? சரி, ரொம்ப அருமையா கியூட்டா பேசுனீங்க. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இன்னைக்கு டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமியில மாணவர்களோடுதான் இன்னைக்கு அசத்தல் சந்திப்புல சூப்பரா பேசிட்டு இருக்கோம். சூரியன் மறைந்தாலும் அதன் ஒளி நிலவில் பிரதிபலிப்பதை போல கலாமையா மறைந்தாலும் அவருடைய எண்ணங்கள் இந்த மாணவருடைய வடிவத்துல என்றென்றும் பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்குது.

0: அப்படி இப்ப சூப்பரா ஒரு நமக்காக பாடல் பாடுறதுக்காக ரெடியா இருக்காங்க. ரெண்டு பேர் ட்வின்ஸ் போல. அப்படி உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஹாப்ரி.
0: உங்க பேரு?
1: என் பேரு ஹாரி.
0: ஓகே, நீங்க எங்களுக்காக என்ன பாட்டு பாட போறீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: நான் மலையாளம் சாங் படிக்க போறோம்.
0: மலையாளம் சாங் படிக்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே, மலையாளம் பாட்டுகளுக்காக பாடி கட்ட போறீங்க. ஓகே பாடுங்க.
1: கண்ணோடு கண்ட பொல் கண்ட திங்கா, ஆயிரம் தாரர்கள் பூத்துவென்னும், சென்னையும் பெண்ணையும் கண்ட நேரம் பூஞ்சிலி பூத்துளேனும், காணாவே வையந்த தோணலாயி, கண்டித்தும் கண்டித்தும் போறாயி, தோட்டத்தோடா தாமல் தேனிறையும் பூப்போல நீ விரிஞ்சும், குள்ளில் ஒழுச்சொரு மோகமெல்லாம் தள்ள கடங்களை துள்ளிகளாய், கண்ட நேரம் கொண்டலாய் கொண்டலில் மின்னலாய் மின்னல்வள, கையிலிட்ட பெண்ணலையே எத்தித்தோடா எத்தோகில்லா மாறிதில்லாடு நீ, மின்னல்வள கையிலிருக்க பெண்ணலையே எத்தித்தோடா எத்தோகில்லா மாறிதில்லாடு நீ, ஈரன் மொழி கொதிரங்கி வெண்ணிலா சந்தனந்தது, அத்திமர சோட்டில் வந்தான் தாரவரார, ராவிலிடம் புன்முகம் கண்டு புறவம் கொண்டு நல்லிடம் காட்டு, கண்ணாடி புழலிலே பூந்தியகள் நாமல் தாந்தியதே ஓரங்கள், தீரதே தாகத்தின் தாளங்கள், நாம் இது நாம் போயிடாம் வென்

0: ஏதுமில்லாறு விளாடு நீங்கள் வளம் கையிலிட்ட பெண்ணே எத்தித்தோடான் ஏதுமில்லாறு விளாடு நீ.
1: வாவ் சூப்பர், அடிபொலி, ரொம்ப சூப்பரா பாடி முடிச்சீங்க. டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும் கிடையாது, இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, நாங்க மலையாளத்துலயும் சூப்பரா பாடி காட்டுவோம் சொல்லிட்டு அவங்க திறமை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பர். அடுத்து ஒரு பாப்பா கியூட்டா உட்காந்துருக்காங்க, பேர் சொல்லுங்க.
2: கயலாதிரை.
1: ஓகே, என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே, கயலாதிரை உங்களுக்கு இந்த பேர் யார் வச்சாங்க?
2: அப்பா.
1: அப்பா வச்சாங்க. ஓகே, நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: டிராஃபிக் லைட்.
1: ஓகே சொல்லுங்க.
2: Good morning to you all. My name is Kayla. I am studying in first grade. Today, I say the traffic light. Red light, red light, what you say? Red light, what you say? I say stop, stop right away. Yellow light, what you say? Yellow light, what you say? I say wait, wait right away. Green light, what you say? Green light, what you say? I say go, go right away. Thank you everyone.
1: Wow, super. சாலை பாதுகாப்பு குறித்து ரொம்ப சூப்பரா ஒரு பாடல் அழகா பாடுங்க. உங்க பேர் சொல்லுங்க பாப்பா.
2: சாணி சசி.
1: என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
2: Let me look, let me bloom, let me shine like a beautiful moon. Let me come out and see this world. Let me fly like a beautiful bird. Don't be so clear and so selfish. Let me swim like a beautiful fish. Listen my cry, listen my scream. Let me fulfill this earth and dream. Let me see this beautiful yet. Please don't kill me before my birth. Please don't kill me before my birth. Please don't kill me before my birth.
1: பாதுகாப்பு குறித்து சூப்பரா ஒரு அழகான ஒரு விழிப்புணர்வு பாடல்னே சொல்லலாம், சூப்பரா பாடி முடிச்சாங்க பாப்பா. நேர்களை இணைந்திருக்கீங்க ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அசத்த சந்திப்பு. நாம எங்க இருக்கோம்னா டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி ஸ்கூல்ல தான் இருக்கோம். அவங்க மாணவ மாணவிகள நம்ம கூட இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் பேச ரெடியா இருக்காங்க. உங்க பேர் என்ன, என்ன படிக்கிறீங்க?
3: என் பேரு லியோனல் மெஸ்ஸி. ஐ அம் ஃப்ரம் கிரேட் 11th.
1: சரி, 11th படிக்கிறீங்க. இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
3: டாக்டர் அப்துல் கலாம் பத்தி ஒரு ஸ்பீச்.
1: சரி, உங்க ஸ்பீச் கேக்குறோம், சொல்லுங்க.
3: Today we gather to honor a remarkable man, Dr. APJ Abdul Kalam, a visionary.

0: to get back his kingdom. Days and months passed. After a year, the king assisted the mantra, but the mantra didn't work. He tried for the second time even, then also it didn't work. Now, the reason was that he only recited the mantra for bringing back his kingdom, Allah, and he did not concentrate on the mantra. The moral is that we should do each and everything with full concentration and understanding of what we are doing. Then only we will get good results. Thank you all.
1: ரொம்ப அருமையா, அதாவது முழு கவனம் செலுத்தினாதான் எதுலையுமே வெற்றி அடைய முடியும்னு சூப்பரா ஒரு கதையோட சொன்னாங்க. அடுத்து நீங்க என்ன சொல்ல காத்துட்டு இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க, உங்க பேர் என்ன?
2: கணேஷ்.
1: கணேஷ், உங்க என்ன படிக்கிறீங்க?
2: தேர்ட்
1: டிகிரி. ரொம்ப அமைதியா சைலண்டா பேசுறீங்க, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
2: 100 இன்செக்ட்.
1: ஓகே, சொல்லுங்க கேப்போம்.
2: எறும்பு, தேனி, வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி, தும்பி, கொசு, ஈ, வீட்டி, பழகி, குளவி, குளவி வண்டு, வண்டு, கருப்பு வண்டு, பொன் வண்டு, சாணி வண்டு, மர வண்டு, மின்மினி பூச்சி, கரப்பான் பூச்சி, வெட்டிக்கிளி, தட்டான், செல்வண்டு, சிலந்தி, பூரான், மண்புழு, அட்டை, மூட்டை பூச்சி, தேன், செல்லு பூச்சி, உண்ணி, கரையான், ஈசல், புழு, கம்பளி புழு, பட்டுப்புழு, இலைப்புழு, கொம்பு புழு, நத்தை, நத்தை குஞ்சு, மரப்பேன், தண்ணீர் தும்பி, சிவப்பெரும்பு, கருப்பெரும்பு, கட்டெரும்பு, ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி, குளவி, குளவி கோடு பூச்சி, மரத்துளை, இலை சுருட்டி, இலத்திருமி, நெல் பூச்சி, பருத்தி பூச்சி, வெள்ளை, பச்சை, சிறகுள்ள எறும்பு, தானிய வந்து, அரிசி வந்து, மாவு வந்து, சிகரெட் வந்து, புத்தகப்பேன், தூசிப்பேன், மங்கி, நீர் பூச்சி, குளப்பூச்சி, நீர் வண்டு, குதிரை ஈ, மான்இ, மணல் ஈ, காட்டு ஈ, கரும்பு பூச்சி, தோட்டப்பூச்சி, செடிப்பேன், இலைப்பேன், காய்ப்புழு, பழப்புழு, வேர்ப்புழு, மரப்பட்டை வண்டு, கிளை வண்டு, இலை வண்டு, மண் வண்டு, பூ வண்டு, சாம்பல் வண்டு, சிவப்பு வண்டு, புள்ளி வண்டு, கருவண்டு, பச்சை வண்டு, நீல வண்டு, குளவி, சிறு கொசு, காட்டு கொசு, வீட்டு கொசு, புழு கொசு, காட்டு வெட்டி கிளி, இலை வெட்டி கிளி, தோட்ட தும்பி, காட்டு தும்பி, பூந்தேனி, மந்தேனி, மலர்பூச்சி. நன்றி.
1: அதாவது 100 சொல்லி முடிச்சிட்டீங்க எங்களுக்கு. எப்படிடா எங்களை சுத்தி இவ்வளவு பூச்சி இருக்காரு எங்களுக்கு இப்பதான் தெரியுது, சரி ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
0: இயற்கையை பற்றி கவிதை.
1: இயற்கையை பற்றி கவிதை சொல்ற நீங்க என்ன, உங்க பேர் என்ன, என்ன படிக்கிறீங்க?
0: தமிழ் ஆதிரை, 6ஆம் வகுப்பு.
1: தமிழ் ஆதிரை, சூப்பர். என்ன கவிதை சொல்ல போறீங்கன்னா அதை சொல்லுங்க பாப்போம்.
0: பச்சை ஆடை உடுத்தி நிற்கும் மரங்கள், பாடி பறக்கும் வண்ண பறவைகள், விண்ணில் தவழும் மேக கூட்டங்கள், மண்ணில் பாயும் நதி அலைகள், காலையில் உதிக்கும் கதிரவன் ஒளி, மாலையில் மயக்கும் நிலவின் குளுமை, வாசம் வீசும் மலர்களின் சிரிப்பு, மனதை வியக்கும் இயற்கையின் வியப்பு, மனிதன் சிதைக்க நினைத்த போதும் மறுபடியும் உயிர்க்கும் மகா சக்தி, இயற்கை அன்னை தந்த கொடை, இதை காப்பதே நமது கடமை. நன்றி.
1: அதாவது உங்க பேருக்கு ஏற்ற மாதிரி தமிழ ரொம்ப அழகா உச்சரிச்சு தெளிவா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க.
3: டாக்டர் இளையராஜா, குளோபல் அகாடமி மாணவர்களுடைய அசத்தலான சந்திப்பு, ரொம்ப சூப்பரா அசத்தலான நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
4: யா முகமது ஜாபர்.
3: ஓகே, நீ என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
4: நான் நம் மண்ணின் மெய்ந்தது இந்தியாவின் இமயம் உயிர்ந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சில வார்த்தைகள் கூற
3: வந்துள்ளேன்.
4: இளைஞர்களின் முன்னேற்றம், இந்தியாவின் முன்னேற்றம் என நம்பி தனது வாழ்நாள் முழுவதும் மாணவர்களே அர்ப்பணித்தார். 15 அக்டோபர் 1931 ஜெயினுல் அப்தீன் ஆஷி அம்மா அவர்களின் மகனாக பிறந்த ராமநாதபுரம் பள்ளி படிப்பையும், திருச்சி செயின்ட் ஜோசப் இயற்பியல் பட்டப்படிப்பையும், MIT வான்வெளி பொறியியல் படிப்பையும் நிறைவு செய்து வான்வெளி நாகையனான திருந்தார். அறிவியல் ஆர்வம் காரணமாக இஸ்ரோவில் இணைந்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணையான SLV-3 திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்து ரோகிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவினார். இந்தியாவின் பெருமையான டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவை இந்தியாவின் முதல் குடிமகனாக, 11வது குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்ந்து அப்பதவிக்கு அழகு சேர்த்தார். கனவு காணுங்கள், அந்த கனவு உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக கடுமையாக உழையுங்கள் என்று இளைஞர்களை ஊக்கப்படுத்தினார். இந்தியாவின் உரிய விருதுகளான பாரத் ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளை பெற்றார். எண்ணற்ற முனைவர் பட்டங்களை பெற்ற அவர் மாணவர்கள் முன்னே உடல்நல குறைவு ஏற்பட்டு 2015 June 27 இன்னுயிர் நீத்தார். மனித நேயம், தன்னம்பிக்கை, சுய உணக்கம், கடின உழைப்புக்கு அடையாளமாக திகழ்ந்து நம் ராமேஸ்வரத்தில் நீங்க அடையாளமாக நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கார். நன்றி, வணக்கம்.
3: கண்டிப்பா, ரொம்ப அருமையா பேசுறீங்க தம்பி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த ஒரு மாணவி, உங்க பேர் சொல்லுங்க.
5: அர்ஷா பேகம்.
3: என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
5: 6ஆம் வகுப்பு.
3: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
5: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் பொன்மொழிகள். நேரத்தை வீணாக்காதீர்கள், புலம் பல் கவலைப்படுதல், 2 பழமையற்ற செயல், உன்னை வெறுப்ப

0: மற்றவர்கள் மத்தியில் வெற்றியாளராக வளம் வா, நம்பிக்கையுடன் செயல்படு, முயற்சியில் வெற்றி பெறுவார். நல்ல செயலை செய்ய ஒருபோதும் தயங்காதே, உறுதிமிக்க செயல்கள் நிலைத்து நிற்கும். நீங்கள் எந்த அளவினால் அழைக்கப்படுகிறீர்களோ அதே அளவு உங்களுக்கும் அழைக்கப்படும். சிறிய செயல்களில் மனதை அலையவிட்டால் பெரிய செயல்களை செய்ய முடியாது. நீங்கள் எந்த செயலும் உறுதியாக உள்ளீர்களா என உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாங்கிய கடனை திருப்பி தருபவரே சிறந்த மனிதன்.
1: சிறப்பா சொல்லி முடிச்சாங்க பாப்பா. பாப்பா அடுத்து நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க? நீங்க உங்க பேர்
0: அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் அலிசா சேகம். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிறப்பன்வரிசை பகுதியில் டாக்டர் ஏ ராஜா குளோபல் அகாடமி பள்ளியில் படித்து வருகிறேன். இன்று நம் நாட்டின் உயரிய வழிகாட்டி, மாபெரும் விஞ்ஞானி, முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசுவதால் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன். வாழ்க்கையும் சாதனைகளும். ராமேஸ்வரம் என்ற சிறிய கிராமத்தில் எளிமையான குடும்பத்தில் பிறந்து நாளிதழ் விற்று தன் படிப்பை தொடர்ந்தவர். வறுமை அவரது பாதையை தடுத்தாலும் அவரது விடாமுயற்சி அவரை இந்திய விண்வெளி இஸ்ரோ முதன்மை விஞ்ஞானியாக உயர்த்தியது. அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை உருவாக்கி உலக அரங்கில் இந்தியாவை நிமிர்ந்து நிற்க வைத்ததால் நாம் அவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகன், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று பெருமையோடு அழைக்கிறோம். மாணவர்களுக்கு அவர் தந்த செய்தி, நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த போதும் அவர் மாணவர்களையே நாட்டின் பெரிய சக்தியாக கருதினார். கலாம் ஐயா நமக்கு கூறிய 4 முக்கிய பொன்மொழிகள், கனவு காணுங்கள், ஆனால் அந்த கனவு தூக்கத்தில் வருவதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு ஆகும்.
1: ரொம்ப அருமையா சொன்னாங்க முயற்சி திருவினையாக்கும். இப்ப அடுத்த மாணவி, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சத்யா. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஐநூறு சக்கியா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது அப்துல் கலாம் பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியாவில் தலைசிறந்த விஞ்ஞானி, குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன் போன்ற பல பெருமைகளுக்குரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமே ஆவார். இவரது முழு பெயர் ஆவுல் பக்கீர் ஜெயலாபுத்தீன் அப்துல் கலாம் ஆவார். 1955 விண்வெளி ஆய்வு குறித்த பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MIT சேர்ந்து படித்தார். பின்னர் முதுகலை பட்டமும் பெற்ற பல ஏவுகணைகளை விண்வெளிக்கு அனுப்பி புகழ்பெற்றவர் ஆவார். மற்றும் அல்லாமல் குழந்தைகள் கதாநாயகன் ஆவார். நன்றி.
1: ரொம்ப அருமையா சொன்னாங்க. இப்ப அடுத்து ஒரு ஆசிரியை சந்திக்கலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: மரியா லூசிகா.
1: சொல்லுங்க மேடம், இந்த நிகழ்ச்சி என்ன சொல்ல காத்துட்டு இருக்கீங்க?
3: வெரி குட் ஆஃப்டர்நூன். சோ I'm from Dr. Dereza Global Academy, which is located in Prappan Valasai. Especially our school is well known for discipline, communication, and good academics. And also we are not only focusing on studies, and also focusing on discipline, communication, and also extracurricular activities. We always appreciate our students' creativity, and also our students stand tall for their courage. And we also running a special department for those who really struggle in reading and study. We are running a department which is known for IE care. We put extra care on those students and we promote to the normal grades with a small appreciation also. And also I am very grateful to our correspondent, secretary sir and principal ma'am. Thank you.
1: ரொம்ப அருமையா சொன்னாங்க. பாடத்தோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்னென்ன சொல்லி தரும்னு சொல்லிட்டு இப்ப அடுத்ததா 3 மாணவிகள் இருக்காங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு கேப்போம். உங்க பேர் சொல்லுங்க.
2: சம்பிதா, பெய்னா, கவிதா, ஹசாசனா.
1: நீங்க 3 பேரும் என்ன சொல்ல போறீங்க, என்ன படிக்கிறீங்க?
2: 60A.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: Broken Angel.
1: பாடுங்க.

0: ரொம்ப அருமையா புரோக்கன் இன்ஜினியர்ஸ் பத்தி மூணு குட்டி இன்ஜினியர் சூப்பரா பண்ணாங்கன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு பையன் நம்ம கூட பேச காத்துக்கிட்டு இருக்கேன், என்ன தம்பி உங்களுக்கு சொல்ல போறீங்க?
1: நான் அப்துல் கலாம் பத்தி ஸ்பீச் சொல்ல போகிறேன்.
0: சரி, என்ன படிக்கிறீங்க, உங்க பேர் என்ன?
1: என் பேர் சா கிரிவர்தன், நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன்.
0: ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க, கேப்போம்.
1: குட் மார்னிங் எவ்ரிவன், Today I am going to tell about Dr. A.P.J. Abdul Kalam. He was born on 15th October 1931 in Rameswaram, Tamil Nadu. He was a great scientist and is known as the Missile Man of India. Dr. Kalam sir became a 11th President of India and second the country with honesty. He loved children, always inspired them to dream big and hard work. He wrote about like wings of fire. He lived here. Simple life and worked for progress in our nation. We will always remember that Abdul Kalam sir was great scientist, leader, teacher and inspect to all. Thank you.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது டீச்சர் பேசுறப்ப சொன்னாங்க, நாங்க மாணவர்களோட கிரியேட்டிவிட்டியை சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி இங்க மாணவர்கள் கதை பாட்டு அது இது நம்மளுக்கு நல்லா சூப்பரா வெரைட்டியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு அஞ்சு பேர் பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க எல்லாம் என்ன படிக்கிறீங்க?
2: 10th 9th 9th 9th.
0: அதாவது ஒரு 10th பொண்ணு மட்டும் 9th பே நாலு பேர் சுத்தி இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க?
3: ஓகே, படிச்சு கேட்கலாம்.
1: சாவரத வேகனா பிசாக சின்னதரம சேவரத்தியனத்தியன் ஒரு நம சாக சொன்னே மீரோரு இமேனாரா கசாம கோ புதுனாரா கோ கானே வச்சா மம்ச பரன்சோ அபல வெங்கோ மம்ச வீரகோ நான் கேப்பேன் ஹோமி பேயோ நெவர் கோஸ் கோஸ் பேக்.

0: அதுக்கு சமந்த சீமா துன்ற சரது நோய் திருங்க அம்மா வெங்கி சோம சந்திரம்
1: சூப்பரா அஞ்சு பேரும் சேர்ந்து அருமையா பண்ணீங்க. ஆனா என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிருக்கலாங்க, என்ன லாங்குவேஜ் இது?
2: இங்கிலீஷ் அண்ட் கொரியன்.
1: வாவ் சூப்பர். அதாவது நிறைய லாங்குவேஜ்ல இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அழகா பாடுறாங்க. இப்ப நிறைய வாரத்துக்கு அழகான சூப்பரான ஒரு பாடல் பாட போறாங்க. யார் இங்க உங்களுடைய பேர் சொல்லு? ஜோசியராஜ்.
3: ரோஹித்.
4: நிஷாந்தன்.
5: சஸ்வின்.
6: நோபுல்தீன்.
7: எலியா.
1: ஓகே, சூப்பரா ஒரு பாடல் பாட போறீங்க, எங்களுக்கு சூப்பர் பாடுங்க. ரொம்ப சூப்பரா பாடி முடிச்சீங்க. நிகழ்ச்சியில அடுத்து அசல் சந்திப்புல நம்ம இன்னைக்கு இருந்திருக்கிற டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவர்கள் அடுத்து சூப்பரா பேச போறாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
8: சப்திகா.
9: பிரதீக்ஷா.
1: என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
9: தமிழ் பாட்டு.
1: ஓகே பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: ஸ்பேஸ் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்கரேஜ் டு லேர்ன், திங்க் கிரியேட்டிவ்லி அண்ட் டிஸ்கவர் தேர் டேலண்ட்ஸ். வி பிலீவ் தட் எஜுகேஷன் இஸ் நாட் ஓன்லி அபவுட் மார்க்ஸ் பட் ஆல்சோ பில்டிங் தேர் கான்ஃபிடென்ஸ், டிசிப்ளின்ஸ், குட் வேல்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேலண்டட், என்தூசியாஸ்டிக் அண்ட் ஆல்வேஸ் ரெடி டு டேக் அப் நியூ சேலஞ்சஸ். The dedicated effort of our teachers and constant support of our management holds our students achieve their dreams. I am truly proud to be a part of this beautiful learning community. Thank you so much, sir.
1: ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. நான் தொடக்கத்திலே சொன்னேன், மதிப்பெண்களை வழங்கும் ஒரு இடமாக மட்டும் இந்த கல்விசாலை இருக்கக்கூடாது, மாணவர்களுக்கு நல்ல அறிவை போதிக்கக்கூடிய, நல்ல ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய திறமையை வளர்க்கக்கூடிய இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேடம் ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்துவிட்டோம் நேயர்களே. அதாவது இன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள், சிறப்பு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியாக நாம ராமநாதபுரம் மாவட்டம் பிரப்பன் வளசை டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியர் பங்கேற்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போச்சு. நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத எந்த சந்தேகம் கிடையாது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது ஏ விக்னேஷ், டி பிரகாஷ்ராஜ், எஸ் ஸ்ரீநாத் உடன் ஒளிபரப்பு அலுவலர் என் வி சதீஷ்குமார். நிலையம் திரும்பவும் நேர்களே, நன்றி, வணக்கம்.
2: குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிவலம் வந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பிரப்பன் வலசை டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியருடன் ஒரு அசத்தல் சந்திப்பில் ஈடுபட்டனர் ஏ விக்னேஷ், டி பிரகாஷ்ராஜ், எஸ் ஸ்ரீநாத் உடன் ஒளிபரப்பு அலுவலர் என் வி சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகள்.

0: ரொம்ப அருமையா பாடினாங்க. உலக நாயகனின் அப்துல் கலாம் கூட இந்த நேரத்துல நம்ம நினைவு கூறலாம். இப்ப அடுத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்மளுக்கு ஒரு ஆசிரியர் இங்க இருக்கிறாங்க, சரண்யா மேடம், அவங்களை சந்திப்போம். மேடம் வணக்கம்.
1: ஹலோ சார். I am very happy and proud to share a few words about our school, Dr. Ilaiyaraaja Global Academy. Our school is a wonderful place.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காலத்தால் அழியாத கானங்களின் தொகுப்பாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக இசைக்க இருக்கும் கானம் MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுசிலா ஆகியோர் குரல்களில் 1969 வெளிவந்த சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன் மற்றும் PB ஸ்ரீனிவாசன் ஆகியோர் குரல்களில் 1962 வெளிவந்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

உலகத்தை வென்ற கானங்களாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காற்றலைகளில் அடுத்ததாக இசைக்க இருக்கும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில், பி ஆதிநாராயண ராவ் இசையில் 1960 வெளிவந்த அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் டி எம் சவுந்தரராஜன் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் 1969 வெளிவந்த தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

வந்தவுடன் உத்தம் சிந்த ஓடினே ஓடினே ஓடினே அட ராஜா என் தம்பி வாடா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 1:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது வசந்த.

கணங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1962 வெளிவந்த ஆலயமணி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காலங்கள் கடந்தும் அழிக்க முடியாத காவிய காணங்களாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த காணங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இசைக்க இருக்கும் கானம் கண்ணதாசன் வரிகளில், டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் ராஜலட்சுமி குரல்களில், கே.வி. மகாதேவன் இசையில். 1960 வெளிவந்த படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து பாடல்.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 1:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். அடுத்ததாக காற்றலைகளில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் பாடல் எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் டிஎம் சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் 1967 வெளிவந்த பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து.
1: வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துண்டனா.

ஓபா

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மோகத்தை வென்ற கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டேன். இருக்கும் இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த இன்னிசை கானமாக கேட்கலாம் ஏ.எல். ராகவன் மற்றும் பி. சுசீலா, டி.எம். சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில், ஆர். கோவர்தன் இசையில். 1969 வெளிவந்த பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து.

வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை அதனாய் உள்கட்டி

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது வசந்தகானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் பி. சுஷிலா குரலில், விஸ்வநாதன் மற்றும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1900

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பாடலாக மாயாபஜார் திரைப்படத்திலிருந்து பாடலோடு நிறைவு பெறுகிறது வசந்த கானங்கள் நிகழ்ச்சி.
2: கொண்டாட்டம் டாம் டாம் டாம் குங்கும் என் கல்யாணம்.

வில்ல

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 1:55.

0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 20:30 July 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். அமைப்பு எஸ் கார்த்திகி தீபன். படைப்பு மதுரை வானொலி. July 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு புதுச்சேரி வானொலி. July 29 புதன்கிழமை மௌன விரதம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. July 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி. July 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள் July 26 முதல் July 31 வரை இரவு 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பகல் 2:00.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டு இருக்கீங்க. மதிய வேளையில சில பேர் சாப்பிட்டு இருப்பீங்க, சில பேர் ஒரு குட்டி உறக்கத்தை போட்ட நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, சில பேர் மறுபடியும் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி, கூட வேணும் ஆகாஷ்வாணி வானொலியும் டியூன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுடைய பொழுது ரொம்பவே சூப்பராம் ஜாலியாம் போகும்னு சொல்லிட்டு கருத்து ஆஃப் தி டே கேட்டலாமா? அவங்களாலேயே முடியல, நம்மளால எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்காம, அவங்களால முடியலனா என்ன நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு திங்கக்கிழமை, அப்போனா தொழில் தளம் தானே அப்படின்னு சொல்லி கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, உங்க எல்லாருமே குத்தாடம் போட வைக்க போற தொழில் தளம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் தமிழ் செல்வியோட. என்னப்பா இப்பதான் நாங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம், நீங்க என்னடனா அப்படி வைப் சாங் குடுக்கறீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமாங்க, தொழில் தளம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேட்கலாம். 2 மணி 1 நிமிடத்தில் நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் ஆதி திரைப்படத்திலிருந்து.

தளம். சரி, இப்போ இந்த பாடலை கேட்டு முடிச்சோம், அப்புறம் எந்த பாடல்பா அப்படின்னு சொல்லி ஆர்வமா கேக்குறீங்க, நல்லாவே தெரியுது. அடுத்த பாடல் கேட்கலாம், கோவில் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: எல்லாருக்குமே மாங்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லப்பா, இந்த சீசன் வந்து மாம்பழம் சீசன் இல்லையா, அதனால எங்களுக்கு மாம்பழம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். இருந்தாலும் இந்த மாங்காய் பாடலை கேட்டுடுவாங்க சச்சின் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: எங்களுக்கு சாப்பிட்டதெல்லாம் செமிச்சிரும் போல அந்த அளவுக்கு நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற தலை தளம் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. 2:18 ஆகாஷவாணி மாதிரி.

0: மந்திரி மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்த பாடல் இசைக்கு காத்திருக்கிறது, கேட்டலாமா?
1: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay Anthony.

வணக்கம் அபிஜாட்னி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

பாட்டா பண்றாங்க.

0: நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம். கங்கை அமரன் வரிகள் எழுதி யுவன் சங்கராஜா இசையமைச்சு சங்கர் மகாதேவன் பிரேம்ஜி அமரன் குரல் கொடுத்த பாடல் சரோஜா திரைப்படத்திலிருந்து.
1: சரோஜா சாமான் நிக்காலோ.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள்

0: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: காற்றலைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.99. 2:29 உங்க எல்லாரையுமே சூப்பரா செம்மையா டான்ஸ் ஆட வச்சிட்டு இருக்கு துள்ளல் தாளம். தொடர்ந்து துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாமா? பேரரசு வரிகள் எழுதி யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு, டி ராஜேந்திரன், சுசித்ரா, சிலம்பரசன், மாலதி லட்சுமணன் குரல் கொடுத்திருக்காங்க. வல்லவன் திரைப்படுத்திருக்காங்க.

0: தேங்க்ஸ் பா.
1: நியாயமா இருக்கா எங்களுக்கு

0: தாளம்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தாங்க செய்யும். டான்ஸ் ஆடினா தானே உடம்புலாம் நல்லா இருக்கும். இது ஒரு எக்ஸசைஸா நினைச்சிட்டு அடுத்து ஒரு பாடல் வழங்குறேன், அதுக்கு ஆட தயாராகுங்க. டீமானே செய்யமச்சு, நான் முத்துக்குமார், வரிகள் எழுதி முகேஷ், கவி சுரேஷ், எம்சி ஜெஸ், குரல் கொடுத்த பாடல் கேட்கலாம். மாசிலா மணி திரைப்படத்திலிருந்து.
1: Okay, once again.

0: நறுக்கிசை
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எங்க 2 மணிலிருந்து நாங்க ஆடிக்கிட்டே இருக்கோம், இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் ஆனீங்கன்னா இன்றைய நாள் செம்மையா போகும். என்ன சொல்றீங்க? தொழில் தளம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 2 மணி 46 நிமிடத்தில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். காலை திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: அவ்வளவுதாங்க, இவ்வளவு நேரம் ஆடிட்டீங்க, இன்னும் ஒரே ஒரு பாடுதான், கடைசி பாடு ஆடிட்டு வந்துருங்க.
2: Joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy.

கிட்டத்தட்ட 55 நிமிஷமா சூப்பரா டான்ஸ் ஆடி முடிச்ச துருள் தளம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. செம்மையா டான்ஸ் ஆன எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சுகளுக்கும் நன்றி கூறிய துள்ளல் தளம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நீர்களே. தொடர்வது வானிலை இருக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் சேகரிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு செய்திருக்கோம் சென்னையிலிருந்து அஞ்சல் சேகரிக்கலாம். இன்னும் சில நொடிகளில்

தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, கடையக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, புதுக்கோட்டை, திருமயம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, குடிதாங்கி, குப்பநத்தம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி, நீலகிரி மாவட்டம் ஹரிசான், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், சின்னக்கல்லாறு, உட்பிரையர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 41.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், சேலம், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 30ஆம் தேதியன்றும் 31ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வரும் முதல் தேதியன்று தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு.

வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில். அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 820 கிலோ

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவை சுமூகமாக நடைபெறுவதில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் 3 மணி நேரத்திற்குள் களைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை மாலை 5 மணி வரை ஒத்திவைத்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக்கா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் பவுனேஷ் மெண்டிராட்டா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதமான பாடல்களின் தொகுப்பாய் காற்றொலிகளில் இனி கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இசைக்க இருக்கும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், ஹரிஹரன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில், நாமுத்துக்குமார் வரிகளில், துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மென்மையான பாடல்களை மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தான் கேட்டிணைந்திருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் பா விஜய் வரிகளில், ஸ்வேதா மோகன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேரம் 3:48 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில 100.9 நான் கேட்டு இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் ரிமோ திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இசைக்க இருக்கும் பாடல் மதராசி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பாடலோடு நிறைவு பெறுகிறது. மெல்ல வரும் பாட்டு.

0: வணக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவை சுமூகமாக நடைபெறுவதில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் 3 மணி நேரத்திற்குள் களைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை மாலை 5 மணி வரை ஒத்திவைத்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கரும் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சாஜன் பிரகாஷும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கம்.

மம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நிறமலை 4:05 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பரான ஜாலியான செம்மையான விறுவிறுப்பான கலகலப்பான அதிரடியான ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தாங்க விளையாட காத்துட்டு இருக்கோம்.
1: ஒருங்கிணைப்பாளராக
0: அதனங்க ஸ்பீடு ஸ்பீடு எப்படிங்க?
2: அப்படின்னா நாங்கள் ஒரு கேள்வி கேட்போமா?
0: கேளுங்க.
2: அந்த கேள்விக்கு அந்த கேள்வியோட பதில் தவிர எல்லா பதிலும் சொல்லணும்.
0: அதாவது தப்பான ஆன்சர் மட்டும்தான் சொல்லணும்.
2: அதே தான்.
0: இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லுங்களே.
2: தலையில் என்ன முளைக்கும்
0: சொல்லுவோம். அப்படித்தான் நாங்கள் ஆரம்பிப்போம். இப்போ நான் வந்து முடின்னு சொன்னா நீங்க அவுட்னு சொல்லிருவீங்களா?
2: முடின்னு சொல்லக்கூடாது, தேங்கானாருன்னு சொல்லணும்.
0: ஓ அப்படி. அப்ப வந்து இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு, இப்ப வானத்துல என்ன பறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: அதுக்கான
0: தலைப்பு தான் மிரட்டி விட்டுருக்கோம். பேசவே விட மாட்டாரு அழைப்பின் ஒருங்கிணைப்பாளர். ரொம்பவே சந்தோஷம். கேம் செம்மையா இருக்கப்ப நாங்களும் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா போன் எடுக்க டயல் பண்ணுங்க. 0452 அப்படின்ற மதுரை எண் முன்னிணைப்பை தொட்டு
2: 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் கால் பண்ணலாம்.
3: 24 24 24
0: அந்த நம்பர் கிடையாதுங்க, நாங்க சொன்ன நம்பருக்கு வாங்க, அப்பதான் நீங்க பேசுவீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேச காத்திருக்க முதல் நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
4: ஹலோ வணக்கம், நான் ராமநாதபுரம் ஆர் திவ்யா பேசுறேன். இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் அவங்க எல்லாருமே நலமா இருக்க சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, முதல் நேரம் வந்திருக்கீங்க, தலைப்பு சொல்லுங்க பாப்போம்.
4: ஸ்பீடு ஸ்பீடு.
0: சூப்பரு. சரி ஓகே, சரி ஓகே, இப்ப கேள்வி கேட்கலாமா? தலைப்புக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஸ்பீடா பதில் சொல்லணும், தப்பான பதில் தான் சொல்லணும். கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா இதே மாதிரிதான் சரிங்களா அவுட் அப்படின்னு சொல்லிடுவான். சரி, முதல் கேள்வி, வானத்துல என்ன பறக்கும்? ஐயோ அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமே. சரி பரவாயில்ல,
4: கண்ணாடி.
0: கண்ணாடி பறக்குமா? பரவாயில்லையே, சூப்பரு.
2: நம்ம எதை வச்சு எழுதுவோம்?
0: பெண்ணு சொல்லிட்டீங்கல்ல. இல்ல
4: இல்ல
0: இல்ல இல்ல, எனக்கு கேட்டுச்சு.
2: யோசிச்சிட்டாங்க.
4: ஃபேன் சொன்னேன்.
0: ஃபேன் சொன்னீங்களா? சரி ஓகே. வானொலியில என்ன கேப்பீங்க?
4: பீரோ.
0: பீரோ கேப்பீங்களா?
3: பீரோக்குள்ள என்ன
2: இருக்கும்?
4: புத்தகம்.
0: புத்தகமும் வப்பம் தானே?
2: ஆமா.
0: சில பேர் எல்லாம் புத்தகத்தை அப்படியே பொக்கிஷமா பயன்படுத்துவாங்க. மேபி வைக்கலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன் தானே.
4: நம்ம பீரோல புத்தகம் இல்ல, அதனால சொல்லிட்டேன்.
0: அப்படியா? நம்ம பொதுவா தான் சொல்லணும், நம்ம பயன்படுத்தலன்னா என்ன. சரி ஓகே, ரொம்பவே அழகான முயற்சி. நன்றி இணைப்பில் வந்த மைக்கோ. 4:09 இணைப்பில் பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து?
2: வணக்கம்.
0: இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. 4:09 ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேரிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த நேரத்தையே பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரை மணிமாறன், கடைசி நேர்ந்தால் யானமலை புதுப்பட்டி ரோட்டில். அனைவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: கண்டிப்பா. ஸ்பீடு ஸ்பீடு தான்
0: போய்கிட்டே இருக்கணும், தப்பா மட்டும் தான் சொல்லணும் சரிங்களா?
5: கண்டிப்பா.
0: ஆமா. கேலண்டர்ல என்ன பாப்பீங்க?
5: என்ன மேடம்?
0: கேலண்டர்ல என்ன பாப்பீங்க?
5: ஒண்ணுமே பார்க்க மாட்டோம்.
0: ஒண்ணுமே பார்க்காம அப்புறம் எதுக்குங்க கேலண்டர் தூக்கி வெளியே போட்டுடலாம் இல்லையா?
3: அப்படி கேளு.
0: சரி ஓகே. சாதம் என்ன கலர்ல?

0: இருக்கும், சாப்பிடுற சாதம்
1: கருப்பு கலர்ல இருக்கும்.
0: கருப்பு கலர் சூப்பர்ல.
2: யாரு நமக்கு வைத்தியம் எல்லாம் பாப்பா?
1: கண்டிப்பா நான் பார்க்க மாட்டேன்,
0: கண்டிப்பா பார்க்கவே மாட்டேன். ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம். சரி, பஸ் யாரு ஓட்டுவா?
1: யாருமே ஓட்ட மாட்டாங்க.
0: அதுவா தானா போகுமா? ஒரே பதிலே நீங்க திருப்பி திருப்பி சொல்லி,
2: நீங்க வந்து கிளவரா நான் பண்ண மாட்டேன், இது யாரு பண்ணுவான்னு தெரியாது, இப்படி சொல்லியே தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க கேம்ல.
0: பதில் சொல்லணும், அடுத்த தடவை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நேரத்துக்கு வழி விட்டுருவோம். சரி ஓகே, கை விரல்ல நம்ம என்ன போடுவோம்? அழைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 4:10 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் பசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க தவறான பதில்கள் மட்டும் சொல்லணும். அப்படி பதில்கள் சொல்ல வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வருக வணக்கம்.
3: இணைப்புலேருந்து விடுபட்டாங்க, அதாவது ஸ்பீடாக வரேன் அப்படின்னு சொல்லி அதே ஸ்பீடோடையே போயிட்டாங்க. 4:12 இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: அனைவருக்கும் நீ உற்சாகம் மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம், சொல்றது.
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
3: சண்முக சுந்தரம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
4: இருக்கீங்களா? சரி, சரி, கேட்டு.
3: அதோட விதிமுறைகள் என்ன?
4: கேள்வி கேட்டீங்கன்னா அது தவறான பதில் சொல்லலாம்.
3: சரி, ஓகே. உங்களுக்கான கேள்வி,
2: நம்ம கண்ணில் என்ன போடுவோம்?
4: மேடம்,
2: கண்ணில் என்ன போடுவோம்?
3: அதாவது குழந்தையோட கால மை வைப்பாங்க தானே, அப்ப சரியான பதில் தானே சொல்லிட்டாங்க. எப்படி கரெக்ட்
5: தானே இருக்கு?
3: ஆமாங்க. அதாவது உங்களுக்கு புரியுதா ஐயா? இணைப்புல இருக்கீங்களா? கால்ல வந்து நீங்க மையின்னு சொன்னீங்க, குழந்தையோட கால்லயும் மை வைப்பாங்க
4: தானே?
3: நன்றி நிபுள் வந்தமைக்கு, ரொம்பவே அழகான முயற்சி. இணைப்பில் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யாரு? முருகன் ஐயா, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? சொல்லுங்க.
6: சொல்லுங்க.
3: உருவாயிருமா? இந்த மாதிரி பதில்களை தவிர்த்து விடணும். ரொம்பவே அழகான முயற்சி. நன்றி நிபுள் வந்தமைக்கு. 4:15 ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க.

0: நேரம் 4:15. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வசந்தன் கோவின் ஆட்டக்களம். வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஜாலியா எனர்ஜெட்டிக்கா ஆட்டுக்கிழம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆட்டுக்கிழம்ல இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்?
4: ஆமாங்க, ஸ்பீடு ஸ்பீடு தான் விளையாடிட்டு இருக்கோம். ஸ்பீடா விளையாடணும், தப்பான பதில்கள் மட்டுமே சொல்லணும். என்ன உருமலு? அதாவது நம்ம நேர்கள் ரொம்பவே அழகா விளையாடுறாங்க, ஆனா அவங்க பண்ற ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, வீடு எப்படி கட்டுவாங்க, பேருந்து வந்து யாரு ஓட்டுவாங்க அப்படின்ட்டு வந்து அவங்க சொன்ன பதில் நாங்க எதுவுமே பார்க்க மாட்டோம், வீடு எப்படியுமே கட்ட மாட்டாங்க, எதை வச்சும் கட்ட மாட்டாங்க, அதாவது நீங்க இல்ல கிடையாது தெரியாது அப்படின்ற பதில் சொல்லவே கூடாது. அதுக்கு கண்டிப்பா ஒரு பதில் இருக்கு, அதுக்கு மாறான பதில்கள் மட்டுமே சொல்லணுமே தவிர்த்து தெரியாது கிடையாது அப்படிலாம் சொல்லவே கூடாது. கரெக்ட் தான?
5: உதாரணத்துக்கு நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்ல கூடாது, ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு
4: கண்டிப்பா சொல்லுவாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில
3: கண்டிப்பா சொல்ற மாதிரி நம்ம செய்யறோம். அடுத்து வந்து இப்ப வீடு எப்படி கட்டுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா சாக்லேட் வச்சு கட்டுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா பதில் சொல்லுங்க.
4: நல்லா இருக்குங்க, சாக்லேட் வீடு கேட்கவே சூப்பரா இருக்கு.
3: எல்லாரோட சைல்ட்ஹுட் ட்ரீமா இருக்கு சாக்லேட்ல ஒரு வீடு. ஓகே, அடுத்து இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு? வருக வணக்கம்.
6: மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்ஹிந்த் புரத்தலன் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
4: வணக்கம். ஏன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுட்டே தான் இருக்கேன்.
4: சரி ஓகே, விளையாடலாமா?
6: விளையாடலாம்.
4: உங்களுக்கு
7: இதை ஏன்டா மெல்ல கேக்குற? நல்லா சத்தமா கேட்க வேண்டியதானே?
4: சத்தமா தாங்க கேக்குறேன்,
6: சத்தமா கேக்குறேன்.
3: சரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, அருவியில என்ன கொட்டும்?
6: அருவியில வந்து அரிசி கொட்டும்.
4: வாவ், அரிசி கொட்டும். அரிசி என்ன கலர்ல இருக்கும்?
6: மஞ்சள் கலர்ல இருக்கும்.
3: மஞ்சள் பொடி என்ன கலர்ல இருக்கும்?
4: அது ஏன் கேள்வி?
6: பச்சை கலர். பச்சை கலர்.
4: பச்சை கலர்ல இருக்குமா? சரி ஓகே. நெத்தியில என்ன வப்பீங்க?
6: நெத்தியில வந்து ராமம் போடுவேன்.
4: ராமம் போடுவீங்க, சரியான பதில். நன்றி. வந்த மைக்கு 4:23 ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தான் விளையாடிட்டு இருக்கோம். ஸ்பீடு ஸ்பீடா விளையாட காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார்? எங்க இருந்து
3: வருக? வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: எனக்கு அதே ஃபீல் தான் வருது. புள்ள பூத்த டெய்லி புடிங்கி சாப்பிடலாம்ல,
3: சூப்பரா இருக்கும்.
4: சரி ஓகே. ஸ்கூல்ல என்ன பாப்பீங்க? ஸ்கூல்ல என்ன விஷயங்கள் பாப்பீங்க?
3: என்ன
4: ஊத்துவோம்? என்ன
3: நிகழ்ச்சியிலே கூட அடுத்த நேயர் ஸ்பீடு ஸ்பீடு கேம் விளையாட அடுத்து வரப்போறவங்க யாரு? வருக வணக்கம்.
8: வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஒத்தக்கடையில இருந்து புஷ்பலதா
7: பேசுறேன்ப்பா.
4: இதோட எத்தனை அக்கா சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன தலைப்புல விளையாடிட்டு இருக்கோம்?
8: ஸ்பீடு ஸ்பீடு. காமெடியா தான் போய்கிட்டு இருக்கு.

0: கொண்டாடணும், என்ன விதிமுறை?
1: என்ன
0: இருக்கும்
2: மாத்திரைகள்?
0: கடிகாரத்துல என்ன பாப்பீங்க?
3: குதர்க்கமா பேசுறது, குதிச்சு குச்சு விளையாடுறதா இங்க வேணாம்.
0: இல்ல என்ன பதில் சொன்னீங்க?
2: நாத்து நாத்து நெல் நாத்து இருக்கும்.
0: நாத்து இருக்குமா? சரி ஓகே, அடுத்த கேள்வி.
1: அடுத்த கேள்வி, லேண்ட்ல என்ன முளைக்கும், அதாவது விவசாய நிலத்துல என்ன முளைக்கும்?
0: ஓ, உங்க நாத்துன்னு சொல்ல, நீங்க விவசாயம்னு சொல்ல,
1: அப்படி ரிலேட்டபிளா கேட்டாதானே ஒரு இடத்துல ஸ்டக் ஆவாங்க,
0: டக்குனு அவுட் ஆவாங்க.
4: எல்லா பக்கிலுக்கும் தோராய் போய் மிதி மிதின்னு மிதிச்சு சாணிய போற எடுத்துட்டாங்க.
0: ஆங்கம்மா சொல்லுங்கம்மா.
2: விவசாய நிலத்துல இடி மின்னல் முளைக்கும்பா.
0: இடி மின்னல் முளைக்குமா? சரி ஓகே, வானத்துல என்ன பாப்பீங்க?
2: வானத்துல சிங்கம் புலி அதெல்லாம்
0: பாப்பேன். வாவ், அதெல்லாம் பறக்குது போல. சரி, எட்டுகால் பூச்சிக்கு எத்தனை கால், டக்குனு சொல்லுங்க பாப்பா.
5: வணக்கம்.
6: ரொம்ப ஸ்பீடா பேசி கொண்டிருக்கும் இரு சகோதரிகளும் உற்சாகமான மாலை நேரம். வணக்கங்கள் சகோதரி.
0: பேர் சொல்லுங்க.
6: குரு தங்கையில் சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து ஸ்பீடு ஸ்பீடு நிகழ்ச்சியில் ஸ்பீடா கலந்து கொள்ள
0: வந்துள்ளேனம்மா. நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா, எல்லாத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க. சரி ஓகே,
1: கேள்வி கேட்டுலாமா? ஐயா
6: கேளுங்க.
1: கோயிலுக்கு நம்ம எதுக்கு போவோம்?
6: கோயிலுக்கு கும்பிட போக மாட்டோம், படுத்து படு தூங்க போவோம்.
0: பாத்தீங்களா, சொல்ற மாதிரி சொல்லி அப்படியே நேக்க தவிழ்த்தீங்க. சரி ஓகே, காபில காபில என்ன கலப்பாங்க? தேநீர்ல?
6: தேநீர்ல உப்பு சேர்ப்பாங்க.
0: வாவ், சில பேர் குடிப்பாங்க தானே?
1: அது எப்படி குடிப்பாங்க? இந்த கேள்வி உங்களுக்கு அக்செப்டட். அடுத்த கேள்வி,
0: நான் திரைப்படத்துல பார்த்த ஒரு ஞாபகம். சரி ஓகே, சட்டை எங்க
4: போடுவாங்க? சட்டை எங்க போடுவாங்க?
0: சட்டை எங்க போடுவாங்க? சட்டை எங்க போடுவாங்க
4: சொல்லிரப்பா.
0: சரி ஓகே, இட்லி என்ன கலர்ல இருக்கும்? சீக்கிரம் சொல்லுங்க, ஸ்பீடா சொல்லுங்க பாப்போம்.
4: தம்பி, டீ இன்ன வரல.
0: என்னங்கயா?
6: சிகப்பு.
0: சிகப்பு கலர்ல இட்லி இருக்கும். அடுத்து பாவக்காய் என்ன சுவை?
6: இனிப்பு.
0: இனிப்பு அந்த வெள்ளம் இருக்குள்ளையா, அது என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளம் வெள்ளம்
6: வெள்ளம் வந்து கருப்பு கலர்ல இருக்குமா?
0: சரியா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. நன்றி. இப்ப 4:28 ஆட்டக்களம் ரொம்பவே சூப்பரா ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம்.
1: என்ன இருக்கும் ஆறு ஊத்துலாம் இருக்கும்ல, அதுக்குள்ள என்ன இருக்கும்?
6: கார்.
1: கார். காருக்கு எத்தனை சக்கரம்?
0: காருனா இங்க ஏதோ புல்லட் மாதிரி சவுண்ட் கேக்குது. டக்கு டக்குன்னு ஐயா தலைப்புக்கு ஏற்ற மாதிரி விளையாடணும். இவ்வளோ நேரம் யோசிச்சிங்கன்னா நாங்கள் அடுத்த நேருக்கு வழி விட்டுருவோம். நன்றி. வந்த மைக்கு 4:29 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க.

0: மாலை 4:29 கடந்துருச்சு. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். இன்னைக்கு என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேம் சூப்பரா இருக்கே, நாங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, போன் எடுக்க டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு
6: 25 30 170 மற்றும் 25 30 171 ஆக எண்களில் இப்ப அதே நம்பர் போட்டு நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்காங்க. வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, உங்களுடைய பேச்சு சரியா கேட்கல, இணைப்புல இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. 4:32 இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், பேர் சொல்லுங்க.
7: என் பேரு மனம், புதுக்கோட்டை மாவட்டம் மனமேல்புல இருந்து அஜய் பேசுறேன்.
5: அபி
7: அஜய், அஜய்
5: அஜய், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
7: ஜாலியா வண்டி ஓட்டிட்டே கேட்டுட்டு
5: இருக்கேன். வண்டி ஓட்டிட்டே கேட்டுட்டு இருக்கீங்களா, சிறப்புங்க. சரி ஓகே,
7: ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ்.
5: வண்டிக்கு என்னங்க ஊத்துவோம்?
7: வண்டிக்கு வந்து டீசல் அவுட்.
6: அவரே ஒத்துக்கிட்டார்.
5: வணக்கம், அடுத்த ஒரு கேள்வி வச்சிருந்தேன், அதுக்குள்ள அவரே அவுட் அப்படின்னு சொல்லி
6: ஒத்துக்கிட்டார்.
5: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
7: வணக்கம் வணக்கம், ஆனந்தகுமார். வணக்கம்
5: ஆனந்தகுமார், சொல்லுங்க, விளையாட காத்துட்டு இருக்கீங்களா?
7: ரெடி மேம்.
5: டக்குன்னு சொல்லுங்க பாப்போ, தலைக்கு என்ன பயன்படுத்தி குளிப்பீங்க?
7: சாம்பார்
6: பொடி போட்டு குளிப்போமா?
5: வா, கண்ணு எரியாது போல.
6: சாம்பார் எதுல வைப்பீங்க?
7: சாம்பார் வந்து நாங்க வந்து
5: பாத்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.
6: நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
7: பிளாஸ்டிக் பாத்திரம் வச்சிருக்கோம், அதுல தான் சமைப்போம்.
5: ஐயா பாத்திரத்துல தானே வைப்போம், அது சரியான பதில் தானே? பாடல் கேட்டு வந்துடலாம். ஆடகளம் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. 4:33

0: ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க. 4:38 இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
1: ஸ்பீடு ஸ்பீடாக தான் நிறைய பேர் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்பீடாக அடுத்து பதில் சொல்ல வரப்போறது யாரு? வருக, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று வான் அலையில் சொல்லி நிகழ்ச்சியில் நேர அலையில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
0: சொல்லுங்க ஐயா, நிகழ்ச்சியில இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
2: என்னவா
0: இன்றைய நாள் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? இணைப்புல இருக்கீங்களா?
2: யா இருக்கேன்.
0: சரி ஓகே, விளையாடிடலாமா?
2: ஆ விளையாடிடலாம்.
0: சரி ஓகே, நீங்க என்ன தலைப்பு விளையாடிட்டு இருக்கோம்?
2: என்ன ஸ்பீடு ஸ்பீடு சொன்னீங்க.
0: சரி ஓகே ஓகே, தயாரா இருக்கீங்களா? பேசிடலாமா?
2: ஆ பேசிடலாம்.
0: சரி ஓகே, நெத்தியில என்ன வைப்பீங்க டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: நெத்தியில விரல் வைப்பேன்.
0: விரல் வைப்பீங்களா?
3: நெத்தியில விரல் தானே வைப்போம்.
0: இல்ல, நம்ம வந்து இந்த திருநீர் போட்டு சந்தனம் குங்குமம் அந்த ஒரு ஃப்ளோல நம்ம கேட்டோம். ஆ ஆமா ஆமா,
2: சொல்ல வேணாம்.
0: சரி ஓகே ஓகே, விரல் வைப்பீங்க. அந்த கை விரல்ல என்ன போடுவீங்க?
2: கை விரல்ல வந்து சோப்பு போடுவீங்க.
0: வணக்கம்.

0: அம்மா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: இன்னைக்கு
0: கேமோட டைட்டில் என்ன? ஓகே, உஷாராதான் இருக்கீங்க. உங்களுக்கு கேள்வி கேட்டுலாமா? மாம்பழம் என்ன கலர்ல இருக்கும்?
1: கருப்பு.
0: மதுரையில ஃபேமஸான பூ என்ன?
1: கனகாம்பரம்.
0: கனகாம்பரத்தோட கலர் என்ன?
1: கருப்பு.
2: கருப்பு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா? வேற ஒரு நிறம் சொல்லிருக்கலாம்.
1: மஞ்சள்.
2: மஞ்சள். சரி, ஓகே, ஃபைன். சட்டை எங்க போடுவாங்க?
1: சட்டை கால்ல.
2: கால்ல போடுவாங்க. சரி, ஓகே. டிவில என்ன பாப்பீங்க?
1: டிவில படம்.
2: படம் படம் தான் பார்ப்போம். நன்றி நேபல் வந்த மைக்கு. அடுத்த நேரம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நிகழ்ச்சியில பேச காத்திருக்க அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அடுத்த நேயர் வந்துட்டாங்க. யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேக்கலாம். வணக்கம்.
4: என்ன
2: பாப்பீங்க? அப்படியே பதிலையும் யோசிக்கிறது. பதில் மட்டும் சொன்னா போதும், திருப்பி அதே கேள்வியோட பதில சொல்லணும்னு அவசியம் இல்ல. வானத்துல என்ன பறக்கும்?
4: அழகா
2: விளையாண்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4:42 நிமிடத்தில்
0: நிகழ்ச்சி நேயக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமட்டிலிருந்து எஸ் ராமர்.
0: சரிங்க, யா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: மேடம், இப்பத்தே வேலையை முடிச்சு வந்து ரேடியோ ஆன் பண்ணிருக்கேன். ஒரு முறை டீடைல் கொடுத்தீங்கன்னா சரியா சொல்லுவானான்றத முயற்சி பண்ணிக்கிறேன்.
2: ஐயா ஒண்ணும் இல்லையா, நாங்க கேக்குற கேள்விக்கு
5: தப்பு இல்லையா?
2: ஐயா ஒரு ப்ளோல வருவோமா இல்லையா? ஓ, எங்க கிட்டயேவா? சரி நல்லது. அதாவது தப்பான பதில்கள் மட்டுமே சொல்லணும் நாங்க கேக்குற கேள்விக்கு. சரிங்க
5: சார், ஊட வர்றாரு அதனால தான் கேட்டேன்.
2: சரி, ஓ வடிவேலு சாருக்கு.
5: எங்கிருந்து
2: வணக்கம்?
6: இதுவரைக்கும் மாலை வணக்கம்மா. நான் காரைக்குடில இருந்து சாமிநாதன்.
0: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுட்டு சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கான கேள்விகள் கேட்டுடலாமா?
6: கேளுங்கம்மா.
0: மதுரையில ஃபேமஸான பூ என்ன?
6: இட்லி.
2: சரி, ஓகே. தலையில என்ன வைப்பீங்க?
6: மதுரை.
2: அதாவது அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். மதுரையை வைப்போமா? பூக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பதில் சொல்லிருக்கலாமே.
6: அப்படியா? சரி சரி, சொல்லுங்க.
2: மதுரையோட ஃபேமஸ் என்ன?
6: இட்லி.
0: இட்லியும் மதுரையோட ஃபேமஸ் தானே? மல்லிப்பூ மாதிரி இட்லி ஃபேமஸான மதுரையில போய் நீங்க கரெக்டான பதில வந்து தவறான நேரத்துல சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
7: ரெண்டு
0: மாதிரி வணக்கம்.

0: உங்களுக்கான கேள்வி கேட்கவா?
1: கேளுங்க, தெரிஞ்சத சொல்றேன்.
2: ஆபீஸ்க்கு எதுக்கு போவீங்க?
1: ஆபீஸ்க்கு எதுக்கு போகணும்னா, தூங்க தான் மேடம் போவோம்.
2: தூங்குறதுக்கு தான் போவீங்களா? சரி ஓகே. வண்டியில என்ன ஊத்துவீங்க?
1: தண்ணியே தான் ஊத்துவோம்.
2: தண்ணியே தான் ஊத்துவீங்க? தலைக்கு என்ன பயன்படுத்தி குளிப்பீங்க?
1: சாம்பலா தான் இந்த பயன்படுத்தும்.
2: சாம்பலா? சரி ஓகே ஓகே. இப்ப பள்ளி கூடத்துக்கு எதுக்கு போறோம்?
1: பள்ளிக்கூடத்துக்கு போய் நின்று பாக்குறதுக்கு போவோம்.
2: பாக்குறதுக்கா போவீங்களா? சரி, உங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன வைப்பீங்க?
1: எங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள அரிசியை வைப்போம்.
2: அரிசி வைப்பீங்களா? சில பேர் அரிசி வைப்பாங்களே, ஏன்னா வண்டு வச்சிட கூடாது.
1: அரிசி எல்லாம் வைக்க மாட்டாங்க.
2: அப்படி சொல்லல, நீங்க சாப்பாடு அரிசி இல்லங்க, இந்த பச்சரிசி சில மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் வைப்பாங்க. எங்க வீட்டுல அந்த பழக்கம் இருக்கு, அதனால. சரி ஓகே. நன்றி நேபல் வந்தமைக்கு. தப்பு தப்பா பதில் சொல்லி வெற்றி பெற்றாங்க. 4:45. அடுத்த நேரம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: என்ன
5: குமார்,

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நல்லா எனர்ஜெட்டிக்காக அட்டகாசமாக ஆட்டுக்கிழம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். ஆட்டுக்கிழமில் இன்றைக்கி ஸ்பீடு தாங்க விளாண்டுட்டு இருக்கோம். நிறைய நேர் பங்கு பெற்றாங்க, பங்கு பெற்று சரியாக தவறான விடைகளும் சொல்லி வெற்றியாளர்களாகவும் போனாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
1: மேடம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் குமார் பீதிகளிலிருந்து பேசுகிறேன்.
2: குணா
1: குமார் குமார்
2: குமார் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருக்கீங்களா? கேட்டுக்கிட்டே. நீங்க கேட்பீங்க, தப்பு தப்பா பதில் சொல்லுங்க.
2: ஆமா ஆமா, சரி சொல்லுங்க பாப்பா. பஸ் யாரு ஓட்டுவா?
1: கண்டக்டர் ஓட்டுவார்.
0: டிக்கெட் யார் கொடுப்பா பஸ்ல?
1: டிரைவர் கொடுப்பார்.
2: டிரைவர் கொடுப்பாரா? சரி ஓகே. சாப்பிட்ற சாதம் என்ன கலர்ல இருக்கும்?
1: மஞ்சள் கலர்ல இருக்கும்.
2: மஞ்சள் கலர்ல இருக்குமா? இவ்வாறு பதிலை தவிர்த்து விட வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலேயே கூறினோம். பரவாயில்ல, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நேபல் வந்த மைக்கு.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். நேரம் மாலை 4:52 ஆயிட்டு இருக்கு. ஆட்டுக்கலம் தான் விளையாண்டு இருக்கோம். ஆட்டுக்கலம்ளோட அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: அன்பான சூரியலுக்கு அன்பு வணக்கம். மதுரை ஜவர் பத்தல உங்கள் அந்த சொன்ன
2: நல்லதுங்க. வண்டியில எத்தனை சக்கரம் இருக்கும் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
3: வண்டியில 6 சக்கரம் இருக்கும்.
0: பருத்திப்பால் என்ன டேஸ்ட்ல இருக்கும்?
3: மறுபடியும் சொல்லுங்க.
0: பருத்திப்பாலோட டேஸ்ட் என்ன? சுவை
3: கசப்பு தன்மையா இருக்கும்.
0: கசப்பு தன்மை, கசப்பா இருக்கிற ஒரு காய் சொல்லுங்க.
2: எப்பொழுதுமே
3: இருண்டு இருக்கும் மதுரை.
2: சரி ஓகே, ரொம்பவே அழகான முயற்சி. நன்றி நிபுள் வந்தமைக்கு. 4:53 இணையக்கூடிய அடுத்த நேயர், அதாவது கேம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நாங்க எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு வாங்க, விளையாடுங்க, ஜெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: பெங்களூர்ல இருந்து ரோஷினி பேசுறேன்.
0: சொல்லுங்க ரோஷினி, ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஆமா கேட்டுட்டு இருக்கோம்.
0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: தாராளமா.
0: நம்ம எதுல படுத்து தூங்குவோம்?
2: நினைச்சு பார்க்கும் போதே சற்று சிரிப்பாக தான் உள்ளது.
0: கடல்ல என்ன வரும்?
2: நன்றி,
0: ரொம்பவே சிறப்பு.

0: விளாண்டிங்க நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: 4:54 இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
0: வணக்கம்,
1: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
2: வணக்கம் சகோதரி அவர்களே.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: ஏடி மாவட்டம் தீஸ்பாரம் நாளிமலை ஏடி வர ரங்கநாதன்மா.
1: ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? கேட்டுக்கிட்டே இருக்கேம்மா.
0: உங்களுக்கான கேள்விகள் கேட்டுடலாமா?
2: கேளுங்க. தாராளமா.
0: இடியும் மின்னலும் எதுல இருந்து வரும், எங்க இருந்து வரும்? இடியும் மின்னலும் எங்க இருந்து வரும்?
2: பூமியில இருந்து வரும்.
1: பூமியில இருந்து வரும். கண்ணாடியில என்ன பாப்பீங்க?
2: என்னென்ன
1: இருக்கும்
2: வீட்டுக்குள்ள?
1: என்னென்ன இருக்கும்?
2: ஆட்டுக்குஞ்சு, கோழி குஞ்சு எல்லாமே உள்ள.

0: மண்ணுகளை கையில அப்பி வைப்போம்.
1: சரி ஓகே, உங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னென்ன இருக்கும்?
2: வெற்றி
1: பெற்றாங்க ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரலாம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: விளையாடிட்டு இருக்கோம் பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் இணைப்பில் பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். சொல்லுங்க, கேட்டு இருக்கீங்களா? உங்களோட ஒளி அளவு, அதாவது வானொலி அளவு ரொம்பவே கேக்குது. கொஞ்சம் தள்ளி வந்து பேசலாமா? இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. சரி ஓகே, அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? அவங்களும் கரெக்டா தப்பான பதில் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம். சரி ஓகே, இப்ப இவ்வளவு நேரம் நேயர்கிட்ட விளையாண்டோல, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கவா?
1: நான் கேள்வி கேக்குறேன்,
2: நீங்க கேள்வி கேக்குறீங்களா? சரி ஓகே.
1: சரி ஓகே, நெத்தில என்ன வைப்பீங்க?
2: நெத்தில வந்து நான் மண் வைப்பேன்.
1: மண் வைப்பீங்களா? மண் என்ன கலர்ல இருக்கும்?
2: மண் வந்து பச்சை கலர்ல இருக்கும்.
1: பச்சை கலர்ல ஒரு பறவை பேர் டக்குன்னு சொல்லுங்க.
2: காக்கா.
1: காக்கா? காக்காக்கு எத்தனை காலு?
2: காக்காக்கு 5 காலு.
1: 5 காலு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நேரம் இருந்தா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
2: ஓகேங்கய்யா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
4: நமக்கு எத்தனை பல்லு?
1: என்ன கேப்பீங்க? பட் நாடகமும் வரும்.
2: நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நான் ஹரிணி மற்றும்
1: தமிழ்ச்செல்வி, அழைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முத்துக்கருப்பன். நன்றி நேயர்களே.

100 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலியின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கரும், ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சாஜன் பிரகாஷும், 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சேவும், மகளிர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பட்டேலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் மாலை தென்றல். அந்திசாயம் இந்த வேளையில் மாலை தென்றல் நிகழ்ச்சி வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம் ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் நாம் கேட்டு ரசிக்கிறோம். இது மாலை தென்றல். மாலை தென்றலின் இனிமையால் இன்னிசை பாடி கூவும் குயில்களின் இனிய ரகங்களை கேட்டு ரசிக்க வருகின்றது மாலை தென்றல். மாலை தென்றலில் மெல்லிசையால் தாளம் போடும் கான வரிகள் இசைக்கின்றதே மெல்லிசையாக. சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் இதோ பாடல்.

மண்வாசனை மாறாமல் பெண்ணின் மனதாகவே பூக்கும் பாடல். மண்வாசனை திரைப்படத்திலிருந்து பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் ஜானகி பாடிய பாடல்.

பூங்குயில் பாடல் இசைக்க, கருங்குயில் காதல் கொள்ளும் காட்சிகளாக ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் வாசுதேவன் அண்ட் கே எஸ் சித்ரா ஆகியோர் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசிக்கிறோம். இது மாலை தென்றல். மெல்ல மெல்ல அடியெடுக்கும் மெட்டாக உங்கள் அடிமனதை தொட்டதாக பாட்டெடுக்குதே மல்லிகை மொட்டாக. நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் ஜானகி பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். காதல் கீதம் ஒன்றில் உங்கள் மனதினை வசீகரிக்கும் பாடலாக பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் கே ஏ சித்ரா அண்ட் வாசுதேவன் பாடிய பாடல்.

மாலைத்தென்றலின் இனிமையால் இன்னிசைப்பாடி கூவும் குயில்களின் இனிய ராகங்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். இது மாலைத்தென்றல். அடுத்த பாடலாக செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் ஜானகி பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் நாம் கேட்டு ரசிக்கிறோம் நேயர்களே. இது மாலை தென்றல். வண்ண வண்ண கனவுகளில் தென்றல் வந்து தீண்டியது போல் தீண்டும் பாடல். அவதாரம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் இளையராஜா அண்ட் ஜானகி பாடிய பாடல்.

அடுத்த பாடல் முள்ளும் மலராக செந்தாளம் பூவில் பூத்த பாடல். முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

மாலை தென்றலில் நெஞ்சம் நனைந்து மனமகிழ்ந்த நேயர்களுக்கு நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் மாலை தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நேயர்களே, இதோ அடுத்த பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தெளிவான

0: நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தவிக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சேவும் ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பட்டீலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்துச்சண்டை 60 கிலோ எடை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். முதலாவது சேவை செய்தி. தமிழ்நாட்டை விளையாட்டில் முதன்மையான மாநிலமாக உருவாக்குவதுடன் பல்வேறு விளையாட்டுகளில் உயர்தர பயிற்சிக்கான வழிகளை உருவாக்க வீரர் வீராங்கனைகளை தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அவர்களின் சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு விளையாட்டு வீரர்களின் பின்புலம் மற்றும் தனித்திறன்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் ஒரு சீரான விளையாட்டு மேம்பாட்டு அணுகுமுறை மற்றும் சம வாய்ப்பினை வழங்கிட இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் செயல்படுத்தி வருகிறது. அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்டார் விளையாட்டு பயிற்சி மையத்தின் கீழ் தடகள விளையாட்டானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இவ்விளையாட்டு பயிற்சி மையத்திற்கு தடகள பயிற்றுநர் பதவிக்கான விண்ணப்பங்களை ஜூன் மாதம் 23 முதல் விருதுநகர் மாவட்ட விளையாட்டரங்க அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பயிற்றுனருக்கான அதிகபட்ச வயது வரம்பு 50 ஆகும். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பித்த கடைசி நாள் இம்மாதம் 31 மாலை 5 மணியாகும். விண்ணப்பித்தவர்களுக்கு நேர்முக தேர்வு மற்றும் உடற் தகுதி தேர்வு வரும் மாதம் 5 அன்று மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. நேர்முக தேர்வு அன்று உரிய அசல் மற்றும் நகல் சான்றிதழ்கள் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். இது நிரந்தர பணி அல்ல, முற்றிலும் தற்காலிகமானதாகும். இதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு சலுகைகளோ நிரந்தர பணியோ கோர இயலாது. மேலும் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகம், மாவட்ட மருத்துவக் கல்லூரி எதிர்ப்புறம், விருதுநகர் என்ற முகவரியிலோ நேரிலோ அல்லது 78 24 00 99 70 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:05.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்களின் மாலை பொழுதை தெய்வீக கானங்களால் இளம் தேடி வளம் வர காத்துட்டு இருக்கு விளக்கேற்றும் வேலை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் மாலை 6:10. தீப சுடர்களால் உங்களின் பொழுதை பிரகாசிக்கிறது விளக்கேற்றும் வேளை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தெய்வீக கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. விலை கேட்டும் வேலை

0: சுடராய் வளம் வந்த விளக்கேற்றும் வேலை இனிதே நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

நிறமலை 6:26 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய்

0: 6:30 அந்திப்பூக்கள். இன்றிரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டாம் பூச்சிகள். இன்றிரவு 8:30 அறிவியல் மின்னல். இதில் கடற்பசு நேர்முகத்தில் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவகுமார் அவர்கள் பங்கேற்கிறார். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இன்று இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 மணிக்கு பட்டு சிறகு. இன்று இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 8:30 7 திங்கட்கிழமை மாயத்தூண்டில். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு மதுரை வானொலி. 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு புதுச்சேரி வானொலி. 29 புதன்கிழமை மௌன விரதம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி. 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள் 26 முதல் 31 வரை இரவு 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:30.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியாக மாலை நேரத்தில் பூக்கள் விரியும் நேரத்தில் மலர்களைப் போல் அழகிய பாடல்களால் மனம் கமழ காத்திருக்கிறது அந்தி பூக்கள். இன்றைய அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர் அனுராதா ஸ்ரீராம் ஹிட்ஸுகளை தான் கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ்ச்செல்வியோட.

இன்றைய அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில என்னப்பா சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பின்னணி பாடகர் அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பாடல் கேட்கலாம் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து.

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரமாலை 6:41. அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர் அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய ஹிட்ஸ் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் கேட்கலாமா? வைரமுத்து வரிகள் எழுதி தேவா இசையமைச்சு ஹரிஹரனோடு குரல் கொடுத்திருக்காங்க, குஷி திரைப்படுத்திருக்காங்க.

அழகிய கானங்களாய் உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்திப்பூக்கள். இன்றைய சிறப்பு பின்னணி பாடகர் அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் கேட்கலாமா? வைரமுத்து வரிகள் எழுதி தேவா இசை அமைச்சு கே கே ஓட சேர்ந்து பாடியிருக்காங்க ரெட் திரைப்படத்திற்காக.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
3: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க. 6:55 நிமிடத்தில் சூப்பர் டூப்பர் பாடல்களாய், அழகிய கானங்களாய் வளம் வந்த அந்தை பூக்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றதுங்க. இன்றைய சிறப்பு பின்னணி பாடகர் அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சோம். ஏன்னாப்பா, எல்லா பாடலையும் வழங்குனீங்க. அவங்களுடைய அந்த ஃபேவரட் சாங், சூப்பர் டூப்பர் சாங் இன்னும் நீங்க கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இப்போ கேட்டலாமா? இத்துடன் நிறைவு பெறுகிறது அந்தை பூக்கள் நிகழ்ச்சியை. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சுகளுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

நேரம் 7 மணி. வணக்கம் அன்பான மனதின நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம கேட்டு ரசிப்பது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நாம புதுசு புதுசா அருமையான ஹிட்டான பாடல்கள் தான் கேட்க போறோம். காதல் பறவைகள் மெல்ல சிறகை விரி

எளிமையின் சிகரமாய் எத்திக்கும் கேட்கும் நெஞ்சங்களில் தித்திக்கும் இனிய பாடல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து விவேக் வரிகளில் அனிருத் இசையமைப்பில் யுவன் சங்கர் ராஜா அண்ட் அனுராக் குல்கர்னி பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் நாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் பாட்டு இது ஹிட்டு. ஒருதல காதலும் இன்பம்தானே மனதுக்குள் நீ வசிப்பதால் என பாத்தியின் மனதுள் ஒளிந்த காதல். பாத்தி திரைப்படத்திலிருந்து தணிகை வரிகளில் ஜி வி பிரகாஷ் இசையமைப்பில் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது பாட்டு, இது ஹிட்டு. ஏக்கத்தின் பார்வையில் சூடிய மல்லிகை வாசனையாக தாக்கும் பாடல் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து தாமரை வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பில் மதுஸ்ரீ பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பாட்டு இது ஹிட்டு. காதலின் பிரிவுகளில் இரு இதயங்கள் விரிசல் கொள்ளும் வழிகளை தாங்கும் மொழிகளாக பொழிகிறது பாடல். லவ் டுடே திரைப்படத்திலிருந்து பிரதீப் ரங்கநாதன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: right. பண்பலை
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

நேயர்களுக்கு ஒரு நினைவூட்டல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்று இரவு 8:30 மணிக்கு மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திக் தீபன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்போர் டி ஜோசப் டிசோசா, ஆர் சாந்தி, எஸ் எம் முத்துகிருஷ்ணன் மற்றும் ஞான வடிவேல் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் பாட்டு இது ஹிட்டு. இந்த பொன்னி நதியில் விளையும் வளங்களை வரலாறும் பின் திரும்பி பார்க்கின்றதே ராஜராஜன் ஆண்ட மாண்பினை பறைசாற்றவே. பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து இளங்கோ கிருஷ்ணன் வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் ஏஆர் ரகுமான் பம்பா பாக்கியா ஏஆர் ரெய்னா ரெய்ஹானா அவர்கள் பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் பாட்டு இது ஹிட்டு. இளையராஜாவின் இசைமலையில் வழிநெடுக பூத்து சிரிக்கின்றதை காட்டு மல்லிகள். விடுதலை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் வரிகளில் இசையமைத்து இளையராஜா அண்ட் அனன்யா பட் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் பாட்டு. இது ஹிட்டு. இரு புதிய காதல் பறவைகள் காதல் கொள்ள நெருங்கும் போது ஏற்படும் இதயங்களின் துடிதுடிப்பாக துடிக்கின்றது பாட்டு. இது ஹிட்டு. அடுத்ததாக துடிக்கும் பாடல் கனா திரைப்படத்திலிருந்து அருண்ராஜ காமராஜ் வரிகளில் திபு நினன் தாமஸ் இசையமைப்பில் அனிருத் பாடிய பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்று இரவு 9 மணிக்கு அறிவியல் மின்னல் கடற்பசு தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. சிவகுமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் எஸ். கார்த்திகை தீபன் அவர்கள்.

அடுத்த பாடலாக பொன்னிலே மின்னும் வைர வரிகளாக தங்கலான் திரைப்படத்திலிருந்து உமாதேவியின் வரிகளில் ஜி வி பிரகாஷ் இசையமைப்பில் சிந்தூரி விசால் அண்ட் ஜி வி பிரகாஷ் பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பாட்டு. இது ஹிட்டு. மயிலின் இறகு போல சிறகு விரிக்கும் காட்சிகளாக பாடல் கொடி திரைப்படத்திலிருந்து, விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன், இசையமைப்பில் விஜய் நாராயணன், ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

புதிய பாடல்களில் நெஞ்சம் நனைந்து மனம் மகிழ்ந்த நேயர்களுக்கு நன்றிகள் கூறி பாட்டு இது கிட்டு நிகழ்ச்சியை இனிதாக நிறைவு செய்கிறேன் நேயர்களே. இதோ அமரன் திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்று முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளு தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வனிஷ்கா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் ரயு கோட்டிகுலாவை வென்றார். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:05. வணக்கம் வணக்கம் வணக்கம் குழந்தைகளே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கான குழந்தைகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் வளம் வர காத்துட்டு இருக்கு. ஸோ ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்து ரொம்பவே டயர்டாக இருப்பீங்க. சரி ஓகே, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி அம்மா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கையோட ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸான ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க இல்லையா. சரி ஓகே, வெளியே போய் விளையாடுவோமா இல்லை வீட்லேயே விளையாடுவோமா அப்படின்ற மாதிரி நிறையா பிளான்லாம் வச்சுருப்பீங்க. எந்த பிளானும் இல்லாமல் கொஞ்சம் வானொலியில் பேசுங்க, உங்களோட திறமைகளை வெளிக்காமிங்க, உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசிக்க போகிறீங்க தமிழ் செல்வியோட. நீங்கள் சொன்ன

கிட்ட எனக்கும் ரேடியோல பேசணும் ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா போன் எடுக்க டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு 25 30 170 அறிமுக குழந்தைகளும் நாங்க ஏற்கனவே வந்திருக்கோமே அப்படின்ற குழந்தைகள் அழைக்கலாம். 25 30 171. ஸோ வீட்டில் வந்து குட்டீஸ்லாம் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போவே ஃபோன் பண்ணுங்க, பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் பேசுங்க, உங்களோட திறமைகளை வெளிக்காமிச்சு உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிங்க.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

உங்களோடு இணைஞ்சிருக்கும் நேரம் இரவு 8:20 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டரஸ்ட் இருக்கீங்க பட்டாம் பூச்சிகள்.

8:25 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் நிறைவான பாடல் தாய் கிழவி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை பாடல்களாய் வளம் வந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் இரவு 8:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. நேயர்கள் கேட்க விருப்பது மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன்.
3: சார், நீங்க தான் புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்களா?
4: ஆமாம் சார், என் பேரு சிவா.
3: நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சிவா. என் பேரு கணேசன். நான் ஒரு வாரம் லீவ்ல இருந்தேன், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களை பத்தி சொன்னாங்க, ரொம்ப சின்சியரா நீங்க.
4: அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், எனக்குரிய வேலைய அன்னன்னைக்கே முடிச்சிடணும்னு பார்ப்பேன்.
3: வெரி குட், வெரி குட், நல்ல பழக்கம்.
4: இது என்னோட அப்பா கத்து கொடுத்த பழக்கம் சார்.
3: உங்க அப்பா?
4: அப்பாவோட பேரு சுப்பிரமணியன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 35 வேலை பார்த்துட்டு சூப்பரண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு.
3: ஆமா ஆமா, சுப்பிரமணியன் சார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
4: எங்க அப்பா யாருகிட்டையும் எதுக்காகவும் கை நிட்டுறதில்ல, நெருப்பு மாதிரி இருந்தவர் சார். சூப்பரண்ட் சுப்பிரமணியன்னா மரியாதை தருவாங்க சார், முழுசா நம்புவாங்க.
3: ரொம்ப சந்தோஷம் சிவா. வாங்க டீ சாப்பிட்டு வரலாமே
4: சார். ஆஃபீஸ் டைம், வெளியில போனா அதுதான்.
3: ரொம்ப சின்சியரிட்டி உடம்புக்கு ஆகாது நண்பரே. வாங்க ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாம்.
4: இல்ல சார், வந்து

0: அட வாங்க சிவா, முதல் தடவையா சந்திக்கிறோம். ஒரு வெல்கம் டீயா கூட இருந்துட்டு போட்டுமே. வாங்க வாங்க. சிவா, உங்க வண்டியை நீங்க எங்க பார்க் பண்ணிருக்கீங்க?
1: நான் பஸ்ல தான் வர்றேன் சார்.
0: வண்டி எதுவும் சர்வீஸ் போயிருக்கா என்ன?
1: இல்ல, என்கிட்ட வண்டி இல்ல, இனிமே தான் வாங்கணும்.
0: என்னங்க சொல்றீங்க? 3 வருஷம் சர்வீஸ்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2-வீலர் கூட வாங்கலையா? வெளியில சொல்லாதீங்க சிவா, சிரிக்க போறாங்க.
1: நம்ம சம்பளத்துல கார் எப்படி சார்?
0: சரி, காரை விடுங்க, 2-வீலர் கூட வாங்கலையா?
1: சார், மேரேஜ் ஆகி கல்யாண கடனே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருக்கேன்.
0: அது சரி சிவா, உங்க ஒய்ஃப் எங்க வேலை பாக்குறாங்க?
1: அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குது.
0: அட என்ன சிவா, நீங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. உங்களை சரியா இன்னும் யாரும் மோல்டு பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: எங்க அப்பா ரொம்ப நேர்மையானவர், என்னைய அவரை மாதிரியே வளர்த்துட்டாரு.
0: உங்க வாழ்க்கைய நீங்க வாழணும்ல?
1: எனக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா அப்பா.
0: அடடா, அப்பா அப்பா அப்பா புராணத்தை நிறுத்துங்க சிவா. வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளை தேடி வராது சிவா, நாம தான் தேடி போகணும்.
1: கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா வழிதான்.
0: நான் எதுக்கு இருக்கேன், நல்ல வழி நான் காட்டுறேன்.
1: ஓகே சார், நம்ம கிளம்பலாம். 2 ஃபைல் பெண்டிங் இருக்குது
0: சிவா. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உடனே கிளியர் ஆனால் இங்கே யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பெண்டிங் போடுங்க, டெய்லி உங்கள்கிட்ட தேடி வருவாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க சிவா.
1: இல்லை சார், ஃபைல் கிளியர் பண்ணுறது என்னோட வேலை, அதுக்கு தானே எனக்கு சம்பளம்.
0: சிவா, சத்தமாக சொல்லாதீங்க, கேட்குறவங்க சிரிப்பாங்க. கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பேர் வச்சிருவாங்க, பிழைக்க தெரியாத ஆள் அப்படின்ட்டு.
1: நான் அப்படியே பழகிட்டேன் சார்.
0: உங்களால உங்களை மாத்திக்க முடியாது, ஆனா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். நல்ல வீடு வாங்கணும், 2-வீலர் வாங்கணும், 4-வீலரும் வாங்கணும். இதுக்கு ஒரு வழி இருக்கு.
1: அப்படியா, என்ன வழி சார்?
0: அதுக்கு நீங்க சரிப்பட்டு வருவீங்களா அப்படின்னு தான் எனக்கு தெரியல.
1: சார் சார், வழி காட்டுங்க சார் ப்ளீஸ். என் ஒய்ஃபும் அப்பப்போ சொல்லுவாங்க சார், அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கு சார்.
0: நியாயம் தானே சிவா, தன்னோட ஹஸ்பண்டு நல்லா கௌரவமாக வாழணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன? பை தி வே, அங்கே நிற்கிது பாருங்க, ரெட் கலர் காரு. 3 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன், இது 2வது காரு.
1: சூப்பர் சார், சூப்பர் சார்.
0: சிவா, நானும் ஆரம்பத்தில் தடுமாறினேன், எனக்கும் ஒருத்தர் வழிகாட்டினாரு, கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன் சிவா.
1: ஓகே சார், என்ன வழி சார் சொல்லுங்க.
0: ரொம்ப சிம்பிள் சிவா, இது ஒரு செயின் ப்ராசஸ், நாமெல்லாம் அதில் ஒரு பாகமாக இணைஞ்சிக்கணும்.
1: சிம்பிளாக சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
0: வெரி குட், வெரி குட் சிவா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாரு, முதல்ல ஒரே ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இது. இன்னைக்கு 5000 லாரிகள் ஓடிட்டு இருக்கு. அவரோட டார்கெட் என்ன தெரியுமா சிவா? இந்தியா பூராவும் அவரோட லாரிகளை இறக்கணும், பிசினஸ் டெவலப் பண்ணணும்.
1: ஓகே கணேசன் சார், இதுல நாம என்ன செய்யணும்?
0: வர்றேன் வர்றேன் வர்றேன். முதல்ல ஒரு 10,000 மட்டும் கட்டி உறுப்பினரா சேரணும்.
1: சரி,
0: ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 6 மாசத்துல 20,000 திருப்பி வாங்கிக்கலாம்.
1: இதுல எப்படி சார் கார் வாங்குறது?
0: சொல்றேன் சொல்றேன் சிவா, நாம இதுல ஏஜென்ட்டா மாறணும். நமக்கு கீழே நிறைய ஏஜென்ட்கள் உருவாக்கலாம்.
1: சரி,
0: எவ்வளவு தூரம் உறுப்பினர்களை சேர்க்கிறோமோ அவ்வளவு லாபம். ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் கமிஷனா காசு நமக்கு வந்துகிட்டே இருக்கு சிவா.
1: ஓகே ஓகே, இப்ப உறுப்பினர்களை எங்க தேடுறது?
0: வெளியில ஏன் போய் அலையிறீங்க? உங்க வழியில சொந்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒய்ஃப் வழி சொந்தம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பல வழிகள்ல உறுப்பினர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன் வந்துகிட்டே இருக்கு சிவா. உங்களுக்கு பதவி உயர்வும் வரும்.
1: பதவி உயர்வா?
0: ஆமா சிவா, 50 உறுப்பினர்களை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சில்வர் ஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு, 100 மெம்பர்கள் ஆனா கோல்டு ஸ்டார் கிடைக்கும், அதுவே 200 மெம்பர் சேர்த்தா பிளாட்டினம் ஸ்டார் தான். நீங்க வீடு தேடி காரு கிஃப்ட்னு வந்துகிட்டே இருக்கும். கமிஷன் மட்டும் நாம வாங்குற சம்பளம் மாதிரி 5 மடங்கு. மத்தவங்க இதை வெளியில சொல்ல மாட்டாங்க சிவா. என்னமோ, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
1: சரி, இதை எப்படி சொல்றது, புரிஞ்சுக்குவாங்களா, உடனே சேருவாங்களா?
0: பேசணும் சிவா, பேசணும், அதுதான் மூலதனம். எப்ப எங்க கூப்பிட்டாலும் நம்ம டீம் ஆளுங்க வருவாங்க. ஏன், நானே வருவேன். ஆளை மட்டும் பிடிங்க, நாங்க அவங்கள மெம்பரா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு முன்னால நீங்க

0: நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சிவா.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
2: என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க?
1: ஒரு சந்தோஷமான செய்தி, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன்.
2: சந்தோஷமான செய்தியா?
1: வளர்மதி, அப்பா எங்க?
2: 5:30 வாக்கிங் கிளம்பிடுவாரு. வாக்கிங் முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி சிரிச்சுட்டு வர்றதுக்கு 7:30 ஆயிரும். ஆமா, எதுக்கு உங்க அப்பாவை விசாரிக்கிறீங்க?
1: எல்லாம் காரணமா தான் வளர்மதி, அவர் வர்றதுக்குள்ள இத பேசி முடிச்சிடணும். இங்க பாரு, போய் கதவு சாத்திட்டு வா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்.
2: ஒரு 5 நிமிஷம் இருங்க. நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னு பேப்பரை திருத்துறதுக்காக உக்காந்தேன், எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்.
1: என்ன அதிசய பேப்பர்?
2: நல்லா சொன்னீங்க, ஒரு பேப்பர் தொலைஞ்சாலும் அவ்வளவுதான், எங்க பிரின்சிபல் மேடம் ருத்ர தாண்டவம் ஆடிடுவோம். வர வர ரொம்ப டார்ச்சரா இருக்குதுங்க, பேசாம வேலையை விட்டுட்டு வந்துடலாம்னு தோணுதுங்க.
1: வாமா என் செல்ல வளரு, இதுக்குதான் ஒரு வழி பிறந்திருக்குது.
2: உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப நான் வேலையை விட்டுறலாமா?
1: ஆமா, உண்மையதான் சொல்றேன்.
2: நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு, ஆனா எப்படி
1: வளரு? கணேசங்கிற என்னோட புது ஃப்ரெண்ட் மூலமா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
2: கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? கணேசனா? யாருங்க அது?
1: நான் இப்ப ஜாயின் பண்ண புது ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தான் கணேசன். அவர் ஒரு வாரமா லீவ்ல இருந்ததால இன்னைக்குதான் சந்திச்சோம். பேசின கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு.
2: சரிங்க சரிங்க, உங்க நண்பரோட பிராணம் போதும். சந்தோஷமான செய்திய முதல்ல சொல்லுவீங்களா?
1: சொல்றேன் சொல்றேன். என்னோட வேலையில ஜாயின் பண்ண ஆளு, என்னோட பேட்ச், அதுக்குள்ள 2 கார் வாங்கியிருக்காரு வளரு.
2: அவர் பணக்காரரு வாங்கியிருப்பாரு.
1: அதான் இல்ல, நம்மள மாதிரி அவரும் மிடில் கிளாஸ் தான்.
2: அப்புறம் எப்படி அவரால் கார் எல்லாம் வாங்க முடியுது?
1: பிசினஸ் தான், சைடு பிசினஸ். நாமளும் அந்த பிசினஸ்ல இறங்கலாமா?
2: இறங்கலாம் தான். நானும் எத்தனை நாளைக்கு தாங்க இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே வேலை பாக்குறது
1: வளரு. வெப்சைட்ல போய் நல்லா பாத்துட்டேன், கிளியரா இருக்கு எல்லாம். லாரி பிசினஸ், லாரி வாங்க வாங்க, வியாபாரம் கூடி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்.
2: எனக்கு புரியலங்க.
1: நாம நினைச்சா லாரி வாங்க முடியுமா? முடியாதுல. நாம அதுல மெம்பர் ஆகிற பட்சத்துல நாமளும் லாரிகளுக்கு உரிமையாளர் ஆகிறோம். ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 5000 லாரி வாங்கி ஓஹோன்னு தொழில் சூடு பிடிச்சிருக்கு வளரு.
2: சரிங்க, நாம எப்படி மெம்பர் ஆகிறது?
1: சிம்பிள், ஒரு உறுப்பினர் எத்தனை ஷேர் வேணும்னாலும் வாங்கலாம். ஒரு ஷேர் விலை 10,000 தான்.
2: சரி, 10,000 கொடுத்து என்னங்க பெரிய லாபம்?
1: இங்க பாரு, 6 மாசத்துல வேணாம்னு சொல்லிட்டா டபுளா கிடைக்கும். இது எல்லாரும் செய்யறது. நாம ஒரு படி மேல போய் ஏஜென்ட்டா மாறுறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
2: இதுல ஏஜென்ட் ஆயிட்டா அப்புறம் நாம பாக்குற வேலை என்னங்க ஆகுறது?
1: அது பாட்டுக்கு இருக்கும், இது சைடு பிசினஸ்.
2: அதெல்லாம் சரி, ஏஜென்ட் ஆகி என்னங்க பண்ணணும்?
1: நாம நிறைய பேரை மெம்பரா மாத்தணும். மெம்பர்ஸ் கூட கூட சேர சேர எல்லாத்துலயும் நிறைய கமிஷன் வரும். 50-100 பேரா சேர்த்துட்டோம்னா ஸ்டார் கொடுப்பாங்க, கார் கிடைக்கும், ஃப்ரீயா ஃபாரின் டூர் போகலாம், பெரிய வீடு வாங்கலாம் வளரு.
2: சரிங்க, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரவங்க, எங்க அண்ணன், கூட வேலை பாக்குற எல்லாருக்கிட்டையும் பேசுறேன். நிறைய மெம்பர்ஸ் நம்மளால உருவாகுவாங்க.
1: அப்படி போடு, எள்ளுனா என்னையா இருக்கீங்க? சரி சரி, முதல்ல ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணு.
2: நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுங்க. ஒரு ஏசி கூட நம்ம வீட்டுல இல்ல, காரு மோட்டர் சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஏதோ 4 சுவரை மட்டும் கட்டி வச்சிருக்கிறாரு உங்க அப்பா.
1: அப்பானது தான் ஞாபகத்துக்கு வருது வளரு. இங்க பாரு, அப்பா முன்னாடி அவர் இருக்கிறப்ப எதுவும் இதை பத்தி பேசக்கூடாது. சின்ன சந்தேகம் வந்தாலும் போதும், கட்டையை போட்டுவாரு, அப்புறம் தத்துவமா பொழி ஆரம்பிச்சிருவாரு.
2: சரிங்க, உங்க அப்பா வர நேராச்சு, ரகசியமா நாம செயல்படணும்.
1: ஆமா வளரு, ஆமா.
3: ஹலோ ஹலோ.
4: மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். 10 to 11 வாழ்ந்துட்டு போறக்கூடிய இந்த சமூகத்துல உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த மேடையில் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்க. நேத்து வரைக்கும் அவங்கெல்லாம் சாதாரணமானவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டார்களா ஜொலிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புதுமுகம், இளைஞர், துடிப்பானவர், என்னுடைய இனிய நண்பர் திரு சிவா, அவங்கள உங்களுக்கு கரகோஷத்தோட வரவேற்கிறீங்க.

0: எல்லாரும் முதல்ல சில்வர் ஸ்டார் ஆகி அப்புறம் தான் கோல்ட் ஸ்டார் ஆவாங்க. ஆனா நம்ம சிவா நேரடியாவே கோல்ட் ஸ்டார் ஆயிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அநேகமா பிளாட்டினம் ஸ்டாரா மாறினாலும் மாறுவார் நம்புறேன். வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள்.
1: சார் ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு பெருமையும் புகழும் பணமும் எல்லாம் உங்களால தான் சார். இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சார் சேரும்.
0: நோ நோ நோ சிவா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பால் தான் சிவா, உங்களோட மனைவியோட தியாகத்தால் வந்தது. உங்களை முழுசாக நம்பி அர்ப்பணிப்போட வேலை செய்ய வச்சாங்கல்ல, அதுக்கான பலன் தான் இது.
2: உங்கள் வழிகாட்டுதலுக்கு முன்னால் என்னோட தியாகம் ஒன்றுமே இல்லைண்ணா.
0: ஆ, நல்லது வளர்மதியம்மா. இனிமேல் தான் இன்னும் நிறைய மெம்பர்களை நீங்கள் சேர்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும்.
2: அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம்.
3: சிவா, சிவா
1: கூப்பிட்டீங்களாப்பா?
3: நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாப்பா?
1: அப்பா என்னப்பா, என்ன கேள்விப்பட்டீங்க?
3: ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத சிவா. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால
1: என்னப்பா?
3: வேண்டாம் சிவா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா.
1: அப்பா இங்க என்ன இருக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு? பூரா குண்டு மாதிரி ஒரு வீடு, அதுல பெட்டி பெட்டியா சின்ன சின்ன ரூமு. இங்க பாருங்க, உங்களை மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்கப்பா.
3: அவங்களும் நானும் ஒன்னா சிவா? எப்படி அவங்க காரு பங்களாவோட வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா?
1: அப்பா எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா. அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, கமிஷன் வாங்கினாங்க, நான் நெருப்பு மாதிரி பெருமை பேசி பேசி என்னப்பா கண்டீங்க?
3: சிவா, நான் பெருமை பேசலப்பா, உண்மையை தான் சொன்னேன். என் புள்ள என்ன மாதிரி நேர்மையா வாழணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா?
1: அப்பா
3: வேண்டாம்ப்பா, விட்டு சிவா.
1: விட முடியாதுப்பா, புலி வாழை பிடிச்சிட்டே விட முடியாது. விட்டா எனக்கு தான் நஷ்டம்.
3: பரவாயில்ல பரவாயில்ல சிவா, இந்த நஷ்டத்தோடைய வெளியில வந்துரு. எம்எல்எம்ங்கிறது ஒரு மோசடி திட்டம்ப்பா. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஓடிடுவாங்க, நம்ம பணம் மரியாதை எல்லாமே போயிடும்.
1: அப்பா ஏன்ப்பா இப்படி அபசகனமா பேசுறீங்க? நான் மட்டும் பணம் போடல, என் பின்னால நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. எனக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சிருக்காங்கப்பா, சந்தோஷமா இருக்கிறாங்க. இத்தனை பேரும் தெரியாமல சேர்ந்துருக்காங்க.
3: சிவா, ஈஸியா வர்ற பணம் ஆபத்தானது, வந்த வேகத்திலேயே போயிரும். இதெல்லாம் நம்பாதப்பா. நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்மளால சேர்ந்தவங்க பணமும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்மளால எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்?
2: மாமா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, எதையுமே நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க?
3: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் ஒன்றும் நெகட்டிவா பாக்கலம்மா, உண்மையை தான் பாக்குறேன். பணம் உங்க ரெண்டு பேரு கண்களையும் மறைக்கிது. உழைக்காம கிடைக்கிற பணம் நமக்கு நல்லது செய்யாது.
1: என்னது என்னது, உழைக்காம கிடைக்கிற பணமா? உங்களுக்கு தெரியுமா, ஊர் ஊரா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சுத்துறேன், தொண்டை வத்தி போற அளவுக்கு பேசுறேன், அவங்கள மெம்பர் ஆக்குறேன்.
3: மெம்பர் ஆக்குறேங்கிற பேர்ல உன்னோட தூண்டுதல் வார்த்தைகளால அவங்களையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறப்பா.
2: மாமா நாங்க முன்னேறி வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா மாமா?
3: வளர்மதி, இப்ப நீ அழற மாதிரி காலம் பூராவும் நீ அழுதுகிட்டே இருக்க கூடாதுன்னு தான்ப்பா இதெல்லாம் சொல்றேன்.
1: ஏன்பா நெகட்டிவாவே பேசுறீங்க?
3: நெகட்டிவா ஆயிடக்கூடாதுன்னு தானே சொல்றேன்.
1: இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நாங்க தெளிவா சிந்திச்சு எடுத்த முடிவுப்பா, தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க.
3: சரிப்பா, லாரி பிசினஸ் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படல. அதிகமான கமிஷன் வந்து என் மனச ஏதோ உறுத்துது.
1: அப்பா யாரையும் நாங்க ஏமாத்தலப்பா, அவங்களுக்கு உதவிதான் செய்யறோம்.
3: இல்ல இல்லப்பா, நியாயம் இல்லாத பிசினஸ் எதுவானாலும் அது நிலைக்காது.
1: அப்பா என்ன கோபப்படுத்தாதீங்க, நியாயம் நியாயம் சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேர்மையா, யாரு கையையும் எதிர்பார்க்காம யாருன்னு கை நீட்டா வாழ்ந்தீங்கல்ல, என்ன நல்லது நடந்துச்சு? அம்மா திடீர்னு இறந்து போனாங்க, அப்ப அம்மாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன சொத்து இருந்துச்சு?

0: சிவா, எதை எதோட முடிச்சு போட, அதுக்கு அம்மா இறந்தது கடவுள் சித்தம், முடிவு வந்துட்டா பணம் சொத்து எதுவுமே பயன்படாதுப்பா.
1: சரி, உங்களோட உங்க கேடல வேலை பார்த்தவங்க எல்லாரும் தோப்பு அடுக்குமாடி வீடுகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. உங்க ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆன பியூன் நீங்க வாக்கு போற அதே கிளப்புக்கு கார்ல வந்து இறங்குறாரு, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, மனசு வலிக்குதுப்பா.
0: நமக்கு ஏன்பா மனசு வலிக்கணும், அது மனசாட்சியை வித்து வாடுறாங்கல்ல அவங்களுக்கு தான் மனசு வலிக்கணும், நமக்கு ஒன்றும் மனசு வலிக்கணும்னு தேவையில்லை. புதுசு புதுசாக காரில் வர்றதும் அடிக்கடி சிவா வந்து அவங்களோட போகிறதும் எங்கேயோ என்னமோ தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னு
1: பாருங்க. வீடுன்னு இருந்தால் நாலு பேர் வரத்தான்ப்பா செய்வாங்க. காரில் என்னை தேடி வந்தா பெருமை தானங்கப்பா, அதை பார்த்துதான் அக்கம் பக்கம்லாம் எங்கிட்ட தானா வந்து மெம்பரா சேர்றாங்க.
0: நிறுத்திரியா நிறுத்திரியா, கொஞ்சம் சொல்ற மாதிரி அலட்சிய பேச்சு போதும் போதும் போதும்.
1: அலட்சியமா சொல்லல, அக்கறையில தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்கப்பா, நாங்க வேணா வேற வீட்டுக்கு போயிடுறோம்.
0: சிவா, என்னப்பா சொல்ற, இது உங்க அம்மா வந்த வீடுடா, நீங்க இங்கே இருங்க, நான் கிராமத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து வரேன்.
1: அதுவும் சரிதான், கூடவே இருந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு வாழ்றதை விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லதுப்பா.
2: என்னங்க ஏன் மாமாவை போ சொல்றீங்க?
1: சாமி இரு போட்டோம்.
2: என்னங்க என்னங்க எந்திரிங்க,
1: வளரு காலையிலேயே எழுப்புற தூங்க விடு.
2: காலையில இருந்து ஏகப்பட்ட போன் கால்ஸ் வந்துட்டே இருக்குங்க, விடாம அடிச்சுட்டே இருக்கு. இப்ப கூட பாருங்க, இந்தாங்க யாருன்னு பாருங்க. நீங்களே
1: நீயே பாரு,
2: எங்க அண்ணன் கூட அடிச்சிருக்கான். இருங்க, எங்க அண்ணனுக்கு நான் போன் பண்ணி என்னன்னு
1: கேக்குறேன்.
2: ஹலோ அண்ணா. ஆமா அண்ணா, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா? ஏன் பதற, இந்த எழுப்புறேன் இருண்ண இரு கொஞ்சம் இரு. என்னங்க, எங்க அண்ணன் போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எந்திரிக்க முதல்ல என்னன்னு கேளுங்க.
1: தூங்க விட மாட்டியா, என்னன்னு கேளு.
2: கேட்டேங்க, உங்ககிட்ட தான் பேசணுமா.
1: சரி குடு. மாப்பிள, என்ன விஷயம், யார் சொன்னா? வாய்ப்பே இல்லை, வெப்சைட்ல பார்க்க சொல்லு. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கு மாப்பிள, பிரான்ச் ஆபீஸ்ல கேட்க சொல்லு, செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் மாப்பிள.
2: வாங்க, எனக்கு பதட்டமா இருக்கு, மயக்கமா வருதுங்க.
1: இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற, வர
2: மாட்டேனா? போன்ல என்னோட ஃப்ரெண்ட் பேசுறா.
1: ஏ என்ன
2: என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பதட்டமா இருக்குது.
1: வளரு, என்ன பேசுனாங்க உன்னோட ஃப்ரெண்ட்?
2: நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டு ஓடிட்டாங்களா, நியூஸ்ல வருது.
1: இங்க பாரு, உளராத, இதெல்லாம் நம்புற அப்படியா இருக்கு? கம்பெனிக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு வளரு, 10,000 லாரி இருக்கு, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு ஓட முடியுமா? வெப்சைட்ல எல்லாம் தெளிவா இருக்கு, பார்க்க சொல்லு. யாவது
2: சொன்னீங்க? சொன்னேன், வெப்சைட் காலியா இருக்குதா?
1: ஏதாவது டெக்னிக்கல் எரரா இருக்கலாம், பிரான்ச் ஆபீஸ்ல பார்க்கலாம்ல.
2: ஐயோ, அதையும் கேட்டேங்க, டேபிள் சேர் ஃபேன் எதுவுமே இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டாங்க.
1: ஏய், என்ன புது கதையா இருக்கு? லேப்டாப் எடு, நாமளே செக் பண்ணிக்குவோம்.
2: இத பாருங்க, நல்லா பாருங்க.

0: எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு.
1: ஏங்க அந்த கணேஷ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா?
2: இரு இரு இரு இரு, நானே ஃபோன் பண்ணுறேன். என்ன ரிங்கு ஃபுல்லா போகுது, எடுக்கவே இல்லை.
1: இருங்க, அவங்க ஒய்ஃபோட நம்பர் என்கிட்ட இருக்குங்க, நான் அடிச்சு பார்க்குறேன்.
2: ஃபோன் பண்ணு, நான் பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி பார்க்குறேன்.
1: சரிங்க. ஐயோ, ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஹலோ ஹலோ, நான் வளர்மதி பேசுறேங்க்கா. எப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கா?
2: வளரு, என்னாச்சு, ஏன் அலறற?
1: என்னங்க, அந்த கணேசன் இருக்கார்ல, அவரே மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காராங்க, ஐசியூல இருக்காராங்க.
2: நிறைய
1: பேர் சேர்த்து விட்டோமே, பணம் பூரா போயிருச்சுங்க, பணம் பூரா போயிருச்சு. நம்ம கிட்ட கேப்பாங்களே எல்லாரும், என்னங்க பதில் சொல்றது? எப்படிங்க தலை காட்டுறது, என்னங்க பதில் சொல்றது?
2: கொஞ்சம் அமைதியா இருக்கறியா?
1: இப்ப என்னங்க செய்ய சொல்றீங்க? ஓடி போனவங்களை எங்க தேடி பாப்பீங்க?
2: ஆய முறியா, நீ சேர்ந்து தானே பிசினஸ் பண்ண, இப்ப நான் செஞ்ச மாதிரி சொல்றா?
1: நீங்க விவரமானவரன் தானங்க தலையாட்டுனே, இப்படி ஏமாளின்னு தெரியாம போச்சே.
2: ஏமாளினா எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. வளரு,
1: கோவம் வந்து என்னங்க பண்றது, இப்படி ஆயிப்போச்சுல கடைசியில.
2: சரி சரி வளரு, கொஞ்சம் பேசாம இரு.
1: கணேசே மாதிரி மருந்து குடிச்சிடலாம், வேற வழியே இல்ல, குடிச்சிட்டு போய் சேர்ந்துடலாம். பயத்தோட என்னால வாழ முடியாதுங்க, இதைய வெடிச்சு செத்துருவேன். எங்க போலீஸ் எதுவும் வந்திருக்குமோ? ஐயோ கடவுளே, நெஞ்சு வடிக்குதே.
2: வளரு, பேசாம இரு. யாரு நான் பாத்து பேசாம தைரியம் இரு.
1: கடவுளே, போலீஸா இருக்க கூடாது.
2: வாங்கப்பா. நீங்க
3: சிவா?
2: அப்பா நான் தோத்துட்டேன்ப்பா.
3: விடு சிவா, முடிஞ்சத பேசாத, நினைக்காத.
1: யாரோட
3: பழியும் பாவமும் நமக்கு வேணாம். சிவா
2: சொல்லுங்கப்பா,
3: யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு எனக்கு லிஸ்ட் கொடு, நான் எல்லாத்தையும்
2: அடைச்சிடுறேன். பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எப்படிப்பா இவ்வளவு பணம் கிடைக்கும்?
3: சிவா, பேர பிள்ளைகளுக்கு இந்த தாத்தாவோட பரிசா இருக்கட்டும்னு கிராமத்துல ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன். வளர்மதி, 50 லட்சம்னு சொன்னேன், இதோட போகட்டும். நல்ல விலைக்கு இடம் போனதுனால அதை யதார்த்தமா வித்து காசாக்கி வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க.
2: அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்னோட பேராச கண்ணை மறைச்சிருச்சுப்பா, தட மாறி போயிட்டேப்பா.
3: முதல்ல அழுவத நிறுத்துறீங்களா இல்லையா? சிவா
2: சொல்லுங்கப்பா.
3: வளர்மதி, உங்களோட மாற்றம் முதல்ல எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. வீடு என்ன அரகமாயிருச்சு, மூச்செல்லாம் முட்டுச்சு. அதான் கிராமத்து வீட்டுக்கு போனேன், அங்கேருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் சிவா, பேராசை இல்லாமல் வாழ்ற வாழ்க்கை சுகமானது. பணம் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற ஆசை படுகுழியில் தான் தள்ளும். அதை விடுங்க, பழசை மறந்துடுங்க, புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க. யாரும் உங்களை கை நீட்டி கேட்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் உங்களை.
2: அப்பா எங்களோட இருந்துங்களேப்பா.
1: ஆமா மாமா, நீங்க வேணும் மாமா எங்களுக்கு.
3: நான் வருவேன், ஆனா இப்ப இல்ல. எப்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணுதோ அப்ப கண்டிப்பா வர்றேன், பயப்படாம இருங்க. சரி, நான் போயிட்டு வரேன்.
4: சில மாதங்களுக்கு பிறகு.
5: சார் வணக்கம்.
2: வணக்கம். நீங்க?
5: என் பேரு வினோத், உங்களை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நேரமா கேன்டீன்ல வெயிட் பண்றேன் சார்.
2: ஆபீஸ் வந்து பாத்துக்கலாமே
5: சார். இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல சார்.
2: சார் என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல.

0: மாதிரியே சொல்றேன் சார். உட்காருங்க சார், பிளீஸ். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார்.
1: சொல்லுங்க
0: சார். நேரடியாகவே நான் வரேன். புது எம்எல்எம் இது, நீங்க முன்னாடி பாத்தீங்கல்ல, அது மாதிரி இல்லை. எங்களோடது ரிஜிஸ்டர்டு நிறுவனம், இடமாவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல வழி காட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை சார். வெளிநாடு சுற்றுலா, காரு, வீடு எல்லாம் போனஸா கிடைக்கும் சார்.
1: சார், எது வேணாலும் என் உழைப்பால நான் வாங்கிக்கிறேன். எனக்கு நேரமாச்சு, எனக்கு இந்த எம்எல்எம் பிசினஸே வேண்டாம், நான் வர்றேன். ரொம்ப நன்றி
0: சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நிக்கிறது பாருங்க, புது புல்லட்டு, அது உங்களுக்கு தான் சார், எடுத்துட்டு போங்க.
1: 6 மணிக்கு பஸ் வந்துடும், புல்லட்டை விட பஸ் காஸ்ட்லி, வரட்டுமா
0: சார்? ப்ளீஸ் சொல்றத கேளுங்க, நீங்க இந்த புது புல்லட்ல தான் போகணும் சார். இந்தாங்க சார் சாவியே, புடிங்க சார், இந்தாங்க சார்.
1: சார் என்ன சார் இது? சார் வேண்டாம் சார், விடுங்க சார். சார் சார் விடுங்க, இது விடுங்க சார். சாவியில சார் விடுங்க சார். சார் எங்க போறீங்க சார்? சாவி விட்டு எங்க சார் போறீங்க சார்? நில்லுங்க. ஹலோ சார், நில்லுங்க சார், கூப்பிடுறல, நில்லுங்க சார். என்ன கூப்பிட கூட போய்கிட்டே இருக்காரு
2: சிவா.
1: அப்பா என்னப்பா நீங்க வர்றீங்க இங்கிட்ட இருந்து? என்ன நடக்குது இங்க?
2: அப்பா வாங்கி கொடுத்தத வேணான்னு சொல்லிருவியா?
1: அப்பா அப்பா நீங்களா?
2: நான் தான் சிவா, வினோத்து நான் அனுப்புன ஆள் தான். நீ மாறிட்டேன்னு தெரியும், அதுதான் புது புல்லட்டோட வந்தேன். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில் உனக்கு பழைய ஆசை இருக்குமோன்னு ஒரு சந்தேகம், அதான் வினோத்தை வச்சு டெஸ்ட் பண்ணேன். இந்த டெஸ்டில் நீ ஜெயிச்சிட்ட, அதுக்கு தான் இந்த புல்லட்டு பரிசு.
1: அப்பா நான் சன் ஆஃப் மிஸ்டர் சுப்பிரமணியன்ப்பா, ரொம்ப நன்றிங்கப்பா.

0: இந்த புல்லட் பரிசு.
1: அப்பா, நான் சன் ஆஃப் மிஸ்டர் சுப்பிரமணியன்ப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா, நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எனக்கு. நான் உங்க பையன்ப்பா.
0: சிவா, இப்பதான் எனக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசையா இருக்குப்பா. எடு வண்டியை வீட்டுக்கு.
1: ஓகேங்கப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மாயத்தூண்டில், வானொலி நாடக விழா நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் சிவாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், வளர்மதியாக சாந்தி சுரேஷ், சிவாவின் அப்பா சுப்பிரமணியனாக ஜோசப் டிசௌசா, நண்பர் கணேசனாக ஆர் ஞானவடிவேல் மற்றும் வினோதாக எல் என் ஜி ரவிசங்கர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
3: இன்றைய நாளில் வளம் வந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிருப்பீங்கன்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: நேரம் இரவு 9 மணி. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அறிவியல் மின்னல் இன்றைய நிகழ்ச்சியில் கடற்பசு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கின்றார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. சிவக்குமார் அவர்கள். உடன் உரையாடுகின்றார் ஏ. விக்னேஷ்.
2: வணக்கம் நேயர்களே. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். இந்த பூமியானது முக்கால் பங்கு கடல் நீரால் சூழப்பட்டது, கால் பங்கு நிலப்பகுதி. இந்த காப்பகுதி நிலப்பரப்பிலேயே கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ முக்காப்பகுதி சமுத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சில வகையான மீன்கள், நண்டுகள், நட்சத்திர மீன், கடல் ஆமை, கடல் குதிரை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சமுத்திரத்தில் கடற்பசு அப்படின்னு ஒரு உயிரினம் இருக்குது. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். கடற்பசு அப்படின்னா என்ன, அவற்றின் வாழ்க்கை முறை என்ன, இதனால் இந்த சூழலுக்கு என்ன நன்மைகள் உண்டாகுது, இது போன்ற நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. சிவக்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: கடற்பசு அப்படின்னா என்ன சார்?
3: கடல் பசு வந்து ஒரு மீனும் இல்லை திமிங்கலமும் இல்லை, இது ஒரு சைவ பாலூட்டி. டுகாங் டுகான் அப்படிங்கிற சைதீனியா வரிசையை சேர்ந்த ஒரு பாலூட்டி, முழுமையாக கடலில் வாழக்கூடிய தாவர உண்ணி. உலகில் வாழக்கூடிய ஒரே டுகாங் என இந்த டுகாங் டுகான் தான், இந்த கடல் பசு ஒன்று தான். இதை தமிழில் வந்து கடல் கன்னி, ஆவுளியா என பல பெயர்கள் உண்டு. கடல் பசு என்று ஏன் அழைக்கிறோம் என்றால், பசுக்கள் புல் மேய்வது போல கடல் அடியில் வளரக்கூடிய கடல் புல்களை மேய்ந்து வாழ்கிறது. அதனால் இதை வந்து கடல் பசு என்று அழைக்கிறோம். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 30-40 கிலோ கடல் புல்களை உண்ணக்கூடிய ஒரு உயிரினம்.
2: நீங்க சொல்லும் போது சொன்னீங்க கடற்கன்னி அப்படின்னு சொல்லுவோம்னு. இப்ப நமக்கெல்லாம் கடற்கன்னி அப்படின்னா பாதி மனித உருவமும் மீதி மீன் உருவமும் அப்படிதான் நம்ம வந்து கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த வகையோட சேர்ந்ததா?
3: இல்ல, ஆக்சுவலா இது வந்து என்ன அப்படின்னா, கடற்கன்னிங்கிறது வந்து மாலுமிகள் கப்பலில் போகும்போது இது வந்து இனப்பெருக்க காலத்துல அந்த குட்டிகளோட பால் கொடுத்து அப்படி மேல வரும்போது இதோட உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா துடுப்பு போன்ற முன்னான்கால்கள், பின்னால வந்து வால் வந்து திமிங்கலத்தை மாதிரி இருக்கும். இது பார்வைக்கு வந்து மீன் போலவும் ஆள் மாதிரியும் தெரியறதுனால இது வந்து கடல் கன்னி அப்படின்னு இவங்க வந்து வெளியே இருந்து ஒரு அச்சோ பார்த்து அதை சொன்னதுதான். கடல் கன்னிங்கிறது ஒன்று கிடையாது, கடல் பசுவை தான் கடல் கன்னி என்று அழைக்கிறார்கள்.
2: இப்ப நம்ம பகுதிகளில் இருக்கிற கடல்களில் இந்த கடற்பசு காணப்படுமா, இல்ல இந்தியாவில் எந்த கடல்ல இந்த கடற்பசு காணப்படுது?
3: அதாவது நம்ம இந்தியாங்கிறது ஒரு தீபகற்ப நாடு, அதாவது மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு தான் இந்தியா. இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை, மேற்கு கடற்கரைன்னு பார்த்தீங்கன்னா

0: நம்ம வந்து கேரளா இந்த பக்கம் அப்படி வரும், மேலே கச் வளைகுடா அப்படிங்கிற இடம் இருக்கு. இங்கே கொஞ்சம் கடல் பசுக்கள் காணப்படுகிறது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்க கடற்கரை, மன்னார் வளைகுடா, பாக் வளைகுடா, தென் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், இந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமாக காணப்படுகிறது கடல் பசு.
1: இந்த கடற்பசுக்கு வகைகள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா இல்லை ஒரே இனம்தானா?
0: இந்த கடல் பசு ஒரே இனம்தான், சைரீனியா வரிசையை சேர்ந்த உலகிலேயே இருக்கக்கூடிய ஒரே இனம் டூகாங் டுகான் அப்படிங்கிற ஒரே இனம்தான் இருக்கு.
1: நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க இது வந்து ஒரு சைவ பாலுட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய பிரதான உணவே வந்து கடற்பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கடல் பசுக்கள் அமைப்பிற்கும் கடல் பொருட்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு?
0: கடல் பசு இயற்கை சமநிலையை பேணுவதற்கு முக்கிய பங்குகளை வைக்கிறது. அதாவது இது வந்து 20 மீட்டருக்கும் குறைவான ஆழம் அமைதியான கடலோரம் பகுதிகளில் வாழ விரும்பக்கூடிய ஒரு உயிரினம் இது இருக்கு அப்படின்னா, அங்கே கடல் புல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கடல் பசு அங்கே இருக்கும். அதாவது சீக்ரோ ஹெல்த்தி சீக்ரோ சீ கிராஸ் மெடோஸ்ன்னு சொல்லுவோம். இதை கிட்டத்தட்ட கடல் படுகை பராமரிப்பு, ஊட்டச்சத்து சுழற்சி, தென் ஹேபிட்டட் கிரியேஷன், அதாவது வந்து மீன்களுக்கு வாழிடம் உருவாகிறது, இதெல்லாம் வந்து இதோடைய மேய்ச்சல் காரணமாக நடக்கிறது. அது மட்டும் இல்லை, கடல் ஆமைகளுடைய உணவிடமும் இந்த கடல் புல் படுகை தான். மீன் வந்து நிறைய முட்டை போட்டு எங்கோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த கடல் புல் படுகை தான். அது மட்டும் இல்லை, கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய கடல் புல் படுகைக்கு இருக்கு. கடல் பசு இருந்தால் கடல் மேய்ச்சல் நிறைய இருக்கும், கடல் புல்களை சாப்பிட்டு கடல் புல் மீண்டும் மீண்டும் வளரும். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அது வந்து இழுத்து உறிஞ்சி ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா நீல கார்பனாக மாற்றுது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கானிக் கார்பனைஸ் பண்ண, கிட்டத்தட்ட உலகத்துல கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் சேமிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் புல் படுகையினால் மட்டும் 18% விழுக்காடு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சக்கூடிய தன்மை, அது மட்டும் இல்ல நீல கார்பனாக மாற்றக்கூடிய தன்மை இந்த கடல் புல் படுகைகளுக்கு இருக்கு. கடல் புல் படுகை வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த கடல் சூழலை வந்து நல்ல ஒரு சூழலாக மாற்றக்கூடிய தன்மை இந்த கடல் புல்லுக்கும் கடல் பசுக்கும் இதுதான் இவருக்கு தொடர்பு.
1: அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு சின்ன சந்தேகம் சார், இப்போ கடல் புல் படுகை சொன்னீங்க, அவற்றுக்கும் பவளப்பாறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கத்தான செய்யும் அப்படின்னா?
0: கண்டிப்பாக, பவளப்பாறைகள் வந்து நிறைய நம்ம வந்து மன்னார் வளைகுடா, பாக் வளைகுடா இதிலெல்லாம் நிறைய பவளப்பாறைகள் இருக்கு. இதுவும் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நர்சரி தான், ஃபிஷ் ப்ரீடிங் சென்டர் தான். பவளப்பாறைகள்ங்கிறது கோரல் ரீஃப்ஸ்னு சொல்கிறோம். அது வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து தூர்வாரதில் இந்த சேது சமுத்திரம் திட்டம் போதெல்லாம் இதுக்கு பின்னால் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் அந்த இதில் வந்து நிறைய அழிக்கப்பட்டது இந்த இடம். அதனால இந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் வரும்போது நான் உங்களுக்கு தெளிவாக இதை கூறுகிறேன்.
1: கண்டிப்பாக சார். கடற்பசு அதனுடைய வெயிட்டு எவ்வளவு இருக்கும், உடல் அமைப்பு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது ஒன்று. அடுத்து தொடர்ந்து அதனுடைய வாழ்க்கை முறை, இனப்பெருக்க பண்புகள் அப்படின்னு என்னென்ன சார்?
0: கண்டிப்பாக, இது கடல் பசுவின் வாழ்க்கை முறை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து கலர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் நிற பழுப்பு நிறம், சாம்பல் பழுப்பு நிறம் கலந்த ஒரு நிறம் அதோடைய கலர். இது வந்து திமிங்கிலம் போகிற வால் இருக்கும், துடுப்பு போன்ற முன்னங்கால்கள் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இதோடைய கடல் வாழ்க்கைக்கு ஏற்ப தகவமைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விலங்கினம், சரிங்களா, ஒரு உயிரினம். பாலூட்டின்னு சொல்கிறதுனால இது வந்து எப்படி வருது அப்படின்னா சுவாசிக்கிறது வந்து நுரையீரல் சுவாசம் தான். இதுக்கு கிட்டத்தட்ட 10-11 நிமிடங்களுக்கு இருக்க மேலே மேலே வந்து சுவாசிச்சுட்டு உள்ளே போகும். இது வந்து எடை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 300-400 கிலோ வரைக்கும் இருக்கும். அதுக்கு நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது 3-4 மீட்டர்லேருந்து வரைக்கும் இதோடைய நீளம் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு ஒரு பாலூட்டி என்பதால் மட்டும் இல்லை, இது ஒவ்வொரு முறையும் கீழே இருந்து மேலே வர்றது ஒரு 10-11 நிமிடங்களுக்கு ஒருக்க மேலே வரும். அது மட்டும் இல்லை, இது வந்து கடற் புல்களை மட்டுமே 30-40 கிலோ வரைக்கும் கூட இது உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா புல் மட்டும்தான் சாப்பிடும், வேறு எதுவுமே சாப்பிடாது. இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் இனப்பெருக்கம் வயது, இது வந்து முதல் குட்டியை போடுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-17 ஆண்டுகளுக்குள்ள தான் இது இனப்பெருக்கமே முதல் இனப்பெருக்கம் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட இதோடைய கர்ப்ப காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12-14 காலங்கள். யானைக்கு நம்ம வந்து சொல்கிறோம் 22 மாதங்கள். அதே மாதிரி பசுக்கு பார்த்தீங்கன்னா 280 நாட்கள், ஒரு வருடம் கிட்டத்தட்ட. நம்ம மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 270 நாட்கள் தான், 9 மாதங்கள் இந்த மாதிரி தான் வருது. ஆனால் இந்த கடல் பசுக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12-14 மாதங்கள் இதுக்கு உடைய கர்ப்ப காலம். ஒரு கர்ப்ப காலத்துக்கும் அடுத்த ஒரு இதுக்கும் இடைவெளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போட்ட பிறகு அடுத்த குட்டி போடுறதுக்கு வந்து நாட்கள் எவ்வளோ அப்படின்னா 3-7 ஆண்டுகள் எடுக்குது. ஏன் அப்படின்னா இந்த குட்டிகளோட சேர்ந்து வந்து இது குட்டிகளுக்கு பால் கொடுக்கறது கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் இந்த குட்டிகளுக்கு வந்து

0: பால் கொடுக்கறதுனால குட்டிகளை வந்து சமதானம், குட்டிகள் வந்து பிறந்த உடனேயே நீந்தக்கூடியது. அந்த குட்டிகள் வந்து மோதுகளை அதை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே இது வந்து என்ன பண்ணும், கடல் புல் படுகைகளுக்கு போகும். அங்கிருந்து ஒரு 3 மாசத்துல அது புல் சாப்பிடக்கூடிய பக்குவநிலை அந்த குட்டிக்கு வந்துடும். இருந்தாலும் 3 வருடங்கள் இது பால் கொடுக்குது. இது வந்து ஒரு அது பேரண்டல் கேர் பார்த்தீங்கன்னா, ஒரு பசு அழிந்தா அதோட எண்ணிக்கை மீண்டும் வளர நீண்ட நாட்கள் ஆகும். கிட்டத்தட்ட இதோடைய இனப்பெருக்க விகிதம் ரொம்ப குறைவுது. ஏன்னா கிட்டத்தட்ட குட்டிக்கும் அடுத்த குட்டிக்கும் இடையில 3 to 7, இது 70 ஆண்டுகளோட உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம். நான் சொல்ல வந்து 70 ஆண்டுகள் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 குட்டி லைஃப் டைம்லேயே இது வந்து 5-6 குட்டிகளை தான் போடும். முதல் குட்டி போடுறதுக்கு 17 வருடம், அதுக்கடுத்தது 3-7 ஆண்டுகள் வந்து அதுக்கு இடைவெளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மொத்தமே அதோட லைஃப் டைம்ங்கிறது 70 வருஷம் சொல்கிறோம். அதோடைய ஆயுள் காலம், அந்த ஆயுள் காலத்தில் 5-6 குட்டிகள் மட்டுமே இது போடும். அதனால இதோடைய இனவிருக்க விகிதம் ரொம்ப குறைவு.
1: சில வகையான மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக இடம் விட்டு இடம் செல்லும். கொஞ்சம் ஆழமான பகுதியை நோக்கி செல்லக்கூடிய மீன்களும் இருக்குது, கொஞ்சம் ஒதுக்குப்புறமா அதாவது கரையோரமா போறக்கூடிய மீன்களும் இருக்குது. இதனுடைய இனப்பெருக்கம் காலம் இப்ப நீங்க சொன்னீங்க, இது எப்படி சார், அது இருக்கிற இடத்துலயே அந்த இனப்பெருக்கத்தை நடத்துமா, இல்ல அதுக்குன்னு பிரத்யேகமா ஏதாவது இடத்தை தேர்வு செய்து நகருமா?
0: இடத்தை தேர்வு செய்து நகராது. ஆனா அதோட இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, கடல் புல் படுகை தான். அந்த கடல் புல் படுகை தான் அதோட ஹேபிடட்ஸ், அதோடைய வாழ்விடம் அப்படிங்கறதே. அந்த கடல் புல் படுகை எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தான் இது இனப்பெருக்கம், அதோட வாழிடம் எல்லாமே இருக்கும். கடல் மட்டம் உயர்ந்தாலோ இல்ல கடல் மட்டம் தாழ்ந்தாலோ 20 மீட்டர் ஆழம் உள்ளதுன்னு சொல்லிட்டேன், இந்த இடத்துல மட்டும்தான் இது இனப்பெருக்கம் செய்யும், அங்குதான் இது வாழும்.
1: கடல் பசுக்கள் அதனுடைய தோற்றம் அப்படின்னு ஏதாவது இருக்கும், அதனுடைய வரலாற்று பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய பரிணாம முக்கியத்துவம் இதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
0: இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், யானை உடையோ தொடர்புடையது. இந்த அனிமல் வந்து என்ன அப்படின்னா, ஆதிகாலத்தில் 420 லட்சம் வருஷத்துக்கு முன்னால, 4.5 கோடி இல்லை 5 கோடி வருஷத்துக்கு முன்னாலேன்னு சொல்லலாம், இந்த வருஷத்துக்கு முன்னால இது வந்து எங்கேருந்து எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு முன்னால எந்த உயிர்லேருந்து இது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத்தேரியா பாலுட்டிங்கிறது வந்து யூத்தேரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூத்தேரியாவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃப்ரோத்தேரியா, அது ஒரு ஆர்டர். அஃப்ரோத்தேரியாவிலேருந்து எவால்வ் ஆகி என்னது அப்படின்னா, சூப்பர் ஆர்டரை வந்து அது வந்து என்ன அப்படின்னா பானுங்குலேட்டா அப்படிங்கிற ஒரு வரிசை இருக்கு. அதிலிருந்து எவால்வ் ஆகி தனித்தனியாக எவால்வ் ஆனது தான் யானை, கடல் பசு, அதுக்கப்புறம் ஹைராக்ஸ், இந்த 3 தனித்தனியாக எவால்வ் ஆனது. அப்போ இதோடைய முன்னோடி மூதாதையர்கள் யார் அப்படின்னா, இந்த பானுங்குலேட்டா அஃப்ரோத்தேரியா அப்படிங்கிறது. அப்போ யானையுடைய வம்சாவளி முன்னோடைய மூதாதையரும் இந்த கடல் பசுடைய மூதாதையரும் ஒரே குழுவை சேர்ந்தவங்க. ஸோ அப்போ வந்து ஒரே இடத்துல இருந்தா இவங்க வந்து எவால்வ் ஆகி வராங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விசித்திரமான சொந்தங்கள் சொல்லலாம். யானை இதோடைய நிலத்தில் இருக்கக்கூடிய விசித்திரமான சொந்தங்கள். தென் வந்து பாத்தீங்கன்னா வாழும் யானையுடன் நெருங்கிய தொடர்புடையதுன்னு சொல்லிட்டோம். இதோடைய தோற்றம் எங்க தோன்றுச்சு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கால, அதாவது புளோரிடா அப்படிங்கிற அந்த இடத்துலதான் அங்க தோன்றி இருக்கு. அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல்ல தோன்றியதாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட மத்திய அமெரிக்க கடல் வழி மூடுவதற்கு முன்பு எத்தனை 100,000 வருஷம்னா, கிட்டத்தட்ட மில்லியன் சொல்லலாம், 12-2.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பால இந்த இடைவெளியில அந்த சென்ட்ரல் அமெரிக்கன் சீவேன்னு சொல்லுவோம், மத்திய அமெரிக்க கடல் வழி மூடுவதற்கு முன்பாக அட்லாண்டிக் பெருங்கடலேருந்து பசிபிக் பெருங்கடலுக்கு இது வந்திருக்கு, இடம்பெயர்ந்திருக்கு. இந்த தான் தோற்றம், அதாவது இப்போ இருக்கு புளோரிடா, அங்கதான் தோன்றி இருக்கு. அங்கு அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நவீன இனம் டுகாங், டுகாங்கிறது வந்து பசிபிக் பெருங்கடலை தாண்டி இன்னைக்கு வந்து இந்தோ ஆஸ்திரேலியா பகுதி வந்து அங்கிருந்து எனது பரவி இந்தோ பசிபிக், மேற்கு பசிபிக், இந்த சைட்ல மேசுக்கு மேற்கு சவுத் ஆப்பிரிக்கா இந்த கிழக்கு இது வரைக்கும் அப்படி பரவி நிலைத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதோடைய பயணம் அந்த காலத்துல. இதுக்கு இந்த இதுக்கு வந்து எவ்வளவு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னா, கிட்டத்தட்ட 12-2.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு.
1: புவியியல் ரீதியாக மரபணு பயணம் பரிணாம தனித்தன்மை எப்படி வேறுபடுது?
0: இது வந்து உலக வரைபடத்துல கடல் பசுக்கள் வந்து இதை ஃபைட்டோஜியோகிராஃபின்னு சொல்லுவோம், அதாவது 48 நாடுகளில் இந்த கடல் பசு காணப்படுகிறது. இதோடைய மரபணுவை எடுத்து ஆராய்ந்த போது உலகங்களில் உள்ள இது ஹேப்ளோ குரூப்ஸ்னு சொல்லுவோம், இத்தனித்துவமான குழுக்களாக பிரிந்து வாழ்வது கண்டறியப்பட்டது மரபணு சோதனை மூலமாக. சோ மரபணு வழி தோன்றல் ஆராய்ச்சியாளர்களால் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ எடுத்து அடிப்படை முக்கிய பிரிவுகளாக பிரிச்சாங்க. எத்தனை பிரிவுகளா பிரிச்சாங்க அப்படின்னா, மேற்கிந்திய பெருங்கடல் குழு அப்படின்னு ஒன்று, ஒரு குழு. இதுல வந்து எந்தெந்த நாடுகள் சேரும் அப்படின்னா, கிழக்கு ஆப்பிரிக்கா, அரபிய வளைகுடா, அதுல வந்து நம்ம வந்து கட்ச் வளைகுடான்னு சொல்றோம் இல்லையா, குஜராத் பக்கத்துல, இந்த இதெல்லாம் வந்து மேற்கிந்திய பெருங்கடல் குழுல வந்துடும். இந்த சோதனை மூலமா ஒரு குழுவா பிரிக்கிறாங்க. அடுத்த குழு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய பெருங்கடல் குழு. இதுல வந்து நம்ம மன்னார் வளைகுடா, இலங்கை, மடகாஸ்கர், அப்புறம் வந்து சில ஆஸ்திரேலியாவோட சில பாகங்கள், இதெல்லாம் சேர்ந்து வந்து என்னன்னா கிழக்கிந்திய பெருங்கடல் குழுன்னு சொல்றோம். அடுத்தது ஆஸ்திரேலியா.

0: ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் கடல் பெருங்குழு, இது ஒரு குழு. இப்படி ஒரு மூணு குழுவா இந்த மரபணு சோதனை மூலமா ஹேப்ளோ குரூப்ஸா மூணு குரூப்பா பிரிக்கிறோம். இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு மரபணு ஆராய்ச்சி மூலமா கடல் பசு பாத்தீங்கன்னா 14 நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம், அதாவது இயற்கை வரலாற்று அருங்காட்சியகங்கள், அதுல இருந்து 162 கடல் பசுக்களுடைய எலும்பு மற்றும் பல்லு, இந்த ரெண்டு சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ சோதனை பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட அதனுடைய ஆய்வின் மூலம் பாத்தீங்கன்னா மடகாஸ்கர் மற்றும் இலங்கையில வாழக்கூடிய கடல் பசு மரபணு ரீதியாக எல்லா வகை குடும்பத்திலிருந்து தனியாக பிரிந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இந்த இது வந்து பிரிவு வந்து எப்போ அப்படின்னா 1.9 மில்லியன்ல இருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த இலங்கையில வாழக்கூடிய இந்த கடல் பசுவும் மடகாஸ்கரில் வாழக்கூடிய கடல் பசுவும் தனியாக பிரிந்து வருகிறது. பெரிய குழுக்கள் பிரிந்தது ஒரு 19 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால பிரிஞ்சிருக்கு. இந்த மூணு குழு சொன்னோம் இல்லையா, அது வந்து 19 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாலாக பிரிந்தது, இலங்கை மற்றும் மன்னார்குலை கூட. இந்த குழுக்கள் வந்து கிட்டத்தட்ட 1.9 மில்லியனுக்கு முன்னாலேயே இது வந்து தனித்துவமா பிரிந்திருக்கு. இதோட மரபணு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். மரபணு பன்முகத்தன்மை கூட கூட நோய்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களை தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு வரும். மரபணு பன்முகத்தன்மை அதிகமாக இருந்தால் மட்டுமே நோய்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களை தாங்கி வாழ முடியும். மன்னார் வளைகுடா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இந்த கடல் பசு வந்து மரபணு தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம். இதோடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபடும்.
1: இதனுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபடுது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது உலகத்துல எந்த பகுதியில அதிகமா இந்த கடற்பசு இருக்குது, நம்ம இந்தியாவில இந்த கடற்பசு எங்க அதிகமா இருக்குது, அது எப்படி அங்க அதிகமா இருக்குது இங்க அதிகமா இருக்குதுன்னு நம்ம எப்படி வந்து கணக்கிட முடியும்? ஏன்னா எல்லாமே வந்து கடல்ல ஒரு நீர்ல இருக்கக்கூடியது, நீந்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எப்படி அளவீடு செஞ்சு இங்க அதிகமா இருக்கு இங்க கம்மியா இருக்குன்னு எப்படி அந்த அளவீடை கணக்கிட முடியுது?
0: இது வந்து உலக எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து கடல் பசுவோட எண்ணிக்கை 166,000. இது வந்து பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐயுசிஎன். உலகளவில் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வல்ரபிள் கண்டிஷன், அழியும் தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஜப்பான் கிழக்கு ஆப்பிரிக்காவில் மட்டும் இது மிகவும் ஆபத்தான நிலை, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா, பாக் வளைகுடா அதிகமாக காணப்படுது. அதாவது நம்ம கிழக்கு கடற்கரை மன்னார் வளைகுடா இலங்கைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இடையில அந்த பாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பாக் வளைகுடா இருக்கு, பாக் விரிகுடா மன்னார் வளைகுடா இந்த இடத்துல அதிகமாக இருக்கு. இந்த கட்சி வளைகுடாலையும் கொஞ்சம் இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பார்த்தீங்கன்னா சிதறி அதெல்லாம் ஸ்கேட்டர்டு அங்கங்கேயா காணப்படுது. இது ரொம்ப நிறையன்னு சொல்ல முடியாது. அந்தமான் நிக்கோபார் ஐலண்டை சுற்றி அங்கே வந்து அந்த மாநிலத்திலே வந்து மாநில விலங்காக கடல் பசு 2006 அறிவிக்கப்பட்டது அந்தமான் நிக்கோபர்ல. கொஞ்சம் அமௌண்ட் வந்து எங்க இருக்கு, கட்சி வளைகுடா குஜராத்ல, கட்சி வளைகுடா அது வந்து மேற்கு கடற்கரை மேல குஜராத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கட்சி வளைகுடால ஒரு கொஞ்சம் நம்பர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லட்சத்தீவுல இருந்தது, ஆனா இப்ப இல்லை, அழிந்து விட்டது. முன்னால வரலாற்றுல வந்து பதிவுல பாத்தீங்கன்னா லட்சத்தீவுல வந்து கொஞ்சம் கடல் பசுக்கள் இருந்ததாக வரலாற்று செய்தி. ஆனால் இப்போ வந்து தற்போது வந்து கம்ப்ளீட்டாக முற்றிலுமாக அழிந்து விட்டதாக கருதப்படுகிறது. இப்போ டோட்டலாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா இதெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா 200-250 கடல் பசுக்கள் தான் காணப்படுகிறது. இது வந்து எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா கணக்கிட முறைகள், கண்காணிப்பு முறைகள்னு பார்த்தீங்கன்னா வான்வெளி ஆய்வுகள், ஏரியல் சர்வேன்னு சொல்லுவோம், படகு மூலமான ஆய்வுகள், தென் பார்த்தீங்கன்னா கடலோர ஆய்வுகள். ஸோ இந்த முறையில் தான் இதை எண்ணத்தை கணக்கிடுறாங்க. நவீன தொழில்நுட்பம் நிறைய இருக்கிறதுனால ட்ரோன்கள், இப்போ வந்து ட்ரோன்கள் நீருக்கடியில் ஒலியை பதிவு செய்யக்கூடிய கருவிகள் மூலமாகவும் இதை வந்து இந்த எண்ணிக்கையை கணக்கிடலாம். மன்னார் விளைகுடா பகுதியில் வந்து ட்ரோன்கள் மூலமாக வெற்றிகரமாக இந்த கண்காணிப்பு நடந்தது சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்காணல் ஆய்வு, மீனவர்களிடம் வந்து நடத்தப்படும் நேர்காணல் ஆய்வுகள் மூலம் ஃபிஷர்மேன் இன்டர்வியூ சொல்லுவோம் இல்லையா, அவற்றின் இருப்பு அச்சுறுத்தல் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இவர்கள் அச்சுறுத்தல் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மீனவர்களோட இன்டர்வியூ மூலமா என்னென்ன அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்.
1: சரி, இப்போ நீங்க சொன்னீங்க மீனவர்கள்ட்ட வந்து நேர்காணல் பார்க்குறோம், படகு மூலமா போய் ஆய்வுகள்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து ஒரு மீன்பிடி செய்யக்கூடிய ஒரு மீனவருக்கு இந்த கடற்பசு தன்னுடைய வலையில சிக்குது அப்படின்னா அதை வந்து உணவா பயன்படுத்த முடியுமா?
0: ஆமாம், இது வந்து முன்னால் வந்து வேட்டையாடவே பட்டாங்க. இதை இறைச்சிக்காக எண்ணெய்க்காக வேட்டையாடுதல்ங்கிறத சமூக, அதாவது சட்டவிரோத வேட்டையாடுதல் அப்படின்னு ஒன்று நடந்தது. ஆனால் அது வேட்டையாடக்கூடாது, வேட்டையாடுனா என்ன ஆகும், அதில் மீன்களுடைய வளம் குறையும், அது மீனவர்களுடைய வாழ்வாதாரம்

0: பாதிக்கப்படும். அதனால வந்து வேட்டையாடுதலை வந்து தடுத்தாங்க. ஆனால் வேட்டையாடுதலுக்கு முன்னால் இது வந்து கடல் பசு ஏன் அழிவின் விளிம்பில் உள்ளது அப்படிங்கிறதுக்கு நம்ம காரணம் சொல்லியாகும். நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்குது. என்னென்னா மீன்பிடி வலைகள், மீன் பிடிக்கும் போது மீன் வலைகளில் வந்து கில் நெட்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த கில் நெட்டில் வந்து இது மாட்டிக்கும். மாட்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து 10 நிமிடத்துக்கு ஒருக்கா மேலே வந்து வந்து போகணும். அப்போ மீன் வலையில் மாட்டும் போது இது வந்து இறந்து போகக்கூடாது வாய்ப்புகள். அப்புறம் கடல் மாசுபாடு, வாழிட இழப்பு, கடலோர கட்டுமானங்கள் தூர்வாறுதல் மற்றும் மாசடைதல் காரணமாக கடல் புல் படுகைகள் அழிந்து விடுகின்றன. ஸோ அந்த கடல் புல் படுகைகள் ஹேபிட்டட் லாஸ் ஆகும்போது இந்த கடல் பசுவுக்கு முக்கியமாக பெரிய ஒரு அச்சுறுத்தல் அது. அது மட்டும் இல்ல, படகு போக்குவரத்து, நிறைய போக்குவரத்துகள் படகுகள் அங்கே இங்கேயும் கிட்டத்தட்ட எவ்வளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட விசைப்படகுகள் கீழக்கரையில் மட்டுமே 600 விசைப்படகுகள் இந்த ட்ராலர்ஸ் 600 விசைப்படகுகளுக்கு மேலே இருக்குது. இவ்வளவு விசைப்படகுகள் போகும்போது என்ன நடக்குது, கடல் போக்குவரத்துனால படகுகளில் நிறைய இந்த கடல் பசு மோதி என்ன ஆகுது, இறக்க நேரிடுறது, காயம் ஏற்படுது. அப்புறம் வேட்டையாடுதல், இறைச்சி மற்றும் எண்ணெய்க்குன்னு சொல்லியிருந்தீங்க. தென் வந்து இயற்கை பேரிடர், சூறாவளிகள், அப்புறம் கடற்பொருட்களை அழிப்பதன் மூலம் இதோடைய இது வந்து அழிஞ்சிருது. அது மட்டும் இல்லை கிளைமேட் சேஞ்ச், முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய இது வந்து கிளைமேட் சேஞ்சு. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனிதன் தான் இதுக்கு வந்து முக்கியமாக வந்து மிகப்பெரிய எதிரி வந்து யார் அப்படின்னா, இயற்கை எதிரியை விட செயற்கை ஆர்டிஃபிஷியலாக எதிரி வந்து மனிதன் தான். இந்த தூர் வாறுதல்னு ஒன்று சொன்னேன், 2006 to 2009 வரைக்கும் சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய அதாவது இந்த கடல் புல் படுகைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இந்த 6 வருஷம் கடல் பசுக்கள் இருக்கா இல்லையாங்கிறது வந்து பயங்கர ஒரு கேள்விக்குறியாக, ஏன்னா கடல் புல் படுகைகள் இல்லைன்னா கடல் பசுக்கள் ஃபுல்லாக அழிந்துவிடும். நிறைய போராட்டங்கள் இது பண்ணி அந்த சட்டம், அந்த கடல் தூர்வாறுதல், அந்த தூர்வாறுதல் நடந்த இதை வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை நிப்பாட்டினாங்க, அந்த சேது சமரச திட்டம்.
1: மனிதன் தான் பெரும்பங்கு வகிக்கிறான் இந்த கடற்பசு அழிவிற்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த காலநிலை மாற்றம், அதனுடைய தாக்கங்கள், அதன் மூலம் கூடிய உயிரியல் ரீதியான மாற்றங்கள்லாம் இருக்குதுல்ல, அப்போ அது வந்து அதுக்கு வந்து பேராபத்தா இருக்காதா?
0: கண்டிப்பாக. இதை வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து புவி வெப்பமடைதல் முதல்ல ஒன்று. காலநிலை மாற்றம் மற்றும் தாக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், அதாவது கடல் நீர் வெப்பம் நிலை அதிகரித்து கடல் பசுக்கு பெரும் சவால உள்ளது. மிதமிஞ்சிய வெப்பம், மிதமிஞ்சிய கடுங்குளிர், இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தை, கடல் பசுங்கள் ஆரோக்கியத்தை வந்து பாதிக்குது. அதாவது வந்து இதுவே ஒரு ஒரு வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான். இருந்தாலும் மிதமிஞ்சிய வெப்பம், குளோபல் வார்மிங், சரிங்களா? ஸோ சீ லெவல், இதனால என்ன நடக்குது அப்படின்னா சீ லெவல் வந்து உயருது, ஒளியின் அளவு குறையிறது. அதனால வந்து கடல் புல்லுடைய வளர்ச்சி மறைமுகமாக குறையிறதுனால இது என்ன ஆகுதுன்னா கடல் புல் வளர்ச்சி குறைகிறது, இதனால உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம வந்து முக்கியமாக பார்க்கறது எல்லினோர் லானினா, கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும்.
1: நானே கேட்கணும்னு நினைச்சேன்
0: சார். இன்றைக்கி வந்து இப்போ நடக்குது சூப்பர் எல்னினோன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து எல்னினோ அப்படிங்கிறது லானினா எல்னினா, லானினான்னு வந்து பார்த்தீங்கன்னா காலங்களில் வந்து மிதமிஞ்சிய மழை மற்றும் வெள்ளம், இதனால் வந்து புயல் இதனால் வரும். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், நம்ம மன்னார் வளைகுடா மாதிரி கார்வி விரிகுடான்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து 1000 சதுர கிலோமீட்டருக்கு காட்டில் உள்ள புல்வெளி மட்டுமே அழிந்தது அந்த நேரத்தில், கிட்டத்தட்ட 1992 நடந்தது. ஆஸ்திரேலியா நடந்த லாலினாவினால மிதமிஞ்சிய வெள்ளப்பொக்கம் புயல்னால நடந்த ஒரு பேரழிவு, கடல் புல்வெளி மட்டும் 1000 சதுர கிலோமீட்டர் அழிந்தது. அதே மாதிரி எல்னினோ, இப்போ வந்து நம்ம சூப்பர் எல்னினோ சொல்கிறோம், கடல் வெப்ப அலைகள், வெப்ப அலைகள்னால வந்து மேற்கு ஆஸ்திரேலியாவில் வந்து பெரும் கடல் புல் வந்து அழிவு, கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் பசு எண்ணிக்கை பயங்கரமாக பாதிச்சுது. இதனால இந்த எல்னினோனால 22%லேருந்து 2.2%க்கு குறைஞ்சது கடல் பசுங்களின் எண்ணிக்கை. இனப்பெருக்க பாதிப்பு, கிளைமேட் சேஞ்சுனால வந்து இனப்பெருக்கம் அது வந்து தள்ளி போடும். இந்த இனப்பெருக்கம் தள்ளி போடும்போது இனப்பெருக்கம் பாதிப்பு வரும். இது ஒரு, அப்புறம் வந்து 2004 நமக்கு தெரியும் சுனாமி. சுனாமி வந்து பார்த்திங்கன்னா கசப்பான பக்கம்னு சொல்லலாம். அந்தமான் நிக்கப்போகிற தீவுகளில் வந்து சுனாமி, அதோடய நிலநடுக்கம், இதனால் வந்து நிலப்பரப்பு 1 மீட்டர் மேலே போய் 2 மீட்டர் வந்து 1 மீட்டர் மேலேயும் கிளைமா போனதுனால, உயர்ந்தும் தாழ்ந்தும் போனதுனால கிட்டத்தட்ட 15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள கடல் புல்வெளி வந்து படுகை அழிந்தது இந்த சுனாமினால. இதனால் கடல் பசு எண்ணிக்கை வந்து பெருமளவு குறைந்து விட்டது. மீனவர்கள் சொல்கிறாங்க வந்து இந்த ஆஃப்டர் சுனாமி, அதாவது சுனாமிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இதே பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை 1954 வந்து

0: வந்து மன்னார் வளைகுடால பகுதியில் வந்து வீசிய கடும் புயல், இதில் வந்து நிறைய கடல் பசுக்கள் வந்து கரை ஒதுங்கியது, இறந்து கரை ஒதுங்கியது. இது வந்து மீனவர்களுடைய இன்டர்வியூவில் நாங்கள் கேட்டது. அது மட்டும் இல்லை, உயிரியல் ரீதியான மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் தள்ளி போகுது ஒன்று, இடம்பெயர்தல், இதனால் அதாவது வாழ்விடம் அழியும் போது அது ஒரு இன்னொரு இடத்துக்கு தான் போகும் சரிங்களா. அது மட்டும் இல்லை, பட்டினி சாவு, அதனுடைய உடல் மெலிந்து நிறைய இறந்தது, இதுதான் அதுக்கு காரணம், உடலியல் மத மாற்றங்கள். அது மட்டும் இல்லை, ப்ளூ நீல கார்பன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சது இந்த சுனாமினால சரிங்களா. இயற்கை பேரிடங்கள்
1: மனித நடவடிக்கைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காலநிலை மாற்றம், எல்நினோ இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டு தவிர கடல்லையே இருக்கக்கூடிய உயிரினங்கள், இதை உணவாக உட்கொள்ளக்கூடிய சில வகையான மீன்கள் கூட இருக்கலாமே, அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுதா?
0: ஆமாம், அது வந்து பாதிப்புகள் குட்டிகள் ரொம்ப பாதிக்கும், அடல்ட்ட வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு வந்து இயற்கையான எதிரிகள் வந்து குறைவு தான், சுறா மீன்கள், உப்பு முதலைகள் கடிக்கக்கூடிய ஆபத்து இருக்குது, இதுதான் வந்து இயற்கையான எதிரின்னு சொல்ல முடியும். ஆனால் செயற்கையான எதிரிகள் தான் மனிதன் தான் அதிகமாக இதை வந்து என்ன பண்ணுறான், இதோடைய வாழ்க்கைக்கு வந்து அதிக அச்சுறுத்தலாக காணப்படுது.
1: சூழலுக்கு ரொம்ப பாதுகாப்பான, அதாவது இயற்கை பேரிடர்களை தடுக்கக்கூடிய பங்கு, ஒரு கடலில் வந்து கடற்பொருட்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கடற்பசுவும் அதிகமாக இருக்கும், அந்த சூழல் ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வகையான கடற்பசுக்கள் இப்போ வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கீங்க, இவற்றை பாதுகாக்க நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம்?
0: ஆமாம், பாதுகாப்பு நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுத்தாகணும். இது வந்து சட்ட பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் அட்டவணை 1 அப்படிங்கிற இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. புலியும் வந்து இதே மாதிரி அட்டவணை 1 கீழே தான் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி இணையான பாதுகாப்பு இதுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா கடல் பசுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது டூகாங் வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ் பாதுகாப்பு மண்டலம் பாக் விரிகுடா பகுதியில் கிட்டத்தட்ட 450 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கடல் பசு பாதுகாப்பு மண்டலம், அதாவது கடல் பசு பாதுகாப்பமாக அறிவித்தது, டூகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 12,256 ஹெக்டேர் இப்பகுதியில் வந்து என்ன இருக்குது, கடல் புல்வெளிகள் உள்ளது. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து அரசு வந்து 2022 வந்து இது வந்து முதலாவது கடல் பசு பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயூசியன் 2025 முறையாக இந்த ஐயூசியன் அது ஏற்றுக்கொண்டது. இதுக்கு பாதுகாப்பு முயற்சின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எடுத்தாங்கன்னா இந்த பாதுகாப்பு முயற்சி ஓம்கார் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு எல்லாம் சேர்ந்து தான் இதை எடுத்தாங்க. டபிள்யூஐ வனவலங்கு நிறுவனம் அப்படிங்கிறது, டபிள்யூஐ வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த தீர்மானத்தை வந்து எப்போன்னா அபுதாபியில் இந்த மாநாடு நடந்தது, அதாவது நடைபெறும் ஐயூசியன் உலக பாதுகாப்பு மாநாடு அபுதாபியில் நடந்தது 2025. அதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இணையவழி வாக்கெடுப்பு மூலம் உலக நாடுகளில் உள்ள உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 25 இந்த அதாவது நம்ம தஞ்சாவூருக்கு அந்த இதில் வந்து மனோரா அப்படிங்கிற இடம் கிட்டத்தட்ட சரணாலயமாக, கடல் பசு சரணாலயம், ஒரு 450 கிலோமீட்டர் ஏரியா, ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை இது வந்து பயோ ரிசர்வ், அதாவது டூகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்னு அறிவித்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. தென் வந்து விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பசு கல்வி உதவித்தொகை, மீனவ சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு, டூகாங் ஸ்காலர்ஷிப்பு அப்படிங்கிற வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, பாராட்டு கடல் தூதுவர்கள் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓர மக்கள் வந்து நிறைய ட்ராப் அவுட்ஸ், நிறைய பள்ளிக்கூடம் போகாத மாணவர்கள் எல்லாம் நிறைய இதானாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு கல்வி உதவித்தொகையை கொடுத்து அவங்கள திருப்பி மீண்டும் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு இது கொண்டு வந்தாங்க. தற்செயலாக வலையில் கடல் பசு மாட்டுது அப்படின்னா அதை வந்து விடுவிக்கும் பொருட்டு அவங்களுக்கு வந்து மீனவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அவங்களுக்கு வந்து உதவித்தொகையும் வழங்குறாங்க. 10,000 ரூபா இப்போ வந்து 20,000 ரூபாய்க்கிட்ட வழங்குறாங்க. அது மட்டும் இல்லை, கடல் பசு நண்பர்கள்ங்கிற ஒரு டீம் இருக்குது, அதாவது வந்து மீனவர்கள் தன்னார்வலை எல்லாம் இணைத்து ஒரு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு என்ன பண்ண கடல் பசு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டூகாங் அப்படின்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்போ கடல் பசு மாட்டுது அப்படின்னா அப்போ மீன் பிடி விலையை நம்ம அறுத்து விடணும், அறுத்து விட்டால் தான் அந்த அந்த இதை வந்து மீட்டு திருப்பி விட முடியும். அப்போ அதுக்குள்ள செலவை வந்து அரசாங்கம், அந்த சமுதாயம், இந்த என்ஜிஓஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, அந்த மீனவர்களுக்கு இதை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த நிறுவனங்கள், என்ஜிஓஸு, அந்த அரசாங்கம், உள்ளூர் சமூகம், அப்புறம் ஆராய்ச்சி நிறுவனம் இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி அவங்களுக்கு வந்து இது பண்ண, இதனால் மீனவர்கள் ஃபுல்லாக வந்து நல்ல ஆர்வமாக இருக்காங்க. 99% மீனவர்கள் கடல் பசுனா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியக்கூடிய இதுக்கு இருக்குது.
1: ரொம்ப அருமையாச்சு.

0: நீங்கள் சார், கடற்பசு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் தலைப்பு. கடற்பசுனா என்ன, அதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இனப்பெருக்கம் காலம் எந்த அளவுக்கு நடக்குது, சூழலுக்கு எந்த வகையிலெல்லாம் இந்த கடற்பசு நன்மை செய்யுது, அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த கடற்பசுவை காப்பாற்ற அரசாங்கமும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க, மாணவர்கள் எப்படி ஈடுபடுறாங்க அப்படிங்கன்னு ரொம்ப அருமையான தகவல்லாம் கொடுத்தீங்க. கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை கடற்பசு நேர்முகம் கேட்டோம். நேர்முகத்தில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. சிவக்குமார் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ. விக்னேஷ். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் மின்னல்.

நேரம் இரவு 9:31. வணக்கம் அன்பான மனதினிய நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் செவி இனிக்க கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக இசைக்க வருகிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். அன்பான நேயர்களை, நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கடிதம் மூலம் எழுதி காட்சலைகளில் கேட்டு ரசிக்க விரும்பினால் தாங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2. காற்றில் விரியும் கடித மலர்களில் மிகவும் இனிதாக வாசனையாக மனம் பரப்ப காத்திருக்கும் பாடல் வான் நிலா நிலா அப்படிங்கிற பாடலை பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து மஞ்சள் நீர் காயல் ஊரைச் சேர்ந்த எம் சிங்காரவேல் அவர்கள் கேட்டிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடலாக இதோ பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அடுத்ததாக கடித ஓவியம் வரைஞ்சு அனுப்பியிருக்காங்க இளையான்.

குடியைச் சேர்ந்த இக்பார் அவர்கள். அவர்களுடைய விருப்ப பாடலாக இரண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் அப்படிங்கிற பாடலை சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ அவர்களுடைய விருப்ப பாடலாக காற்றலைகளில் காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காக.

எனக்கு இன்னும் சந்தன தின்னும் தொட்டுக்கொள்ள ஆசைகள் சொல்லும்.

அடுத்ததாக கடித ஓவியம் வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஆசிக் ரஹ்மான் அவர்கள். அவர்களுடைய விருப்ப பாடலாக கண்ணும் கண்ணும் அப்படிங்கிற பாடலை திருடா திருடா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து உச்சரித்த உள்ளத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலையத்தில் அனைவரும் நலமாவும் கேட்டிருக்காங்க. நிலையத்தில் அனைவரும் நலம் ஐயா. இதோ அவர்களின் விருப்ப பாடல்.

அடுத்த கடித மலராக கைத்தறி நகரைச் சேர்ந்த குமரன் காலனி அந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ தேவி குமரன் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலாக செந்தூரப்பூவே திரைப்படத்திலிருந்து செந்தூரப்பூவே இங்கு தேன் சிந்தவா அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. இதோ அவர்களுக்காகவும் காற்றலகில் காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காகவும் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். அன்பான நேயர்களே, நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கடிதம் மூலம் எழுதி காற்றலைகளை கேட்டு ரசிக்க விரும்பினால் தாங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள், ஆகாஷ்வாணி சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. அடுத்த கடித மலரின் வாசனையாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தைச் சேர்ந்த எஸ் நாராயணன் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடலாக துள்ளி துள்ளி போகும் பெண்ணே அப்படிங்கிற பாடலை வெளிச்சம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ அவர்களுக்காகவும் காற்றலையில் காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காகவும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 10:01. இனி கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய இரவு பொழுதை இனிமையாக்க வருகிறது பட்டு சிறகு. தென்றல் தொட்டு வானில் மின்னல் பட்டு காதல் கண்ணில் விட்டு கனவுகளை சுமந்து செல்லும் நினைவுகள், காதலை சுமந்து செல்லும் ஒரு ஜீவன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரசித்து கொண்டிருப்பது பட்டு போல் நம் மனதை மாற்றும் பட்டு சிறகு. மனதிலே பரவசம் இனி காதல் வசம், உருவானது புது தேசம், மஞ்சள் நிறத்தில் மயக்கும் வானத்தில் தென்றல் உருவாகிறது, கூடவே காதலும் உருவாகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரசித்து கொண்டிருப்பது பட்டு போல் நம் மனதை மாற்றும் பட்டு சிறகு. அன்பே அன்பே பேரன்பே, பிரிவை சந்தித்த போது பிரியாத வரம் வேண்டும் என்றது. பிரிவொன்றை சந்தித்தது தென்றல் ஒன்று, காதல் கொண்டு கவிதை கொண்டு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இரவு பொழுதில் ரசித்து கொண்டிருக்கிறோம். பட்டுச்சிறகு காணாமல் போன இதயம் கடத்தி சென்றது யார்? திரும்பி பெறுவதில் போராட்டமே நடந்தேறியது. இறுதியில் வெற்றி பெற்றது என்னவோ காதல்தானே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரசித்து கொண்டிருப்பது பட்டு சிறகு. ஏனோ பிறந்தேன், ஏனோ இழந்தேன், ஏதோ சுமந்தேன், அன்பில் கலந்தேன், சற்று தொலைந்தேன், பிறகு மகிழ்ந்தேன், முற்றிலும் வியந்தேன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரசித்து கொண்டிருப்பது பட்டுப்போல் நம் மனதை மாற்றும் பட்டு சிறகு. கவிதை பேசும் தலைவன் கவிதையாகவே இருக்கும் தலைவி. இதயம் பேசும் வார்த்தைகள் இனம் புரியாத மொழிகள். காதல் பேசும் மௌனங்கள் காலம்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னிசையில் திருடி மெல்ல மெல்ல வருடி இந்த இரவு பொழுதை இனிமையாக்கிறது பட்டுச்சிறகு. சற்று மாறுபட்டு தெரிகிறாய், கனவுகளில் காற்றாகிறாய், கண்டவுடன்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகு பெயரும் கவிதை ஆகிறதே, நினைவெல்லாம் முழுமையாகிறதே, இதயம் சிறகடித்து பறக்கிறதே, விண்ணில் கூடு கட்டி குடிபுக துடிக்குதே, ஒன்றா இரண்டா ஞாபகம்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகு, நான்கு சுவருக்குள் உலகம் ஆகிறது, வாழ்க்கையே புத்தகமாக மாறுகிறது. அறிவியல் கால் நினைத்து காலமெல்லாம் கடத்த முற்படுகிறது, தொலைவு கூட அருகிலாக மாறுகிறது. மேகம் சிந்தும் மழையில் நனைந்திடுவது போல் ஆகிறதே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகு காதல் பேசும் வனத்தில் விளைந்த கனிகள் சுவைத்திட நினைக்கதே, வண்ண வண்ண மொழியில் நினைக்கதே, கவிதையால் செதுக்குதே காலத்தால் அழியாத காதலே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை கேட்டீர்கள் பட்டு சிறகு. இதுவரை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நேர்மமாக நாளை நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி நேரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். காலை மணி 5 பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:05 திரையசை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள், 6:35

ஐந்திற்கு திரையசை, 6:10 இணைத்தவனும் நல்லவை கேட்க, வழங்குபவர் எஸ் பாலசுப்பிரமணியன் அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளியர் அறிவிப்புகள் என்று ஒரு செய்தி, சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 திரையிசை, 6:55 புந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், அம்பாசமுத்திரம் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகளின் 2026 ஆண்டிற்கான தினசரி நிலவரம் பற்றி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 7:45 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல், 8:50 சைபாலை என்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. காலை 9:02 டிரைப் டம்பிட்ஸ் காத்திருக்க நிறமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கணங்கள் விருந்தினர் விருப்பமாக மதுரையிலிருந்து ஹரிணியின் விருப்பமாக ஒளிபரப்பாக இருக்கிறது, 10:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, இயற்கையை காப்போம் வாழ்வை வளமாக்குவோம் உலக இயற்கை பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை, மதுரை காமராஜர் பல்கலைக்கழக இதழியல் மற்றும் தகவல் தொடர்பு துறை மாணவர்கள் பங்கேற்கும் கல்லூரி கலாட்டாவாக வரவிருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் குறித்து நிகழ்ச்சி, பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கணங்கள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு தெம்மாங்க பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன் கோவளம் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களத்தின் பண்பலையாட்டக்களத்தின் தொடர்ச்சி, 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரம், மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இதை ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம் இளைஞர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, மொழித்திறன் மற்றும் எதிர்காலம் உரை வழங்குகிறார் ஃப்ரீட்டா, வகுப்பறைக்கு அப்பால் உரை வழங்குகிறார் பவித்ரா, நாட்டுப்புறப்பாட்டு முக்கியத்துவம் உரை வழங்குகிறார் செல்வராணி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை எஸ் ராதா அவர்கள், 9:00 காற்றில் விரும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இன்றைய தேனும் பாலும் வளம் வர இருக்கிறது. இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிட உங்களுடன் இணைந்திருக்கிறேன் அன்பிற்கினியன் பிரபு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் தாழம்பூ திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் காற்றலையில் கானம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:04. காற்றோடு கானம், மனதோடு ரீங்காரம் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz. இனி கேட்கலாம் தேனும் பாலும்.

மனதிற்கு நெருக்கடி வரும் நேரத்தில் புத்துணர்வு தரும் பாடல் ஒன்று நம் மனதை தேற்றுமல்லவா, ஆற்றுப்படுத்தும் அல்லவா? ஆம், அவ்வாறு இனிமையுள்ள பாடலோடு

நேரம் இரவு 11:09. இரவு பொழுதில் மனதிற்கு ஆறுதலாய் உத்வேகம் தரும் பாடலாய் இசைத்துக் கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz தேனும் பாலும். சிந்தனை என்பது வாழ்வில் சோதனைகளை சந்திக்காமல் இருப்பதற்குத்தானே, ஆனாலும் சோதனைகள் வந்தால் அதை வெல்வதற்குத்தானே.

நேரம் இரவு 11:13. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலையின் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக மனம் என்ன சொல்கிறது, கால் போன போக்கிலே நாம் நடந்து போகலாமா, அவ்வாறு நடந்து போனால் விளைவுகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோமா. பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் குரலில்.

மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாம்.

நேரம் இரவு 11:20. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz-இல் தேனும் பாலும். ஒவ்வொரு நாளும் புதுப்புது சோதனைகள் வந்தாலும் மனதால் ஆராய்ந்திட, சோதனைகளெல்லாம் சாதனைகளாகுமே. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து, TM சௌந்தரராஜன் குரலில், காற்றலையில்.

24 நிமிடம். நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மனதிற்கு உத்வேகம் தரும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேனும் பாலுமாக இறைவனிடம் கேட்பதெல்லாம் என்ன அவரவர் மனதறியுமே. தொடரும் பாடல் கல்யாண ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில். இப்பாடல் இக்கருத்தினருக்கு விடையளிக்குமா?

தான் வயிற்றுக்கு வழி இல்லை என்றால் ஒரு முழம் கயிறல்லவா, வயிறும் வைத்து கயிறும் வைத்து படைத்தது உந்தன் தவறல்லவா. ஆண்டவ முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும், ஏண்டா சாமி என்

நேரம் இரவு 11:28. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். நம் மனங்களின் குரலாய் ஒழித்து கொண்டிருக்கிறது உத்வேகம் தரும் பாடலாய். சில நேரங்களில் சில செயல்பாட்டை எப்படி சொல்வது? முத்து மண்டபம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில்.

0: நேரம் இரவு 11:32. காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புத்துணர்வு தரும் பாடலான தொகுப்பாய் தேனும் பாலும். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக, என்னென்ன இருந்தாலும் வாழ்வு வளமாகிட தேடுவது எதுவோ, நல்ல தீர்ப்பு திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில்.
1: எல்லோரும் நம்பும்படி சொல்லும் திறன் இருந்த சொல்லிலே உண்மையில்லை, உள்ளதே உள்ளபடி சொல்லும் மனிதனிடம் உணர்த்திடும் திறமையில்லை, உண்மையும்

நேரம் இரவு 11:36. நாம் சுவைபட கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக பட்டை தீட்டுவது உண்டென்றால் அது இதுவோ, விளக்கேற்றியவள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நேரம் இரவு 11:40. ஒழித்த சென்ற பாடலில் சில உண்மைகள் நமக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் மனம் மகிழ்ந்த கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உத்வேகம் தரும் களத்தால் அழியாத காவிய காணங்களை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உண்மையை நிரூபிக்க வேண்டிய சூழலில் நாம் செய்வது யோசிக்க வேண்டியது தானே. உண்மையை நிரூபிக்க வேண்டிய சூழலில் நாம் செய்வது யோசிக்க வேண்டியது தானே. இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

மனதிற்கு உத்வேகமும் தைரியமும் தரக்கூடிய பாடலின் தொகுப்பாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது. மதுரை ஆகாஷ் வாணி பண்பலை 103.3 தேனும் பாலுமாய். ஒழித்துச் சென்ற பாடலில் நாம் சில யதார்த்தங்களை புரிந்து கொண்டிருப்போம். நம் மனதிற்கு நெருக்கமாகவும் அப்பாடல் அமைந்திருக்கும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல், சார்லஸ் டார்வினின் பரிணாம வளர்ச்சி கொள்கையின்படி நாம் குரங்கிலிருந்து வந்திருக்கிறோம். ஆனால் இப்பாடலின் கவிஞரோ மனதை எதனோடு ஒப்பிடுகிறார்? மனமொரு குரங்கு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நேரம் இரவு 11:49. நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மனதிற்கு ஆறுதலாகவும் புத்துணர்வு தருவதாகவும் அமைந்து கொண்டிருக்கிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியின் பாடல்கள். உடலில் உயிர் நிலைத்திருக்க இதுதான் ஆதாரமாக அமைகிறதோ, உடலில் உயிர் நிலைத்திருக்க இதுதான் ஆதாரமாக அமைகிறதோ, அவ்வாறு அமைந்துவிட்டால் வாழ்வு வளமாகிடுமோ? தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

விபர்

நேரம் 11:53. இந்த இரவு வேளையில் ஒலித்து சென்ற பாடல் நம் லட்சியங்களையும் கடமை உணர்வையும் தட்டி எழுப்பியிருக்கும் என்ற நம்பிக்கையில் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரை ஆகாஷ்வாணி வானவில் பண்பலை 103.3 MHz. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக உன் வாழ்க்கை உன் கையில், ஆனாலும் ஏதோ ஒன்று. மனிதன் வாழ்வில் இன்பமோ துன்பமோ எது நடந்தாலும் அது அவனவன். தரிசனம் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் குரலில்.

ரோஜாப்பு மாலை போட்டு ராஜா தி பக்கம் வச்சு ஜோராக போறி. எடா மாப்பிள்ளே, அட மாப்பிள்ளே, நீ கல்யாணம் என்ற பேரில் கை காலில் கட்டு.

0: சிறையில மாட்டிக்கிட்டே மாப்பிள்ளே, உன்னை சிறையில் வச்சு பூட்டிக்கிட்டே மாப்பிள்ளே, மக்கு மாப்பிள்ளே, மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டே மாப்பிள்ளே, மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டே நல்லா மாட்டிக்கிட்டே.
1: நேரம் இரவு 11:57. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் வரவிருக்கும் பாடல், பறவையொன்று முட்டையிலிருந்து வெளியே வந்துவிட்டால் வாழ்வை நோக்கி பறக்கத்தானே செய்யும். ஆனாலும் சில நேரங்களில் அதற்கு தன்னம்பிக்கை வரும் வரை விழித்து கொண்டு தான் இருக்குமோ? ஏழை பங்காளன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில் காலத்தால் அழியா பாடலாய் காற்றலையில்.

நேரம் இரவு 11:59. இன்றைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான தேனும் பாலும் காவியத்தால் அழியாத பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களின் நெஞ்சில் இடம்பிடித்திருக்கும் என்று

நம்பிக்கையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பிற்கினை பிரபு. இத்துடன் நமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழகம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.

0: இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.
1: காற்றின் மொழி.

0: வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

0: அரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.
1: One, two, three, four, five, six, seven, eight.

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வ?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வ?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும் மேலே
0: பல்ல உடைப்பேன்.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து மார்முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறை

0: சந்தனா, ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்களம்.
1: நேயர்கள், இப்பொழுது பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசையினை கேட்கலாம். பேரூர் ஆர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஞான விநாயகனே, சரவண பவானந்தா பாடல், கம்பீர நாட்டே ராகம், ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஆடிக்கொண்டார் என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பாடல் ராகம் மாயாமாளவ கவுளை சதுசுரஜாதி திரிபுடி தாளம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் நாகஸ்வர இசை. பேரூர் ஆர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னையல்லால் வேறே கதியில்லை அம்மா, பாபநாசம் சிவன் பாடல், கல்யாணி ராகம், ஆதித்தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்

சக ஆண்டு 1948, சர்வான் 6, பராபவ வருடம் ஆடி மாதம் 12 நாள், ஜூலை மாதம் 28 நாள், செவ்வாய்க்கிழமை.

மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமசரம் பண்பலை 100.9 MHz-இல் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நாளொரு குரல் எண் 337.

0: ஒரு பொழுதை கூட சரியாக வாழும் வழி தெரியாதவர்கள் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட கனவுகளில் நிகழ்காலத்தை தொலைக்கிறார்கள். குறள் எண் 337, அதிகாரம் நிலையாமை.
1: ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல.
0: ஒரு பொழுதை கூட சரியாக வாழும் வழி தெரியாதவர்கள் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட கனவுகளில் நிகழ்காலத்தை தொலைக்கிறார்கள். குறள் எண் 337, அதிகாரம் நிலையாமை.
2: இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:05 திரை இசை, காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் எஸ் பாலசுப்பிரமணியன் அவர்கள். ஆறு 6:15 புதிய கலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர். அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி, சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். ஆறு 6:45 திரையசை, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், அம்பாசமுத்திரம் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி திருக்கோவில், வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். ஏழு 7:30 லண்டனில் நடைபெறும் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகள் 2023 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்களின் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கவிருக்கலாம். 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 8:55 திரை இசை, காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம். காலை 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கணங்கள் விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பத்தில் மதுரையிலிருந்து ஹரிணியின் விருப்பமாக ஒழிக்கவிருக்கிறது. 10:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, இயற்கையை காப்போம் வாழ்வை வளமாக்குவோம் உலக இயற்கை பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகம். பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. மதுரை காமராசர் பல்கலைக்கழக இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறை மாணவர்கள் பங்கேற்கும் கல்லூரி கலாட்டாவாக வளம் வருகிறது. நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் 2026 முன்னிட்டு சிறப்பு நேரலை. பங்கேற்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணைய சட்ட வழக்கறிஞர் ப மைக்கேல் செபாஸ்டின் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கணங்கள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு தெம்மாங்க பாடல்கள், 2:55 வானிலை இருக்க சென்னஞ்சலாக, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 3:02 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக.

4-2 வசந்தன் கோவளம் மட்டக்களம், 4:30 அட்டக்களம், 5 செய்திச் சுருக்கம் சென்னாஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 செய்திச் சுருக்கம் சென்னாஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், மாலை 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்தியப்பூக்கள், 7 பாட்டு இதை ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னாஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம், இளைஞர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, மொழித்திறன் மற்றும் எதிர்காலம் வரை வழங்குகிறார் உரை வழங்குகிறார் ஃப்ரீட்டா, வகுப்பறைக்கு அப்பால் உரை வழங்குகிறார் பவித்ரா, நாட்டுப்புற பாட்டு முக்கியத்துவம் உரை வழங்குகிறார் செல்வராணி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள், இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை எஸ் ராதா அவர்கள், 9:00 காற்றில் விரும்பும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை யூத்பாரி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனிய காலை வணக்கம் நேயர்களே, இனி நாம் கேட்க விருப்பது காலை பொழுதை பக்தி மனம் கமல பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலையின் துவக்கமாக TM சவுந்தரராஜன் குரலில்

நேரம் காலை 5:14. நாம் இணைந்திருக்கிறோம் பக்தி மாலையில். மனம் ஒருநிலைப்படவும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறவும் பக்தி மாலையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலையில் தொடரும் பாடலாக நாகூர் E.M. அனிஃபா குரலில்

நேரம் காலை 5:20. பக்தி நிலையோடு நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மாலையில் தொடரும் பாடலாக காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது குரலில்.

நேரம் காலை 5:24. நாம் இணைந்திருப்பது பக்தி மாலை. பக்தி மாலையில் நிறைவு பாடலாக ஒழிக்கவிருப்பது எஸ் ஜே பெர்காமன்ஸ் குரலில்.